நேரலை எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம். இந்த அலைவரிசையில் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்கலாம். நேர்கள், இனி பண்டிட் சந்திரசேகர் வசை அவர்கள் பாடியுள்ள வந்தே மாதரம்

0: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது இறை அருளால் நன்றாக தொடங்கிட நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
2: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.

நிகழ்ச்சி தொடரும் அருள்மணி மாலை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக ஆர்ஜே ரேகா ஆனந்த் அவர்கள் உங்களுடன். உங்களை மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை ஆர்ஜே கண்ணன்.

0: தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் இளைஞர்களும் தொழில் முனைவோரும் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். மத்திய அரசின் சீர்திருத்தங்களும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்தியுள்ளதாக வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நாட்டில் சமையல் எரிவாயு, பெட்ரோல் மற்றும் டீசல் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மக்களின் மருத்துவ செலவு சுமைகளை பெருமளவு குறைத்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கோயில்களில் பக்தர்கள் எளிதில் தரிசனம் செய்ய இணையதளம் மூலமான டோக்கன் வசதி அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தின் சாத்தியக்கூறுகள் குறித்து மாநில அரசு ஆய்வு செய்து வருவதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மாநிலத்தில் அரசு பள்ளிகளில் திடீர் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விளையாட்டு கட்டமைப்புகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுற்றுலா வளர்ச்சிக்கான பணிகள் விரைவுபடுத்தப்படும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்பட்ட தாவேக அரசு மக்களுக்கு ஏமாற்றத்தையே அளித்துள்ளதாக அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தற்போது இல்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். சென்னை கொடுங்கையூர் குப்பை கொட்டும் தளத்தில் தீ தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று

ஆய்வு மேற்கொண்டார். தூத்துக்குடி முத்தையாபுரம் பகுதியில் தடை செய்யப்பட்ட போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டனர். அமைதி ஒப்பந்தம் ஏற்படும் வரை ஈரான் மீது எந்த தளர்வு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹீனா ராஜ்கோர் தங்கப்பதக்கம் வென்றார். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் செர்வ் பட்டம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அன்பு நேயர்களுக்கு காலை வணக்கம். நிலையத்தில் நேரம் 6:03. காலை ஒளியில் கண்கள் விழித்திட கதிரவன் வரவும் மகிழ்வை தந்திட சாலையோரம் விலங்கினங்கள் துள்ளிச் செல்ல இனிய கீதங்கள் இதமாய் இசைக்கையில் உற்சாகமாக எழுவோம் இறைவனின் துதிப்பாடும் நிகழ்ச்சியோடு. இது
2: அருள்மணி மாலை.
1: நிகழ்ச்சியின் முதலில் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் இசையமைத்து பாடிய பாடல் இது. பாடலை இயற்றியவர் உளுந்தூர்பேட்டை சண்முகம்.

உடலே கோவில், உள்ளமே இறைவன் என்றனர் பெரியோர். இன்சான் உடலுக்கு சிரசே பிரதானம் என்பார்கள், அது சாதாரண மனிதர்களுக்கு. ஆனால் ஆண்டவனின் அருளோ திருவடி முதல் திருமுடி வரை தேங்கி நிற்கிறது. ஆண்டவனின் வழிபாடு என்பதே அடிப்பணிதலில்தான் ஆரம்பமாகிறது. அவன் அருளாலே அவன் தாய் பணிந்து என்கிறார் தாயுமானவர். இறைவனை விஸ்வரமாக தரிசிப்பதை விட புனிதமானது தெய்வத்தின் திருவடி தரிசனம். அருள்மணி மாலை நிகழ்ச்சிகள் தொடரும் பாடல் நித்யஸ்ரீ மகாதேவன் பாடியது, வாராஸ்ரீ இயற்றிய பாடல், இசை வீரமணி கண்ணன்.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து கே ஜே ஏசுதாஸ் பாடிய பாடல் இது. பி செந்தில்குமார் இயற்றிய பாடலுக்கு இசை யு வி அரவிந்த் ஸ்ரீராம்.

புள்ளினமும் பூவனமும் துயிலெழும் காலை நேரத்தில் தெய்வீக இசை முழங்கும் இந்த நிகழ்ச்சி அருள்மணி மாலை ஒழித்துக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில். நிகழ்ச்சியில் தொடர்ந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் இது. வாராஸ்ரீ எழுதிய பாடல், இசை எம் எஸ் விஸ்வநாதன்.

0: அருமையான பக்தி பாடகர் வீரமணி ராஜு. என்னுடைய வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலையில் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நிலையத்தில் நேரம் 6:29. அருள் மணிமாலை நிகழ்ச்சியில் தொடர்ந்த கே ஜே யேசுதாஸ் பாடிய பாடலை கேட்கலாம். ஆலப்புழா ரங்கநாத் இசையில்

அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் தொடர்ந்து வாணி ஜெயராம் பாடிய பாடல் இது. சாம் டி தாசன் இயற்றிய பாடல், இசை பீட்டர் ரூபன்.

இறையருள் போற்றும் இசைப்பாமாலைகள் ஒழித்துக் கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி அருள்மணி மாலை வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அருள்மணி மாலை நிகழ்ச்சியின் நிறைவாக எஸ். சரளா பாடிய பாடல் இது. நாகூர் சலீம் இயற்றிய பாடலுக்கு இசை டி கே ராமமூர்த்தி.

0: இறையருள் போற்றும் இசைப்பாமாலைகள். அருள்மணிமாலை நிகழ்ச்சிக்காக நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜில் நம்மளுடைய நேயர்கள் பதிவு செய்த பதிவுகளை பார்த்துடலாம். முரளிதரர் விழுப்புரம் அவங்க வந்து நிகழ்ச்சி வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அந்த வேலுண்டு வீணையிலே அந்த பாடலும் வந்து பரவசமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பர்வத மர்த்தினி, முகமது மியான் மற்றும் மேலப்பேடு தயாளன், பூவளப்பாளையம் ஆனந்த முருகன், சோமசுந்தர பிரபு, சென்னை பழையவெண்ணாறுபேட்டையிலிருந்து அருள்மணிமாலை நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற வாழ்த்துன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி புதுச்சேரி கோவிந்தன்பேட்டை வீரமணி பாலன் அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. ஹேமலதா முனுசாமி நெடுமரம்ல இருந்து அவங்களும் நிகழ்ச்சிகள் யாவும் சிறக்கணும் சொல்லியிருக்காங்க. அண்ட் ராஜமாணிக்கம் கோபி அவங்களும் வந்து இனிய பாடல்கள் கேட்கிறோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார் அண்ட் சரவணன் ராமலிங்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கண்டாஞ்சிமங்கலம்ல இருந்து, அப்புறம் பொன்னியம் மேடுவண்ணை கணேசன், கமலா வரதன் அவங்களும் வந்து அருள்மணி மாலையில் வலம்புரிநாதன் பாடல் வந்து ரொம்ப அருமையாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ராஜலக்ஷ்மி கருணாநிதி வீரவநல்லூர்ல இருந்து இனிய காலை வணக்கம் சகோதரி நலமா அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. அனைவரும் நலம் சார். அண்ட் ஹரிஹரன் அவங்கள வந்து எங்கும் சிவமே எதிலும் சிவமே அகிலத்தை ஆளும் சிவமயமே ஜேசுதாஸ் பாடல் அருமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் மயிலை பட்டாபி அவங்களும் வந்து பாடல்கள்லாம் அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அண்ட் மந்திரமூர்த்தி அவங்க நாகர்கோவிலில் இருந்து அவங்களும் வந்து சோமவாரம் தேய்பிரை அஷ்டமியும் இந்நாளில் அருள்மணி மாலை பாடல்கள் ஆனந்த பக்தி பரவசம் ஊட்டுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் பழனி பர்வதவர்த்தினி புருசைனா முத்துக்குமாரன் சூளை ரீஜா மனோகரன் பிரபாகரன் அவங்களும் வந்து இனிய இறை சிந்தனையோடு இறை போற்றும் பக்தி பாடல்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நேயர்கள் வந்து கண்கள் பணித்து உள்ள முருகும் இறை போற்றும் பாடல்கள் பவனி வந்த இந்த நிகழ்ச்சி அருள்மணி மாலை தொடர்வது மாநில செய்திகள்.
1: மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் இளைஞர்களும் தொழில் முனைவோரும் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். நாட்டில் சமையல் எரிவாயு, பெட்ரோல் மற்றும் டீசல் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தின் சாத்தியக்கூறுகள் குறித்து மாநில அரசு ஆய்வு செய்து வருவதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் 10 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹீனா ராஜ்கோர் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் இளைஞர்களும் தொழில் முனைவோரும் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், வளர்ச்சியின் பலன்கள் சமூகத்தின் அனைத்து பிரிவினரையும் சென்றடைய வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக கூறினார். வளங்களை உருவாக்குவதுடன் நன்னெறிகளையும் பின்பற்றும் போதுதான் நேர்மறையான சமூக மாற்றம் ஏற்படும் என்று அவர் தெரிவித்தார். கல்வி அறிவு, தொழில்நுட்ப திறன் ஆகியவற்றை கொண்ட இளைஞர்களே வளர்ச்சியடைந்த இந்தியாவின் அடித்தளம் என்று அவர் குறிப்பிட்டார். செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட நவீன தொழில்நுட்பங்களை இளைஞர்கள் அறிந்து செயல்பட வேண்டும் என்று அவர் கூறினார். இளைஞர்கள் வேலை தேடுவோராக இல்லாமல் வேலை வழங்குபவர்களாக மாற வேண்டும் என்று திரு ஓம் பிர்லா அறிவுறுத்தினார். நாட்டில் சமையல் எரிவாயு, பெட்ரோல் மற்றும் டீசல் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய அரசு தீவிர நடவடிக்கைகளை

0: மேற்கொண்டுள்ளதாக மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். கர்நாடகாவின் தார்வாடில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிற நாடுகளை விட இந்தியாவில் பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விலை குறைவாகவே உள்ளது என்றார். கப்பல் போக்குவரத்து முறையாக நடைபெறாத சூழலிலும் சீரான எரிபொருள் விநியோகத்தை அரசு உறுதி செய்து வருவதாக அவர் தெரிவித்தார். இந்த சூழ்நிலையில் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வு தவிர்க்க முடியாதது என்று அவர் கூறினார். இதை விமர்சிப்பவர்கள் உலகளாவிய சூழலை புரிந்து கொள்ள வேண்டும் என்று திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்தார். தமிழகத்தில் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தின் சாத்தியக்கூறுகள் குறித்து மாநில அரசு ஆய்வு செய்து வருவதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இத்திட்டத்தை மாநில அரசு கைவிட முடிவு செய்துள்ளதாக வெளியான தகவல்கள் தவறானவை என்று கூறினார்.
1: ஸ்மார்ட் மீட்டர் சம்பந்தமா இன்னைக்கு வந்து செய்தி வந்திருக்கு. அது சம்பந்தமா நம்ம இது எந்த முடிவுன்னு எடுக்கப்படல. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட், அந்த டெக்னாலஜிலயும் நிறைய இஷ்யூஸ் இருக்க மாதிரி. ஏன்னா அது வந்து போடமும் சிம் கார்டும் சேர்ந்து வருது, நிறைய இடத்துல சிக்னல் இல்லாம இருக்கும். அது எல்லாத்துலயும் சாத்தியமானு ஃபர்ஸ்ட் பாக்கணும். ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் முதல்ல வந்து கவர்மெண்ட் பில்டிங்ஸ் எவ்வளவு இருக்கு நம்ம கணக்கெடுப்பு பணிகள் பண்ணிட்டு வரோம். ஸ்மார்ட் மீட்டர்ஸ்ல எவ்வளவு எரர் பர்சன்டேஜ் வரும், ஏன்னா நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் நம்ம டெக்னாலஜி வந்து நம்ம அடாப்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். பட் செலவு நீங்கள் ஹெவியா இருக்கு. பட் ஸ்டேஜ் பை ஸ்டேஜஸ் பண்ண முடியுமான்னு பாக்கணும். அதுலயே வந்து இந்த டெக்னாலஜி லாங் டேர்ம் இருக்கும். அதுக்கு வந்து ஒரு 5 வருஷத்துல மாறுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த சிம் கார்டு எப்படி, இந்த சிம் கார்டோ இந்த மோடமோ எப்படி சப்போர்ட்டிவா இருக்கும். நீங்க திரும்பவும் டெக்னாலஜி மாறுச்சுன்னா எப்படி இருக்கும். அதனால ஃபுல் அசஸ்மெண்ட், வெளிநாடுகள் எப்படி பண்றாங்க, மற்ற மாநிலம் எப்படி பண்றாங்க. ஏன்னா நமக்கு வந்து இவ்வளவு செலவினங்களும் செய்து இந்த டெக்னாலஜியும் வந்து ஒரு இதாயிடக்கூடாது.
0: கோயில்களில் பக்தர்கள் எளிதில் தரிசனம் செய்ய இணையதளம் மூலமாக சிறப்பு தரிசன டிக்கெட் வசதி அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இணையதளம் பயன்படுத்த தெரியாதவர்களுக்கு சிறப்பு மையங்கள் மூலம் இவற்றை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார்.
2: இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் வந்து ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்ல ஏற்கனவே வந்து ஆன்லைன் தரிசனத்திற்கான டோக்கன் புக் பண்றதுக்கான ஒரு வசதி இருக்கு. டெக்னாலஜிக்கலா இன்னும் இந்த காலத்திற்கு ஏற்றாரு போல பல்வேறு விஷயங்களை நம்ம மாடிஃபை பண்ண போறோம். என்ன அப்படின்னா, தரிசனத்திற்கான டோக்கன்கள் வழங்குவதோடு மட்டும் இல்லாம 60 வயதிற்கு மேற்பட்ட சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து தரிசனம் செய்வதற்கான டோக்கன்களையும் அந்த இணையதளத்தின் மூலமாக எடுப்பதற்கு, பிரெக்னன்சி லேடிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கோவிலுக்கு வரும்போது அவங்களுக்கான தரிசன டோக்கன்களை வழங்குவதற்கு, 6 மாத கை குழந்தையோடு வரக்கூடிய குழந்தைகள் பேரண்ட்ஸை வந்து கோயிலுக்குள்ள கூட்டு போறதுக்கான, அதே போல வந்து மாற்றுத்திறனாளி நண்பர்கள் வந்து கோயிலுக்கு வரணும்னா அவங்கள வசியா கூட்டிட்டு போறதுக்கான டோக்கன்ஸ் வழங்குறது, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து அதுல நம்ம ஆட் பண்ண போறோம். இணையதளம் பயன்படுத்த தெரியாதவர்களுக்காக கோவில்கள்லயே கவுண்டர்கள் அமைக்கப்பட்டு அவர்களுக்கான டோக்கன் வழங்குறதுக்கான நடைமுறைகளை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம்.
0: கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதியில் நெடுஞ்சாலை மற்றும் விளையாட்டு உள்கட்டமைப்புகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில நெடுஞ்சாலை மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். கள்ளக்குறிச்சியில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நபார்டு வங்கி மற்றும் ஊரக வளர்ச்சித்துறையின் உதவியுடன் சாலைகள் மேம்படும் என்று கூறினார். கல்வராயன் மலைப்பகுதியில் 200 பேர் தங்கும் வகையில் விளையாட்டு வீரர்கள் விடுதி அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். தமிழகத்தில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தற்போது இல்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் நலனுக்காக திமுகவுடன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஒருங்கிணைந்து செயல்படும் என்று தெரிவித்தார். பிரச்சினைகளின் அடிப்படையில் தாவேக அரசுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமது நிலைப்பாட்டை எடுக்கும் என்று அவர் கூறினார். 717 மதுக்கடைகளை மூடும் மாநில அரசின் நடவடிக்கை வரவேற்கத்தக்கது என்று கூறிய திரு சண்முகம், மனமகிழ் மன்றங்களையும் அரசு அகற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் தாவேக அரசு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்த்த நிலையில் மக்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியிருப்பதாக அமமுக பொதுச்செயலாளர் திரு டி டி வி தினகரன் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் வாக்குறுதிகளுக்கு மாறாக தாவேக அரசு செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். இதனால் விவசாயிகளும் பொதுமக்களும் அதிருப்தியில் உள்ளதாக அவர் தெரிவித்தார். வாக்குறுதிகளை நிறைவேற்ற கால அவகாசம் தேவைப்பட்டால் கூட சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதில் கால அவகாசத்தை கோரக்கூடாது என்று திரு டி டி வி தினகரன் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு

0: அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தின் சில இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், நெல்லை, கோவை, தென்காசி ஆகிய 10 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரிச் செய்திகள். பூட்டானின் புனாகா பகுதியில் நேற்று இரவு நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 5.8 பதிவானது. கோவாவில் புதிய தேசிய கல்விக் கொள்கையின் அமலாக்கம் குறித்து அம்மாநில முதலமைச்சர் திரு பிரமோத் சாவந்த் தில்லியில் மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதானை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். ஜார்க்கண்டிலிருந்து இங்கிலாந்துக்கு முதல் முறையாக மாம்பழங்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டிருப்பது வேளாண் ஏற்றுமதியில் புதிய உத்வேகத்தை அளித்துள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். திருப்பூர் மாவட்டத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாநில அமைச்சர் திரு செங்கோட்டையன் ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் மரக்கன்று நடும் இயக்கத்தை மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் தொடங்கி வைத்தார். ராமநாதபுரத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்டங்கள் குறித்து மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி ஆய்வு மேற்கொண்டார். நீதிமன்றத்தில் பணிபுரியும் பெண் ஊழியர்களுக்கு பணியிடங்களில் பாதுகாப்பு குறித்த சட்ட விழிப்புணர்வு முகாம் சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் ராணிப்பேட்டையில் நடைபெற்றது. தூத்துக்குடி முத்தையாபுரம் பகுதியில் தடை செய்யப்பட்ட போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டனர். சென்னை கொடுங்கையூர் குப்பை கொட்டும் தளத்தில் தீ தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்தி. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹீனா ராஜ்கோர் தங்கப்பதக்கம் வென்றார். அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் சீனியர் மகளிர் பி பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 40 தங்கம், 8 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. மொத்தம் 10 பதக்கங்களுடன் ஜப்பான் 2 இடத்திலும், 3 பதக்கங்களுடன் சிங்கப்பூர் 3 இடத்திலும் உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் இளைஞர்களும் தொழில் முனைவோரும் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். நாட்டில் சமையல் எரிவாயு, பெட்ரோல் மற்றும் டீசல் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தின் சாத்தியக்கூறுகள் குறித்து மாநில அரசு ஆய்வு செய்து வருவதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் 10 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹீனா ராஜ்கோர் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் 102.3 மனதில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நிலையத்தில் நேரம் 6:55. June 6, 2026 திங்கட்கிழமை. நம்ம விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மெகாஹெர்ட்ஸில் என்னென்ன நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்க போறோம்னு தெரிஞ்சுக்கலாம். காலை 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு, இதில் உலக பெருங்கடல் தினம் பற்றிய தகவல்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டுமல்ல, ஃபேஸ்புக்கில் உங்களுக்காக ஒரு க்வெஸ்டினும் காத்துக்கிட்டு இருக்கு. அந்த க்வெஸ்டினுக்கான பதிலை நீங்கள் ஃபேஸ்புக்லேயும் பதிவு செய்யலாம். காலை 8:02 உங்கள் விருப்பம் கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள் இடம்பெறும். காலை 9:02 கலக்கல் அரங்கம் விளையாட்டு நிகழ்ச்சி. 10:02 என் கேள்விக்கு என்ன பதில், நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. மேலும் 11 மணிக்கு செய்தி சுருக்கம், 11:02 என்றும் இனியவை.

12 மணிக்கு ரெட்ரோ நேரம், பிற்பகல் 1 மணிக்கு பாடல், உங்கள் சாய்ஸ். தொலைபேசி வழியாக நேயர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சி. பிற்பகல் 2:15 எங்கள் ஸ்டைல், 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். வரிசையில் இன்று துடிப்பான கிராம வளர்ச்சிக்கான திட்டம் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். பிற்பகல் 3 மணிக்கு வர்ணஜாலம், மாலை 4:02 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். 5:10 பூந்தென்றல். மாலை 6 மணிக்கு பக்தி மாலை, திரை இசையில் மலர்ந்த பக்தி பாடல்கள் இடம்பெறும். ஆறு:30 என் விருப்பம், 7 மணிக்கு வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி.

ஆறு நாற்பதற்கு என் விருப்பம், ஏழு மணிக்கு வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. 7:25 திரைகாலம், 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பி சரவணன் அவர்கள். 7:35 பாட்டும் பயணமும். 7:55 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் திரு தென்கச்சிக்கோ சுவாமிநாதன். இரவு 8:05 நீ கூறினால், இரவு 9 முதல் 9:15 வரை பொன்னியின் செல்வங்கள் வாசிப்போம் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன். இரவு 9:15 என் இனிய பொன்னிலாவே, 10 எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. வாட்ஸ்அப் வழியாக பதிவு செய்த நேயர்களின் விருப்ப பாடல்கள் இடம்பெறும் நிகழ்ச்சி. 11:00 மனசு மயங்கும். 12:00 காற்றின் மொழி. 1:00 நீங்காத ரீங்காரம். 2:00 தூங்காத விழிகள். 3:00 இன்னிசை இரவு. நாளை அதிகாலை 4:00 திரையிசையில் பக்தி பாடல்கள். 4:10 பொங்கும் மங்களம் நாதஸ்வர இசை கேட்கலாம். நாளை காலை 5:00 அருள்மணி மாலையில் தெய்வீ ராகம். 6:02 அருள்மணி மாலையில் இறை போற்றும் பக்தி பாடல்கள். நேர்கள் இதுவரை இன்றும் நாளையும் நமது விவித் பாரதி தமிழ் பண்பலையில் இடம்பெறும் நிகழ்ச்சிகள் குறித்த விவரம் கேட்டீர்கள். மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்துடன் இருக்க இனிமையான பாடல்களை தொடர்ந்து கேட்க எப்பொழுதும் இணைந்திருங்கள் 102.3 MHz அலைவரிசையில்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: உலகெங்கும் பரவி இருக்கும் தமிழ் நல்வுள்ளங்களுக்கு வணக்கம் சொல்றது ஆர்ஜே ரேகா ஆனந்த். நிலையத்தில் நேரம் 7:00. இனி நாம கேட்க போற இந்த நிகழ்ச்சி
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.
4: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
1: நேரம் சரியில்லை என காத்திருக்காதே. நாம் ஆரம்பிக்கிற அந்த நொடியே நமக்கான நேரம் சரியாக மாற ஆரம்பிக்கும். முயற்சி நிற்காதவரை வெற்றி தாமதமாகலாம், ஆனால் தவறாகாது. இந்த அட்டகாசமான சிந்தனை வரிகளோட இன்று பிறந்த நாள், திருமண நாள், இன்னும் பல சுப நிகழ்ச்சிகளை கொண்டாடும் நம் நேயர்கள் அனைவருக்கும் 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் சார்பில் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்களோடு வலம் வரும் பாடல்

அனிருத் ரவிச்சந்தர், சியான் ரோல்டன், விவேக் மெர்வின், இனோ கங்கா, இத்தனை பேரும் இசையமைச்ச பாடல் தான் இது. இந்த பாடலை பாடியிருந்தவங்க அனிருத் ரவிச்சந்தர். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் தாராள பிரபு. திங்கக்கிழமை அழகான காலை நேரம் சுறுசுறுப்பா தொடங்கியாச்சு இல்லையா? ஸ்கூல், காலேஜ், ஆபீஸ்னு எல்லாருமே பரபரப்பா இயங்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல இந்த வாரம் முழுக்க மோட்டிவேட் பண்ற மாதிரி ஒரு சில வார்த்தைகள். நம்ம செயல்களோட முக்கியமான ரெண்டு முடிவுகள் தான் வெற்றியும் தோல்வியும். இது நாணயத்தோட ரெண்டு பக்கங்கள் மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வேளையில நாம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து மகிழ்ச்சி ஏற்படுது. அதே தோல்வி ஏற்பட்டா வருத்தப்படுறோம். இங்கதான் விஷயமே இருக்கு. தோல்வி அப்படிங்கறது முற்றுப்புள்ளியில, அது அடுத்த வெற்றிக்கான பயிற்சின்னு எடுத்துக்கணும். அப்போ வெற்றி தோல்வி ரெண்டுமே நமக்கு பயன் தரக்கூடியதுதான். முடிவுகள் எதுவானாலும் நம் முயற்சி எக்காரணம் கொண்டும் நின்றுவிடக் கூடாது. வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி, தொடரட்டும் முயற்சி.

0: வித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
1: இன்றைய நாளோட சிறப்பு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இன்று வேர்ல்ட் ஓஷன் டே, உலக பெருங்கடல் தினம். அதை பற்றின தகவல்களை நமக்காக தராங்க ஆர்ஜே குழலி.

நடைபெற்ற பூமி உச்சி மாநாட்டில் கனடாவை சேர்ந்த அமைப்பு ஒன்றால் முதன் முதலில் இந்த யோசனை முன்வைக்கப்பட்டது. உலக நாடுகளின் தொடர் கோரிக்கையை ஏற்று 2008 ஐக்கிய நாடுகள் சபை ஜூன் 8 அதிகாரப்பூர்வமான உலக பெருங்கடல் தினமாக அறிவித்தது. நாம் சுவாசிக்கும் ஆக்சிஜனில் பாதி அளவை பெருங்கடல்கள் தான் உற்பத்தி செய்கின்றன. உலகின் மொத்த பரப்பளவில் கடல்கள் சுமார் 71% இடத்தை ஆக்கிரமித்துள்ளன. கடலில் பிளாஸ்டிக் கழிவுகள் கலப்பது, அளவுக்கு அதிகமாக மீன் பிடிப்பது மற்றும் காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் வெப்பநிலை உயர்வு ஆகியவை கடல்வாழ் உயிரினங்களை மிக கடுமையாக பாதிக்கின்றன. 3 பில்லியனுக்கும் அதிகமான மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்திற்காக கடலையே நம்பியுள்ளனர். கடல் மற்றும் அதன் வளங்களை பாதுகாப்பது நம் அனைவரின் கடமையாகும். நமது பெருங்கடல்களை நாம் பாதுகாக்க களமிறங்கி செயல்பட வேண்டும். இந்த விலை மதிப்பற்ற வளங்களை பாதுகாப்பதில் ஒவ்வொரு தனி மனிதருக்கும் ஒரு பங்குண்டு. மறுசுழற்சி செய்வதன் மூலமும் ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தும் நெகிழிகளின் பயன்பாட்டை குறைப்பதன் மூலமும் கடலில் கலக்கும் பிளாஸ்டிக் கழிவுகளின் அளவை நாம் கணிசமாக குறைக்க முடியும். பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைத்தல், கடற்கரைகளை தூய்மையாக வைத்திருத்தல் போன்ற செயல்கள் மூலம் கடல் வளங்களை பாதுகாக்கலாம். உலக பெருங்கடல் நாள் என்பது நம் தவறுகளை திருத்திக் கொள்வதற்கான ஒரு நினைவூட்டலாக அமைந்துள்ளது. கடலை காப்போம், புவியை காப்போம்.

உலக பெருங்கடல் தினம் ஆண்டுதோறும் ஜூன் 8 அன்று கொண்டாடப்படுகிறது. பூமியின் காலநிலையை நிலைநிறுத்துவதிலும் நமக்கு தேவையான ஆக்சிஜனை உருவாக்குவதிலும் பெருங்கடல்களின் முக்கியத்துவத்தை உணர்த்தவும் கடல் மாசுபாடு மற்றும் அதிலுள்ள உயிரினங்களை பாதுகாப்பது குறித்து உலகெங்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் இந்நாள் அனுசரிக்கப்படுகிறது. 1992 பிரேசிலின் ரியோடி ஜெனிரோவில்

0: நம்ம விவத் பாரதி தமிழகம் 102.3 தினமும் காலை 7 மணியிலிருந்து 8 மணி வரை மிகவும் அவசியமான சுவாரஸ்யமான அப்டேட்
1: கலர்ஃபுல்லா சுறுசுறுப்பா நம்ம நால ஸ்டார்ட் செய்ய கேட்கலாம்.
0: வணக்கம் தமிழ்நாடு.
1: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் காலை 7:15 ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீன் அக்தர். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் சீர்திருத்தங்களும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்தியுள்ளதாக வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மக்களின் மருத்துவ செலவு சுமைகளை பெருமளவு குறைத்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தென்மேற்கு பருவமழை நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை ஈரான் தொடங்கியுள்ளது. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஜெவ்ரேவ் பட்டம் வென்றார். இனி விரிவான செய்திகள். மத்திய அரசின் சீர்திருத்தங்களும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்தியுள்ளதாக வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். மும்பையில் வங்கிகளுக்கான விருது வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக கூறினார். ஐரோப்பிய யூனியனுடனும் மேற்கொள்ளப்பட்டுள்ள தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இந்தியாவுக்கு பெரிய வாய்ப்புகளை வழங்கும் என்று அவர் கூறினார். இங்கிலாந்துடன் மேற்கொள்ளப்பட்டுள்ள தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தால் இரும்பு மற்றும் எஃகு ஏற்றுமதி அதிகரிக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் செயல்திறன்மிக்க நிர்வாகம், வலுவான பொருளாதார அடித்தளம், பல்வேறு துறைகளில் ஏற்பட்டுள்ள நிலையான வளர்ச்சி ஆகியவற்றால் அதிக வாய்ப்புகளை கொண்ட நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மக்களின் மருத்துவ செலவு சுமைகளை பெருமளவு குறைத்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மேற்குவங்க மாநிலத்தில் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை செயல்படுத்துவது குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் புதுதில்லியில் இன்று கையெழுத்தாக உள்ளது. இது தொடர்பாக சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நீண்ட காலத்திற்கு பிறகு நாட்டின் கடைசி மாநிலமாக மேற்கு வங்கத்தில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடும் நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா, இணையமைச்சர்கள் திரு பிரதாப் ராவ் ஜாதவ், திருமதி அனுப்பிரிய பட்டேல், மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது. ஒரு குடும்பத்திற்கு

0: ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை மருத்துவ காப்பீடு வழங்கும் இத்திட்டத்தால் நாடு முழுவதும் நோயாளிகள் தங்களது சொந்த பணத்தை செலவழிக்கும் நிலை குறைந்துள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்திலும் இத்திட்டம் தற்போது செயல்படுத்தப்படுவதால் அம்மாநிலத்தில் தகுதியான 5 லட்சம் பேர் பயனடைவார்கள் என்றும், அவர்களுக்கு சுகாதார செலவினங்களில் நிதி பாதுகாப்பு கிடைக்கும் என்றும் மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் நாடாளுமன்ற சங்கத்தின் இந்திய பகுதிக்கான வடக்கு மண்டல மாநாடு சண்டிகரில் இன்று தொடங்குகிறது. இந்த 2 நாள் மாநாட்டை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தொடங்கி வைக்க உள்ளார். இதில் மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஷ், ஹரியானா முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். ஜம்மு காஷ்மீர், ஹிமாச்சல பிரதேசம், பஞ்சாப், ஹரியானா மற்றும் தில்லி சட்டப்பேரவைத் தலைவர்களும் அதன் உறுப்பினர்களும் இதில் பங்கேற்க உள்ளனர். ராஜஸ்தான், சத்தீஸ்கட், உத்தரப்பிரதேசம், ஆந்திரா, மகாராஷ்டிரா, சிக்கிம், கோவா ஆகிய மாநிலங்களின் சட்டப்பேரவைத் தலைவர்களும் இம்மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் சட்டப்பேரவை உறுப்பினர்களின் பங்கு என்ற தலைப்பில் இந்த 2 நாள் மாநாட்டில் விவாதங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளன. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஜம்மு காஷ்மீர் பாதுகாப்பு சூழல் குறித்து இன்று ஆய்வு மேற்கொள்கிறார். புதுதில்லியில் நடைபெறும் ஆய்வுக் கூட்டத்தில் ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா மற்றும் மூத்த அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர். அமர்நாத் யாத்திரை தொடர்பான ஏற்பாடுகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படுகிறது. யாத்திரைக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் பல்வேறு அரசுத்துறை அமைப்புகளுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பு குறித்தும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளது. சுற்றுச்சூழல் மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்புக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் கூறியுள்ளார். புதுதில்லி தேசிய வன உயிரியல் பூங்காவில் இணையதள அடிப்படையிலான டிக்கெட் முன்பதிவுக்கான செயலியை நேற்று அவர் தொடங்கி வைத்தார். இந்த வன உயிரியல் பூங்கா தொடர்பான டிஜிட்டல் வழிகாட்டியையும் அவர் தொடங்கி வைத்தார். புதிதாக தொடங்கப்பட்டுள்ள செயலியின் மூலம் மக்கள் எளிதில் நுழைவுச் சீட்டுகளை பெற்று இந்த பூங்காவை பார்வையிட முடியும் என்று அவர் குறிப்பிட்டார். வனவிலங்குகள் பாதுகாப்பில் இந்த உயிரியல் பூங்கா ஊழியர்களின் செயல்பாட்டுக்கு திரு கீர்த்தி வர்தன் சிங் பாராட்டு தெரிவித்தார். பறவைகள் கூடு மற்றும் சிங்கங்களின் வாழ்விட பகுதிக்கும் அவர் சென்று கோடைக்கால பராமரிப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: போதைப்பொருள் மற்றும் பயங்கரவாத அச்சுறுத்தலில் இருந்து ஜம்மு காஷ்மீரை விடுவிக்க அனைவரும் ஒருங்கிணைந்து செயலாற்ற வேண்டும் என்று துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா கூறியுள்ளார். பூஞ்ச் பகுதியில் நடைபெற்ற போதைப்பொருள் எதிர்ப்பு தொடர்பான கூட்டத்தில் பேசிய அவர், காஷ்மீரின் 20 மாவட்டங்களிலும் போதைப்பொருள் எதிர்ப்பு தொடர்பான நடைப்பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறினார். ஊராட்சி மற்றும் வார்டு நிலையில் இது தொடர்பான பிரச்சாரம் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். போதைப்பொருள் கடத்தலை தடுக்கவும் இப்பழக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் மறுவாழ்வுக்காகவும் தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு மனோஜ் சின்ஹா கூறினார். மகாராஷ்டிராவில் பட்டாசு ஆலைகள் தொடர்பான சட்ட விதிகளில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் கூறியுள்ளார். மும்பையில் இது தொடர்பாக நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், வெடிப்பொருட்கள் உற்பத்தி நிறுவனங்களின் பாதுகாப்பை மேம்படுத்தவும் விபத்துகளை தடுக்கவும் இந்த திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக கூறினார். கடந்த சில வாரங்களில் நாக்பூர் மாவட்டத்தின் பட்டாசு ஆலைகளில் ஏற்பட்ட வெடி விபத்துகளை தொடர்ந்து இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி கட்சிகளின் பங்கேற்கும் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற உள்ளது. இதில் 23 கட்சிகள் பங்கேற்பதை உறுதி செய்துள்ளதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு ஜெயராம் ரமேஷ் கூறியுள்ளார். இக்கூட்டத்தில் பங்கேற்கப் போவதில்லை என்று திமுக ஏற்கனவே அறிவித்துள்ளது. இதனிடையே புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி செய்தி தொடர்பாளர் திரு ஷஷாத் பூனாவாலா, இந்த கூட்டணிக்கு மக்கள் நலனில் அக்கறை இல்லை என்று குற்றம் சாட்டினார். கூட்டத்தில் பங்கேற்கப் போவதில்லை என்று திமுக வெளிப்படையாக அறிவித்துள்ள நிலையில் பல

0: பல்வேறு மாநிலங்களில் காங்கிரசுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் இடையே ஒற்றுமை இல்லாத சூழல் நிலவுவதாக அவர் தெரிவித்தார். மேற்கு வங்கத்தில் முந்தைய திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில் அனைத்து துறைகளிலும் முறைகேடுகள் நிலவியதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி குற்றம் சாட்டியுள்ளார். கொல்கத்தாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கடந்த 15 ஆண்டுகளில் மாநிலத்தில் நிர்வாக சீர்கேடுகள் அதிகரித்து காணப்பட்டதாக தெரிவித்தார். மகளிருக்கு உதவித்தொகை வழங்கும் லக்ஷ்மீர் பந்தர் திட்டத்தில் 27 லட்சம் போலி பயனாளிகள் இருந்ததாக அவர் கூறினார். இத்திட்டத்திற்கு மாற்றாக தற்போது அன்னபூர்ணா திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தையும் பிஜேபி அரசு நிறைவேற்றும் என்று திரு சுவேந்து அதிகாரி உறுதியளித்தார். இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை ஈரான் தொடங்கியுள்ளது. April 8 பின்னர் ஈரான் மீண்டும் தாக்குதலை நடத்தியுள்ளது. லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் தாக்குதலை நிறுத்திவிட்டு அமைதி பேச்சுவார்த்தைக்கு திரும்ப வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். அமைதி ஒப்பந்தம் ஏற்படும் வரை ஈரான் மீது எந்த தளர்வு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்றும் அவர் தெரிவித்தார். செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அவர் அளித்த பேட்டியில், அமைதி ஒப்பந்தத்தை இறுதி செய்ய ஈரான் ஆர்வம் காட்டவில்லை என்றும், ஒப்பந்தம் முடிவான பின்னரே அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முடிவு மேற்கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்தார். ஈரானுடன் ஒப்பந்தம் ஏற்பட்டால் அந்நாட்டின் அணுசக்தி நடவடிக்கைகளை முடக்கும் பணியை அமெரிக்கா நேரடியாக மேற்பார்வையிடும் என்று திரு டொனால்டு டிரம்ப் கூறினார். தென்மேற்கு பருவமழை நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மணிப்பூர், நாகாலாந்து, மிசோரம், திரிபுரா, அசாம், அருணாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் பருவமழை நேற்று தொடங்கியதாக அந்த மையம் கூறியுள்ளது. அடுத்த சில நாட்களில் இது மேலும் தீவிரமடையும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஜெவ்ரேவ் பட்டம் வென்றார். இறுதி ஆட்டத்தில் அவர் இத்தாலியின் ஃபிளாவ்லோ கோபாலியை 6-1, 4-6, 6-4, 6-7, 6-1 என்ற செட் கணக்கில் வென்றார். இதன் மூலம் 1937 பின்னர் இப்பட்டத்தை வெல்லும் ஜெர்மனியைச் சேர்ந்த வீரர் என்ற பெருமையை அவர் பெற்றுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் சீர்திருத்தங்களும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்தியுள்ளதாக வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மக்களின் மருத்துவ செலவு சுமைகளை பெருமளவு குறைத்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தென்மேற்கு பருவமழை நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை ஈரான் தொடங்கியுள்ளது. பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஜெவ்ரேவ் பட்டம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25. நம்மளுடைய வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில ஃபேஸ்புக்ல நம்மளுடைய ஒரு க்வெஸ்டினும் போஸ்ட் பண்ணியாச்சு. என்ன க்வெஸ்டின் அப்படின்ட்டு பார்த்தோம்னா, 2025 தேசிய பஞ்சாயத்து விருதுகளில் சிறந்த மாவட்ட ஊராட்சி பிரிவில் 3வது பரிசை வென்ற மாவட்டம் எது? இதுதான் கேள்வி. ஏன் 1வது மாவட்டம், 2வது மாவட்டத்தை விட்டுட்டு 3வது மாவட்டம் அப்படின்னு கேட்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கும் நமக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. அதனால்தான் இந்த கேள்வி. சரி, என்ன ஆன்சர் அப்படிங்கிறத நீங்கள் நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜ் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவு செய்யலாம். மீண்டும் ஒரு முறை கேள்வி. 2025 தேசிய பஞ்சாயத்து விருதுகளில் சிறந்த மாவட்ட ஊராட்சி பிரிவில் 3வது பரிசை வென்ற மாவட்டம் எது? வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் அடுத்து நாம கேட்க போற பாடல் தி கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற திரைப்படத்திற்காக சின்மயி ஸ்ரீபாதா, ஹேஷம் அப்துல்வாக பாடியிருக்காங்க. பாடலுக்கு இசை ஹேஷம் அப்துல்வாகாப்.

0: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
1: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை 31
2: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
1: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
2: மீண்டும்

நம்மளோட ஃபேஸ்புக் பேஜில் ஒரு க்வெஸ்சன் போட்டிருந்தோம் சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அது க்வெஸ்சன் என்ன அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்திடலாம். 2025 தேசிய பஞ்சாயத்து விருதுகளில் சிறந்த மாவட்ட ஊராட்சி பிரிவில் 3வது பரிசை வென்ற மாவட்டம் எது? இதுதான் நம்மளுடைய கேள்வி. ஸோ இதற்கான பதில் ஆல்ரெடி நம்மளுடைய நேர்கள் போட ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்களும் அந்த ஆன்சரை இதில் பதிவு பண்ணலாம். சரி, நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பைசன் காலமாடன். இந்த திரைப்படத்திற்காக சின்மய ஸ்ரீபாதா, விஜய் ஏசுதாஸ் பாடியிருக்காங்க. மாரி செல்வராஜ் எழுதிய பாடல், இசை நிவாஸ் கே பிரசன்னா.

0: 2026-2027 ஆண்டிற்கான கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு பட்டப்படிப்பு BVSC, உணவு தொழில்நுட்ப பட்டப்படிப்பு BTech ஃபுட் டெக்னாலஜி, கோழி இன தொழில்நுட்ப பட்டப்படிப்பு BTech போல்ட்ரி டெக்னாலஜி மற்றும் பால்வள தொழில்நுட்ப பட்டப்படிப்பு BTech டெய்ரி டெக்னாலஜி ஆகிய இளநிலை பட்டப்படிப்புகளின் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் பல்கலைக்கழக இணையதளம் http://adm.tanuvas.ac.in மூலமாக 17/6/2026 மாலை 5 மணி வரை வரவேற்கப்படுகின்றன. அயல்நாடு வாழ் இந்தியர் NRIs, அயல்நாடு வாழ் இந்தியரின் குழந்தைகள் வாட்ஸ் ஆஃப் NRIs, அயல்நாடு வாழ் இந்தியரின் நிதி ஆதரவு பெற்றோர் NRI ஸ்பான்சர்ட் மற்றும் அயல்நாட்டு மாணவர்கள் ஃபாரின் நேஷனல் 17/7/2026 மாலை 5 மணி வரை இணையதளம் மூலமாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். இணையதள விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். பிற வடிவ விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். தகவல் தொகுப்பீடு, சேர்க்கை தகுதிகள், தேர்வு செய்யப்படும் முறை மற்றும் இதர விவரங்களை www.tanuvas.ac.in மற்றும் http://adm.tanuvas.ac.in என்ற பல்கலைக்கழக இணையதளங்களில் காணலாம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
2: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேளுங்க. ஏன்னா படிக்க நேரம் இல்லாட்டாலும் பார்க்க நேரம் இல்லாட்டாலும் கேட்கறது ஒரு சுகமான பயணம். அதனால தான் வள்ளுவரே சொல்லியிருக்கார், கட்டில நாயனும் கேட்கன்னு சொன்னார். இப்ப எல்லாரும் கேளுங்க. புலவர் ராமலிங்கம் தான் பேசுறேன்.

நிகழ்ச்சியில் அடுத்து நாம கேட்க போற பாடல் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. இந்த திரைப்படத்திற்காக அனிருத் ரவிச்சந்தர் இசையமைத்து பாடியிருக்காங்க, விக்னேஷ் சிவன் பாடலை எழுதியிருக்காரு.

0: நேரம் 7:45.
1: सुपर का सारा काम मुझे ही करना पड़ता है, सफाई भी, शॉपिंग भी, शुद्ध नमक देना। शुद्ध नहीं समझते? वैक्यूम रेपुरेटेड नमक ही सबसे शुद्ध सफेद होता है।
2: तो ऐसा बोलो ना,
1: वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक जिसका दाना दाना एक समान। ये हुई ना बात।
3: क्यों छोटे साहब, वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक इतना शुद्ध की बच्चे भी जानते हैं इसके सारे गुण।
4: வைப் பண்றங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
0: பண்ணாதீங்க தம்பிகளா,
4: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
0: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
4: அடம் பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
0: பேரண்ட்ஸ் மேலையும் கேஸ் ஃபைல் ஆகும்.
4: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கன வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
0: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
4: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
0: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
4: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில ஓடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
0: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு. ஸோ நம்மளுடைய ஃபேஸ்புக் க்வெஸ்டனுக்கு நம்மளுடைய நேர்கள்லாம் பதிவுகள் போட்டுகிட்டே இருக்காங்க, என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன ஆன்சர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டுலாம், பட் மீண்டும் ஒரு முறை அந்த க்வெஸ்டன் என்ன அப்படின்னு ஞாபகப்படுத்திடலாம். 2025 தேசிய பஞ்சாயத்து விருதுகளில் சிறந்த மாவட்ட ஊராட்சி பிரிவில் 3வது பரிசை வென்ற மாவட்டம் எது? இதுதான் நம்மளுடைய கேள்வி. இதற்கான பதில் என்ன அப்படிங்கிறது இப்போ இந்த மாடன் கோடை விழா இந்த திரைப்படத்தில் இருந்து ஒரு பாடல் கேட்டுலாம். அதை தொடர்ந்து அதற்கான ஆன்சரை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் நீங்க இன்னும் அந்த ஆன்சர் பதிவு பண்ணலன்னா நீங்க பதிவு பண்ணிடலாம்.

ஸோ நமக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்கே யார் யார் பதிவுகள் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆரணி பாப்பாம்பாடி ஆண்டாள் தேவமணி அவங்க வந்து சரியான பதில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி குப்பண்ணன் ரங்கசாமி அவங்க வாழ்த்து சொல்லியிருக்காங்க, ஆன்சரும் கொடுத்துருக்காங்க. ஓகே. அண்ட் வீரதுரை மயிலை பட்டாபி அவங்களும் வந்து சரியான பதில் சொல்லியிருக்காங்க. மணலி பெரியசைக்காடு ஜெயக்குமார் அவங்களும் வந்து பாடல்கள்லாம் அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சரும் சரியான பதில் கொடுத்துருக்காங்க. பத்மா சவுந்தரராஜன் அவங்களும் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், பாடல்கள்லாம் அருமையாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் ஆன்சர் கரெக்டாக கொடுத்துருக்காங்க.

பண்ணியிருக்காங்க. வாவ் சூப்பர். மோஸ்ட்லி எல்லா நேயர்களுமே வந்து சரியான பதில் தான் கொடுத்துருக்கீங்க. மந்திரமூர்த்தி ஆச்சாரி அவங்களும் வந்து சரியான பதில் கொடுத்துருக்கீங்க. மேட்டுப்பட்டி கண்ணன் அவங்களும் திங்கட்கிழமை காலை வணக்கம் சொல்லிட்டு ஆன்சர் சரியான பதில். பூவளப்பாளையம் ஆனந்த முருகன் அவங்களும் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அண்ட் மதுரை சு சண்முக சுந்தரம், எடப்பாளையம் சவுகர்பேட்டை வந்து வாழ்த்துக்கள், அற்புதமான நிகழ்ச்சி, காலை வணக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பொன்னியம்மன் மேடு வண்ணி கணேசன், அப்புறம் ராஜலக்ஷ்மி அவங்க வந்து காலை வணக்கம் சொல்லிட்டு சிக்கிம்னு கொடுத்துருக்காங்க இல்லம்மா. அண்ட் சூளை ரீஜா மனோகரன் அவங்களும் வந்து நிகழ்ச்சி அருமையாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிவன் அருண் கரெக்டான பதில். மாலினி தேவி அருணாச்சலம், தர்மபுரி முருகன், மேலப்பீடு தயாலன், காஞ்சிபுரம் ராணி ஆனந்தன் அவங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹிந்து தமிழன் ஜெயராம் திருநின்ற ஊர்ல இருந்து அவங்களும் ஆன்சர் சொல்லியிருக்காங்க சரியான பதில். அண்ட் ஹரிஹரன், புரசைவாக்கம் சவுந்தரராஜன், மீரா வெங்கட்ராமன் இவங்கெல்லாம் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. பிரபாகரன் சரியான பதில் கொடுத்திருக்காங்க. சங்கர் அவங்களும் வந்து நேரு நகர்ல இருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. செல்வகிருஷ்ணன் கோயம்புத்தூர் மாவட்டம், ஓகே சரியான பதில், ஓகே. காஞ்சிபுரம் செல்வகிருஷ்ணன். அண்ட் கீதா ராஜகோபாலன், பிரமிளா தமிழ் செல்வன், ராஜபாளையம் பிரபு வீரா, ஹரிஹரன் அவங்க வந்து உலக பெருங்கடல் தினம் இந்த இன்று வந்து நம்ம நீல கிரகத்திற்கான வலுவான கடல் பாதுகாக்கப்பட்ட பகுதிகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்தோனி ராஜ் அவங்களும் நம்ம கேள்விக்கு சரியான பதில் கொடுத்துருக்காங்க. கே எம் கார்டன் எம்ஜி செல்வகுமார், தனலட்சுமி செந்தில் காஞ்சிபுரம்ல இருந்து, அண்ட் கார்த்திகேயன் அண்ட் பிரபாகரன் அவங்களும் வந்து அந்த உலக பெருங்கடல் தினம் பற்றிய தகவல்கள் வந்து அருமையாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. கார்த்திகேயன், சிவசுப்பிரமணியம், ஆரணி தேவன், பன்னைபுரம் மணிகண்டன், பர்வத வர்தினி எல்லாருமே வந்து, தூத்துக்குடி சி பாலமுருகன் எல்லாருமே வந்து நிகழ்ச்சிக்கும் வாழ்த்து சொல்லிட்டாங்க. ஓகே, அது என்னதான் சரியான பதில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, கோவை மாவட்டம் கோயம்புத்தூர் அப்படிங்கிறது தான் சரியான பதில். ஸோ மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் ஆண்டுதோறும் கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் சிறந்த செயல்பாடுகள் மற்றும் நிலையான வளர்ச்சியை ஊக்குவிக்கிற பொருட்டு தேசிய பஞ்சாயத்து விருதுகள், நேஷனல் பஞ்சாயத் அவார்ட்ஸ் வந்து வழங்கி கௌரவிச்சுட்டு வருது. அந்த வகையில் இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கிற 2025 தேசிய பஞ்சாயத்து விருதுகள் என்பிஏ 2025 இதில் வந்து கோயம்புத்தூர் மாவட்ட ஊராட்சி வந்து மூன்றாவது பரிசை வந்து வின் பண்ணியிருக்காங்க.

சரி, நிகழ்ச்சியில அடுத்து நம்ம ஒரு பாடல் கேட்டுடலாம். அட்டன் பண்ணுங்களேன், அட்டன் பண்ணுங்களேன். இது வந்து வாஸ்கோட காமா. இந்த திரைப்படத்திற்காக ஜி வி பிரகாஷ்குமார் பாடியிருக்காங்க. அருண் என் வி எழுதின பாடல், இசை அருண் என் வி.

0: நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி.
1: வணக்கம் தமிழ்நாடு.
0: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் காலை 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஜம்மு காஷ்மீர் பாதுகாப்பு சூழல் குறித்து இன்று ஆய்வு மேற்கொள்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் இளைஞர்களும் தொழில் முனைவோரும் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். மத்திய அரசின் சீர்திருத்தங்களும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்தியுள்ளதாக வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நாட்டில் சமையல் எரிவாயு, பெட்ரோல் மற்றும் டீசல் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்பிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் கூறியுள்ளார். ஜனநாயக செயல்பாட்டில் இளம் வாக்காளர்களின் பங்கேற்பு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் கூறியுள்ளார். மாநிலத்தில் அரசு பள்ளிகளில் திடீர் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விளையாட்டு கட்டமைப்புகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுற்றுலா வளர்ச்சிக்கான பணிகள் விரைவுபடுத்தப்படும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்பட்ட தாவேக அரசு மக்களுக்கு ஏமாற்றத்தையே அளித்துள்ளதாக அமமுக பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தற்போது இல்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை ஈரான் தொடங்கியுள்ளது. தமிழகத்தில் 10 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹீனா ராஜ்கோர் தங்கப்பதக்கம் வென்றார். பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஜெவ்ரேவ் பட்டம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவித் பாரதியின் அன்பு நேயர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வணக்கம் சொல்றது. நான் உங்க ஆர்ஜே ரேகா ஆனந்த். நிலையத்தில் நேரம் இப்போ 8:02:45. ஸோ கடிதங்கள் வாயிலாக நேர்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக நாங்கள் விரும்பின பாடலை கேட்கணும் அப்படின்ட்டு காத்துட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுடைய ஆர்வத்தை குறைக்காத மாதிரி இப்போ உங்களுக்கான பாடல்கள் லைனாக வரும் வர இருக்கு. ஸோ நிகழ்ச்சியோட முதல் பாடல் யார் விரும்பி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆவடி திருவிழிஞ்சியம்பாக்கம் சுப்புலக்ஷ்மி, விஜயராஜ், தனராஜ், தனம், அழகு சுந்தரி, ராகவன், ஆவடி காமராஜர் நகர், இசையின்பன் இசை அரசி லக்ஷ்மி, மேற்கு மாம்பலம் அசோக், கார்த்திக்

நாராயணன், ஜெயலக்ஷ்மி, பார்த்தசாரதி, கலைமணி, கணேசன், டி ராஜேந்தர், லக்ஷ்மி, மயிலாப்பூர் காமாட்சி, அஸ்வதி, அசோக், வேலூர் ராமநாயக்கம்பாளையம், பஷீர் அகமத், தமன்னா, நிலு ஃபாத்திமா, நிஹாதா பசும், வேலூர் கே கே நகர் தங்கமணி, தனவேல், வடபழனி செல்வம், செண்பகம், காசிக்கோட்டை ஆதியப்பன், ஜானி பூந்துட்டம், நூருல்லா, ரசியாபி, இவங்க விரும்பி கேட்டிருக்கிற பாடல் தாய்க்கிழவி அப்படிங்கிற திரைப்படத்திற்காக சிவகார்த்திகேயன் பாடியிருக்காங்க. கருமாத்தூர் மணிமாறன் அவங்க எழுதின பாடல், இசை நிவாஸ் கே பிரசன்னா.

உங்கள் விருப்பத்தில் அடுத்த பாடல் என்ன படம் அப்படின்னு பார்த்தோம்னா தலைவன் தலைவி. இந்த திரைப்படத்திலிருந்து தான் பாடல் கேட்டிருக்காங்க. யார் யார் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கரூர் ராயனர், கரூர் உழவர் சந்தை, முகமது இப்ராஹிம் பாய், மணலி சாகுல் அமீது, எஸ் கதீஜா பேகம், காஜா முகமது, நசீமா நஸ்ரீன், கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் மேட்டுத்தெரு பொன் ஸ்ரீனிவாசமூர்த்தி, சுமதி, திருமலை வாசன், விஷ்ணு பிரியா, சாதனா சாதனா ஸ்ரீ, ராமகிருஷ்ணன், அபிநயா நிமலன், வேட்டவலம் குமார், விஜயா, செங்கும் சுகுணா, புனிதன், மானம்பதி காஞ்சனா, அகிலன் மனோகரன், வானகரம் சாந்தி விஜயகுமார், முகப்பேர் கிழக்கு பிரேமா கஜேந்திரன், போலூர் தருண்குமார், ஜெகதீஷ்குமார். இந்த நேர்கள் தலைவன் தலைவி இந்த திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. பிரதீப் குமார் மற்றும் தீ பாடியிருக்காங்க. விவேக் எழுதின பாடல், இசை சந்தோஷ் நாராயணன்.

உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

ஸோ உங்கள் விருப்பம் நிகழ்ச்சிக்கு வந்து நேர்கள் கடிதம் போட்டுட்ருக்கீங்க இல்லையா? ஸோ அந்த கடிதம் எப்படி எழுதணும் அப்படின்றதுக்கான ஒரு சில விஷயங்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம்.

0: அவர்கள் விருப்ப பாடலை ஒரு போஸ்ட் கார்டில் மட்டுமே எழுதி அனுப்பவும்.
1: போஸ்ட் கார்டில் வரும் உங்கள் விருப்ப பாடல்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். இங்கிலாந்து லெட்டர் மற்றும் ரெஜிஸ்டர் போஸ்டில் எழுதி அனுப்புவதை தவிர்க்கவும்.
0: போஸ்ட் கார்டில் ஒன்று அல்லது இரண்டு பாடல்கள் மட்டுமே எழுதி அனுப்ப வேண்டும்.
1: ஒரு போஸ்ட் கார்டில் உங்கள் பெயர், ஊரின் பெயர், நீங்கள் விரும்பும் புது பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இவற்றை தெளிவாக குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவத் பாரதி தமிழ் FM, உங்கள் விருப்பம் பகுதி, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்பவும். வானொலி நண்பர்களின் பெயர்களை எழுதுவதை தவிர்ப்பதன் மூலம் மீண்டும் மீண்டும் ஒரே நாளில் ஒரே பெயர் அடிக்கடி வருவதை கட்டுப்படுத்தலாம். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் குடும்ப நண்பர்கள் பெயர்களை மட்டுமே எழுதவும்.
0: ஒவ்வொரு வாரமும் உங்கள் விருப்பம் போஸ்ட் கார்டு பிரிக்கப்பட்டு ஷெட்யூல் செய்யப்படுகின்றது. எனவே நேயர்கள் வாரம் ஒரு முறை போஸ்ட் கார்டில் உங்கள் விருப்ப தேர்வை எழுதி அனுப்பலாம். 100-200 போஸ்ட் கார்டுகள் மொத்தமாக அனுப்புவதை தவிர்த்தல் நலம்.
2: உங்கள் விருப்பம், அதுவே நம் அனைவரின்.

ஸோ இதுலேயே நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா, 100-200 கடிதங்கள் அனுப்புறதை தவிர்த்தல் நலம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் இன்னும் சில நேர்கள் வந்து 100-200 கார்ட்ஸ் அப்படியே பஞ்ச் பஞ்சாக எழுதி அனுப்புறீங்க, அதுவும் வார வாரம் எழுதி அனுப்பிட்டுருக்கீங்க. ஆக்சுவலி கொஞ்சம் நம்ம ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்க்கலாமே, வாரத்துக்கு 7 நாட்கள் ஓகேங்களா. ஸோ அந்த 7 நாட்களுக்கு 100 கடிதம் அப்படிங்கிறது எப்படி? ஆக்சுவலாக நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நேர்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுடைய உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி வந்து இன்னும் வந்து சிறப்பாக அமையும். ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு வாரமும் வந்து கடிதங்களை வந்து ஷெட்யூல் பண்ணுறோம், ஷெட்யூல் பண்ணி தான் ப்ரோக்ராம் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இப்போயே நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய நேர்கள் ரிப்பீட்டட் நேர்களுடைய பேர்கள்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதுக்கு காரணம் நேர்கள் தான். ஏன்னா நேர்கள் வந்து அவங்களுடைய வானொலி நண்பர்கள் பேரை வந்து கொஞ்சம் இப்போ அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் குடும்ப நண்பர்கள் பேரை எழுதிட்டு இருக்கீங்க. ஸோ அதற்கு வந்து நம்ம நிஜமாக நன்றி சொல்லணும். ஸோ இதுவும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ வார வாரம் உங்களுக்கான லெட்டர்ஸ் வந்து ஷெட்யூல் பண்ணப்படுது. ஸோ வாரம் வாரம் நீங்கள் வந்து லெட்டர்ஸ் போட்டீங்க அப்படின்னா நிகழ்ச்சி வந்து இன்னும் சிறப்பாக அமையும். சரி, நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் வந்து அயத்தூர் டி லோகேஸ்வரி தினேஷ், வேட்டவளம் மல்லிகா ரங்கநாதன், திருமாவரம் கஷ்மணா ராஜ்காந்த், சங்கராபுரம் மேட்டுத்தெரு செந்தில்குமார், மேல்பாக்கம் சந்திரேஷ் ரோஜா, சேலம் கலங்காணி ராதாகிருஷ்ணன், சங்கீதா திருமழிசை நாகராஜ் அஸ்வினி, தேசூர் குமரன் ஆங்கரை பைரவி, மதுரவயல் அன்பு ஸ்ரீனிவாஸ் ஜெயலட்சுமி, அடையாளம்பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி வெங்கடேஷ், போரூர் சங்கர் சுசீலா, கொட்டிவாக்கம் நம்பிராஜ், புழல் ஓம் பிரகாஷ். இந்த நேர்கள் விருப்பமா ரெட்ரோ அப்படிங்கிற திரைப்படத்தில் இருந்தால் இப்போ நாம் பாடல் கேட்க போகிறோம். சந்தோஷ் நாராயணன் பாடியிருக்காங்க. பாடலுக்கு இசை சந்தோஷ் நாராயணன், பாடலை இயற்றியவர் விவேக்.

0: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
1: காட்சி வீதியில் கவிதை உலா வர,
2: கற்பனை தேரினில் கனவுகள் வளம் வர,
1: இசையோடு ஓர் இனிய பயணம்.
2: இது 102.3
1: விவித் பாரதியின் தமிழ் பண்பலை.

0: நிகழ்ச்சியில அடுத்த பாடல் விரும்பி கேட்டிருக்கிற நேயர்கள் புரசை வாக்கம் சவுந்தரராஜன், கே எம் கார்டன், எம் ஜி செல்வகுமார், ஆர் கே நகர் சிங்கச்சோழன், மேட்டு சக்கர குப்பம் பூமொழி கஜேந்திரன், அரியலூர் மாவட்டம் ஆண்டு மடம் பத்மா நிலமேகம், அப்சரா நிலமேகம், சிலுவைச்சேரி சிவாஜி, சென்னை குன்றச்சூர் சௌத்ரி பிரகாஷ், திருமழிசை குண்டுமேடு சுசீலா, ஜெராக்ஸ் கடை நடராஜன், திருமழிசை ஜெகநாதபுரம் அமுதா, டெய்லர் செல்வம், மாதவரம் வவுசி தெரு, பத்மாசினி ஜெய்பால். இந்த நேர்கள் விரும்பி கேட்டிருக்காங்க நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் திரைப்படத்தில் இருந்து சுபாஷினி, தனுஷ், ஜிவி பிரகாஷ்குமார் அறிவு பாடியிருக்காங்க. அறிவு எழுதின பாடல், இசை ஜிவி பிரகாஷ்குமார்.
1: மனசுல சோகம்

0: கலக்கு போவது யாரு? நீதான்.
1: நிஷா, காலையிலேயே ஒரே ஜாலி மூடு, பாட்டுலாம் ஒரே பலமா இருக்கே.
0: ஆமா உஷா, 9 மணி ஆக போகுது, கலக்கல் அரங்கம் ஸ்டார்ட் ஆக போகுதுல. அதான்.
1: என்னது கலக்கல் அரங்கமா?
0: எஸ், நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல டெய்லி காலையில 9 மணில இருந்து 10 மணி வரைக்கும் வர கேம் ஷோ. நமக்கு செம்ம ஜாலியா ஃபன் ஃபில்டா இருக்கும்.
1: ஆமா, சொல் விளையாட்டு திரைப்புதிர் அப்படின்னு டெய்லி ஒரு கேம் ஷோ. கலகலப்பு, உற்சாகம், சந்தோஷம், இதுதான் நம்ம கலக்கல் அரங்கம்.
0: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
2: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்து நம்ம கேட்க போற பாடல் வந்து யூத் அப்படிங்கிற திரைப்படத்திற்காக கென் கருணாஸ் பாடியிருக்காங்க. பாடலை எழுதியிருக்கிறாங்க கென் கருணாஸ். பாடலுக்கு இசை ஜிவி பிரகாஷ்குமார். விரும்பி கேட்டிருக்கிற நேயர்கள் இளையன்குடி இக்பால், சித்தி கதீஜா, அப்துல் மஜீத், ரிஃபாயா, முகமது அசன், நூருல் ஃபாத்திமா, ஆரினி, பாப்பாம்பாடி, ஆண்டாள் தேவமணி, மணிராஜ், அனிதா, மோனிகா, தானு, போஸ், கொரட்டூர் ரஞ்சித், குருதயாள், மேல்பட்டடை ரஜினி, சுகுமார், நளினி, ஆலந்தூர் மாரிசன், திரு பாலகணேஷ், யுவஸ்ரீ, கல்பனா, திருச்சி முத்தரசு நல்லூர் எஸ் நவீன் சுந்தர், சந்திரபிரபா, இக்காட்டு தங்கள் ஷாமினி, திவாகர், எஸ் எஸ் வி கோவில், வேணுகோபால், சுகுமார்.

0: நேரம் 8:30.
1: உங்கள் விருப்பம்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
0: நிகழ்ச்சியில அடுத்த பாடல் வேலைக்காரன் அப்படிங்கிற திரைப்படத்துல இருந்துதான் கேட்க போறோம். இந்த பாடலை யார் யார் விரும்பி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கொருக்காத்தூர் ஞானமுருகன் வரலட்சுமி, லோகேஸ்வரன் யுவனேஷ் கன்னியப்பன், இந்திராணி புனிதா, செய்யார் அண்ணாமலை வாசுகி, தணிகைவேல் காயத்ரி, சஞ்சனா ரக்ஷன், ஆரணி மாமண்டூர் திருநாவுக்கரசு, கலாவதி கோபி, சுமதி யோகானந்த், வடமணப்பாக்கம் பவனேஷ், பாவனா, லக்ஷன், அகிலன், அபிநயா, முருகன், ஞானப்பிரகாசம், ரேகா, மஞ்சள் நிற்காயல், எம் சிங்காரவேல், சுரேஷ் முருகன், திசையன் கரிசல், சந்திரபோஸ், சுஜன், மம்தாபுரம் மீனா, மன்னிவாக்கம் ராமலட்சுமி, மன்னிவாக்கம் ராமஜெயம். இந்த நேர்களுக்காக வேலைக்காரன் திரைப்படத்திற்காக நீத்தி மோகன் அண்ட் அனிருத் ரவிச்சந்தர் பாடிய பாடல் இது. கார்கி எழுதிய பாடல், இசை அனிருத் ரவிச்சந்தர்.

0: உங்க வில்லிசை கலைஞர் பாரதி திருமகன் தான் பேசுறேன். வாழ்க்கையே எதுக்குங்க, ரசிக்க, சிரிக்க, இசைக்க, படிக்க, பிடிக்க, எல்லாமே உங்களுக்கு சேர்த்து கிடைக்கணுமா? விவித் பாரதி தமிழ் பண்பலை என்பது ஒரு நிகழ்ச்சி என்றும் சொல்லலாம், ஒரு அமுத சுரபி என்றும் சொல்லலாம். கேட்க கேட்க எடுக்க எடுக்க நல்ல விஷயங்களை அன்பா கொட்டித்தரும் குற்றாலம் என்றும் சொல்லலாம். தினசரி கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: Yes, who is it?
2: Don.
3: 102.3 பாட்டுக்கு இதான்.
4: நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் விரும்பி கேட்டிருக்கிற நேயர்கள் டிநகர் விஜய பார்த்தன் ஜெயஸ்ரீ, மேற்கு மாம்பலம் அசோக் கார்த்திக் ஜெயலட்சுமி பார்த்தசாரதி, வேளச்சேரி வேல்முருகன் மாலதி ஆதித்யா, பூலாம்பட்டி ராதா கோமதி, எடப்பாடி ஃபாத்திமா ஜர்ஷா, சாத்தூர் பஞ்சவர்ணம், வைத்தீஸ்வரன் கோவில் தாமரை செல்வி, அதிராமப்பட்டினம் ரம்சான் பிவி, தங்கச்சி மடம் பியூலா, செட்டிபுலம் தனுஷா, படியூர் உஷா, சென்னை புஷ்பா. இந்த நேயர்கள் விரும்பி கேட்டிருக்காங்க நெற்றிக்கண். இந்த திரைப்படத்தில் இருந்த சித் ஸ்ரீராம் மற்றும் கிரீஷ் பாடின பாடல் இது. கிரீஷ் கோபாலன் இசையமைப்பில் இதோ அந்த பாடல்.

0: புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுங்கயா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: நோயே மேன்மை.
1: நோயற்ற மகிழ்ச்சியான வாழ்வை நாம் வாழ நம்மையும் நம்மை சேர்ந்த சுற்றுச்சூழலையும் சுத்தமாக வைப்பது மிகவும் அவசியமான ஒன்று.
0: சுகமான வாழ்விற்கு சுத்தமே வழிவகை செய்யும்.
2: ஆரோக்கியமான வாழ்விற்கு பொது இடங்களில் குப்பை போடாதீர்கள்.
3: நாட்டினை நலமாக்க இன்றே வீட்டையும் வீதியையும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்திருப்போம். இதன் மூலம் நாடும் நலம் பெறும், நம் வாழ்வும் வளம் பெறும்.
0: தூய்மையே மேன்மை.
4: பாட்டுக்கு கலக்கல் 102.3.

உங்கள் விருப்பம் நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடல் டிஎன்ஏ. இந்த திரைப்படத்திலிருந்து தான் பாடல் கேட்க போறோம். ஸ்ரீகாந்த் ஹரிஹரன், ஸ்ரீஷா பகவத்ருல்லா இவங்கெல்லாம் பாடியிருக்காங்க. கார்த்திக் நேஹா எழுதின பாடல், இசை ஸ்ரீகாந்த் ஹரிஹரன். இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கிற நேயர்கள் குரோம்பேட்டை என் சத்யநாராயணன், பத்மா, அனன்யா, ஆத்யா, அனிதா, வாசுதேவ கிருஷ்ணா, விஸ்வா, ஆர்த்தி, வருண், திருவள்ளூர் மாவட்டம் புள்ளரம்பாக்கம் மணி, சந்திரா, நிர்மல்குமார், சங்கீதா, ஸ்ரீ பிரணவ், ரேவதி, அனிஷா, தர்ஷன், கூடுவான், மதன், மாலினி, கூடுவாஞ்சேரி ஏகாம்பரம், மின்னலா, குத்திரம்பாக்கம் சகிலா சுந்தரன், சங்கன், கூவத்தூர் கனகசுந்தரன், மண்டோதரி, கூவம் வீரராகவன், குருமூர்த்தி.

0: கேள்விகள் பலவிதம், அத்தனையும் அறிவுக்கு ஏற்ற உரம். இனிய பாடல்களுடன் உங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் இல் திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை காலை 10:02 என் கேள்விக்கு என்ன பதில்? தொலைபேசி வழியில் நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி, கேட்க தவறாதீர்கள்.
1: கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை.
0: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறோம். கடிதங்கள் மூலம் நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் தான். இப்போ அடுத்த பாடல் வந்து வாழை அப்படிங்கிற திரைப்படத்துல இருந்து தான் பாடல் கேட்க போறோம். கபில் கபிலன் அவங்க பாடியிருக்காங்க. விவேக் எழுதின பாடல், இசை சந்தோஷ் நாராயணன். இந்த பாடலை யார் யார் விரும்பி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கரூர் தாந்தொன்றி மலை ஜீவா நகர், செல்வராஜ், பெரியநாயகி, ஜோஷிகா ஸ்ரீ, கிரிஷ், ஜெயதேவ், ரமேஷ், காயத்ரி. சென்னை திருவொற்றியூர் காமதேவன் நகர், செல்வி, சுப்பிரமணி, சூர்யா. சென்னை சூளைமேடு பழனி தலை ஞாயிறு ராஜா முகமது, அறக்கண்டநல்லூர் நாராயணன், நாமக்கல் மணி, வேப்பம்பட்டு ரயிலடி மதியழகன், குமாரி, சரவணன், சுரேஷ், மீனா, நிர்மலா, காவேரி, அறிவழகன், விஸ்வா, மகிழன்.

0: புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு

உங்கள் விருப்பத்தில் நிறைவு பாடல் ரோமியோ அப்படிங்கிற திரைப்படத்தில் இருந்து தான் கேட்க போகிறோம். இந்த பாடல் பாடியிருக்காங்க ஆதித்யா ஆர்கே, விஜய் ஆண்டனி, ஹேமந்த் பிரகாஷ், ஜெனிஃபர் ராஜசேகர் இவங்கெல்லாம் இந்த பாடலை எழுதியிருக்காங்க. பாடலை இசையமைச்சது பரத் தனசேகர். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர்கள் வில்லிவாக்கம் குபேந்திரன், மகேஸ்வரி, மயிலாப்பூர் வெற்றி செல்வி, சத்யநாராயணன், அய்யப்பாக்கம் கோட்டீஸ்வரன், இந்துமதி, திருநின்றவூர் தீனதயாளன், கலையரசி, திருவல்லிக்கேணி நாராயணன், தமிழரசி, அரியலூர் மாவட்டம் கீழ்குடியிருப்பு சிங்காரவேலு, நதியா, கவியரசி, ஜான்சி, காசிக்குட்டை, தென்றல் பெருமாள், ஆவடி பிரேமா, ஸ்வேதா, மானஸ்வி, தீபக், ஆதித்யா, மந்தவெளி, புவனா, தேவி, சாருமதி, மீனா.

0: வணக்கம்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி
3: உங்கள்
2: தொடர்வது 9 மணிக்கான செய்தி சுருக்கம்.
4: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஜம்மு காஷ்மீர் பாதுகாப்பு சூழல் குறித்து இன்று ஆய்வு மேற்கொள்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் இளைஞர்களும் தொழில் முனைவோரும் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். மத்திய அரசின் சீர்திருத்தங்களும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்தியுள்ளதாக வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நாட்டில் சமையல் எரிவாயு, பெட்ரோல் மற்றும் டீசல் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்பிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் கூறியுள்ளார். ஜனநாயக செயல்பாட்டில் இளம் வாக்காளர்களின் பங்கேற்பு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் கூறியுள்ளார். மாநிலத்தில் அரசு பள்ளிகளில் திடீர் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விளையாட்டு கட்டமைப்புகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுற்றுலா வளர்ச்சிக்கான பணிகள் விரைவுபடுத்தப்படும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்பட்ட தாவேக அரசு மக்களுக்கு ஏமாற்றத்தையே அளித்துள்ளதாக அமமுக பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தற்போது இல்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை ஈரான் தொடங்கியுள்ளது. தமிழகத்தில் 10 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹீனா ராஜ்கோர் தங்கப்பதக்கம் வென்றார். பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஜெவ்ரேவ் பட்டம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கலக்கல் அரங்கம், கலக்கல் அரங்கம்
2: சப்பாஷே.

0: வச்சுட்டே இருங்க, உங்களால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களும் சேர்க்க வச்சுட்டே இருங்க. நிகழ்ச்சியோட முதல் பாடல் வந்து வேட்டைக்காரன் படத்துலேருந்து வரப்போகுது. ஸோ பாடலை யார் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரேஷ் அண்ட் சுசித்ரா பாடியிருக்காங்க. பேதாஸ்
1: மாத்து

102.3 விவித் பாரதி தமிழ் FM கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி கலக்கல் அரங்கம். ஸோ இன்னைக்கு வந்து கலக்கல் அரங்கத்தில் வந்து ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல ஒரு கேம் ஷோ தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு எழுத்து வந்து சொல்லுவேன், அந்த எழுத்து துவங்கக்கூடிய 10 வார்த்தைகள் வந்து நீங்கள் சொல்லணும், அதுவும் 10 வினாடியில் சொல்லணும். ஓகே, ஸோ 10 வினாடியில் 10 வார்த்தைகள் சொல்லணும். இதுதான் வந்து கேம். நிறைய பேருக்கு இதை ஆடியிருப்பீங்க, நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணியிருப்பீங்க, பட் 10 வேர்ட்ஸ் தான் இதற்கு சொல்லலை அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள், டெஃபினட்டாக வின் பண்ணுவீங்க. நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 044 அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் டால் பண்ணி 2952 0853 2838 9871 இந்த எண்களுக்கு இங்கே திரும்ப கொண்டு பேசலாம். நிகழ்ச்சியில் உங்களோட ஆர்ஜி உமா விஜயகுமார். எப்பவுமே சந்தோஷமா இருங்க.

அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 102.3 FM.
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान. जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान.
5: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते. टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते. जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जीत और टीबी की हार.
6: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है. आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं.
4: जन-जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान.
5: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं. स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी.
0: 102.3 FM.
7: 9:11 ஆயிற்று. 102.3 வித் பாரதி, தமிழ் FM கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இந்த நிகழ்ச்சி கலக்கல் அரங்கம் கேம் ஷோ விளையாட போகிறோம். என்ன கேம் ஷோ அப்படின்னா, ஒரு எழுத்து சொல்வேன், அந்த எழுத்துல துவங்கக்கூடிய 10 வார்த்தைகள் சொல்லணும். ஆனால் உங்களுக்கான நேரம் வெறும் 10 வினாடி மட்டும்தான். அந்த 10 வினாடிக்குள்ளே அந்த 10 வார்த்தைகளை நீங்கள் யோசிச்சு சொல்லணும். நீங்கள் நிகழ்ச்சியில் கால் பண்ணி பேசலாம். 0444 அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் டால் பண்ணி 2952-0853, 2838-9871 இந்த எண்களுக்கு திரும்ப கொண்டு நிகழ்ச்சியில் பேசலாம். நிகழ்ச்சியோட முதல் நேயர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம்.
8: வணக்கம். திருத்தணி தமிழேந்தி.
7: தமிழேந்தி அவர்களே, போகலாமா?
8: போகலாம்.
7: சரி, உங்களுக்கான எழுத்து சு, குரில் சுரக்காய் சுபம் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த குரில் சூல துவங்கக்கூடிய 10 வார்த்தைகள் சொல்லுங்க. நேரம் துவங்குகிறது.
8: சுத்தம், சுனாமி, சுகம், சுபம், சுரக்காய், சுந்தரம்.
7: நேரம் முடிந்து விட்டதே. நீங்க ஆக்சுவலி கரெக்டா வந்தீங்க. ஒரு 5 வார்த்தை சொன்னீங்க, இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா எடுத்து வந்துருக்கலாம்.
8: நன்றி
7: நன்றி நன்றி. அடுத்த முறை ட்ரை பண்ணுங்க. வணக்கம். ஹலோ.
9: வணக்கம் உமா அவர்களே, எப்படி இருக்கீங்க?
7: நல்லா இருக்கேன். யார் இங்க இருந்து?
9: பெரும்பாக்கம் வனஜா.
7: வனஜா அவர்களை கூறுங்கள்.
9: சொல்லுங்க மேடம்.
7: போலாமா?
9: போலாம் மேடம்.
7: சரி, உங்களுக்கான எழுத்து வந்து அன்பு, அரவணைப்பு, அம்மா அப்படி சொல்றல, அந்த குரில் ஆல துவங்கக்கூடிய 10 வார்த்தைகள் சொல்லுங்க. நேரம் துவங்குகிறது.
9: அரியலூர், அண்ணா, அண்ணி, அக்கா, ஆதிசிவுடி.
7: ஹலோ, நேரம் முடிஞ்சிட்டது. ஆதிச்சுவடி எப்படி வரும்? நீங்க அப்பா இப்படி ஒரு இந்த இதுவெல்லாம் சொல்லிருந்தீங்களா? ஃபாஸ்டா சொல்லிருக்கலாம். நான் ஆக்சுவலா ஈஸியான எழுத்து கொடுத்தவங்களுக்கு
9: அதனால வர மாட்டேங்குது.
7: ஆமா, ஆனா அது கேட்டு போட்டுறதுல. ஆமா. தேங்க்யூ. ஸோ நிகழ்ச்சியில் அடுத்ததாக வந்து வெனிலா கபடி குழு படத்தில் வந்து பாடலை கேட்க போறீங்க. ஸோ பாடலை யார் பாடியிருக்காங்க அப்படின்னா, கார்த்திக் பாடியிருக்காங்க. இணைந்திருங்கள். 102.3 வித் பாரதி, தமிழ் FM.

வெல்கம் பேக். 9:18 ஆயிரத்துக்கு 102.3 பாரதி தமிழ் எஃப்எம்ல நீ வந்து கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் நீங்களும் கால் பண்ணி பேசலாம். கேம் ஷோ விளையாடிட்டுருக்கோம். ஒரு எழுத்து சொல்லுவோம், அந்த எழுத்துல தோங்கக்கூடிய 10 வார்த்தைகள் வந்து நீங்கள் 10 வினாடிக்குள்ளே சொல்லணும். நீங்கள் நிகழ்ச்சியில் கால் பண்ண வேண்டிய நம்பர் 044 அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் டால் பண்ணி 2952 0853 2

0: 8383 8971 இந்த எண்களுக்கு தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியில் பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம். ஹலோ.
1: வணக்கம்மா.
0: வணக்கம். யார் இங்க இருந்து?
1: நல்லா
0: இருக்கேன். போலாமா?
1: போலாமா.
0: உங்களுக்கான எழுத்து ரே, ரேணிகுண்டா, ரேவதி. அந்த நெடில் ரேல துவங்கக்கூடிய 10 வார்த்தைகள் சொல்லுங்க. உங்களுக்கான நேரம் துவங்குகிறது.
1: ரேவதி, ரேணிகுண்டா, அப்புறம் வந்து
0: நேரம் முடிந்து விட்டதே. நன்றிகள் மா, நன்றிகள். வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம். யார் இங்க இருந்து?
2: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர்.
0: சந்திரசேகர் அவர்களை போகலாமா?
2: போகலாம்.
0: சரி, உங்களுக்கான எழுத்து வந்து பே, பேராண்மை, பேரழிவு, பேரிடர் சொல்றோம்ல, அந்த நெடில் பேல துவங்கக்கூடிய 10 வார்த்தைகள் சொல்லுங்க. இருங்க இருங்க, நேரம் துவங்குகிறது.
2: பேரன்பு, பேரழிவு, பேராளன், பேச்சு, பேரிடர்.
0: நேரம் முடிந்து விட்டது.
2: பேட்டி, பேரின்பம், அது வரைக்கும்
0: சொன்னேன். ஓகே, நன்றி நன்றி. பாடல் வரப்போகுது. ஜாதலி மற்றும் சௌமியா ராவ் பாடியிருக்காங்க. விவிதாஸ் மக்களே,

0: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
1: வானிரை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
0: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
1: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
0: நானும் நிறைய தடவை போன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க போன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
2: அனைவரையும் வரவேற்போம்,
1: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
2: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.

0: 9:23 ஆகிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில கேம் ஷோ விளையாடிட்டு இருக்கும். 10 வினாடியில் 10 வார்த்தை. வணக்கம். ஹலோ.
1: ஹலோ,
0: ஆன்லைன்ல இருக்கீங்க? யாரு, எங்க இருந்து?
1: கார்த்திக் பேசுமா?
0: கார்த்திக், போகலாமா?
1: போகலாம்.
0: சரி, உங்களுக்கான எழுத்து விழி, வி, குறில் வி, விழி, விண்மீன்.
1: வீடு வரும், அந்த வீடா? வியாமா?
0: என்னங்க?
1: வீடு வரும், வீடு வரும்.
0: ஆஹா, அது வந்து நெடில்ல.
1: ஆமா,
0: விண்மீன், விழி,
1: விண்ணப்பம். அந்த
0: ஆன்மா, அந்த குறில் வீல துவங்கக்கூடிய 10 வார்த்தை நேரம் துவங்குகிறது.
1: விண்ணப்பம், விடை, விளக்கம், விஸ்வரூபம், விடைத்தாள், வினா விடை.
0: நேரம் முடிந்து விட்டது. 6 வார்த்தைகள் சொல்லிருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் நீங்க ஃபாஸ்டா சொல்லுங்க, ஆக்சுவலி முடிச்சிருக்கலாம்.
1: ஓகே, தேங்க் யூ மேடம்.
0: நன்றி, நன்றி, நன்றி. அடுத்து நேர் பாப்போம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: யார் இங்க இருந்து?
2: மதுரையில இருந்து புஷ்பலதா பேசுறேன்.
0: புஷ்பலதா அவர்களே, போகலாமா?
2: சொல்லுங்க மேடம்.
0: சரி, உங்களுக்கான எழுத்து போ, பொன்மணம், பொன்வண்ணன், அந்த குறில் போ. ஓகே, அதுல துவங்கக்கூடிய 10 வார்த்தை நேரம் துவங்குகிறது. நேரம் முடிந்து விட்டது. 5 வார்த்தைகள் கூறியுள்ளீர்கள்.
2: பொறுமை சொன்னேன்.
0: நன்றி, நன்றி.
2: சரி,
0: எஸ், அடுத்த ஒரு நேரம் கொடுத்து பார்ப்போம். வணக்கம்.
3: இனிய காலை வணக்கம்.

0: இனி காலை வணக்கம்.
1: நான் சிங்கச்சோம் சென்னை ஆர்த்தி நகர்.
0: ஓகே போகலாமா?
1: போகலாம்ஜி.
0: சரி, உங்களுக்கான எழுத்து தி, தில்லை, தியாகராஜன். அந்த குறில் தீர துவங்கக்கூடிய 10 வார்த்தைகள், நேரம் துவங்குகிறது.
1: திருட்டு, திருடன், திண்ணர், திகைப்பு, திசை, திண்ணல்.
0: நேரம் முடிந்து விட்டது. திண்ணர் வந்து தமிழ் வார்த்தை ஆயிடுச்சா?
1: ரொம்ப என்ன மேம்
0: திண்ணர்? உங்களுக்காக வழங்கிட்டு இருக்கிறது ஆர்ஜிஎம்மா விஜயகுமார் கலக்கல் இறங்கும்ல. நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னா 044 அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் டால் பண்ணி 2952 0853 அப்படி இல்லை அப்படின்னா 2838 9871 இந்த எண்களுக்கு தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியில் பேசலாம்.
2: They say the view from the top changes everything. But for a few, the view from the clouds is the only one that matters. The Indian Air Force invites applications for commissioned officers through AFCAT 2 of 2026. Registrations open on May 20th, 2026. Visit afcat.edcil.co.in and take the first step toward the blue.

0: favorite song.
1: கேள்விகள் பலவிதம், அத்தனையும் அறிவுக்கு ஏற்ற உரம். இனிய பாடல்களுடன் உங்கள் விவித் பாரதி தமிழ் FM-இல் திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை காலை 10:02. என் கேள்விக்கு என்ன பதில்? தொலைபேசி வழியில் நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி, கேட்க தவறாதீர்கள்.

வணக்கம், நான் தான் உங்க கலை மாமணி நிழல்கள் ரவி. 102.3 விவித் பாரதி, தமிழ் பண்பலை. இணைந்திருப்போம், இணை பிரியாமல் இணைந்திருப்போம்.

0: 9:35 ஆயிட்டுருக்கு. கலக்கலரங்கம்ல அடுத்த நேயர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம், ஹலோ, லைன்ல இருக்கீங்க, பேசலாம். ஹலோ, லைன்ல இருக்காங்க. வணக்கம், ஹலோ, வணக்கம். யார், எங்க இருந்து?
1: மாதவரத்துல இருந்து சவுந்தர் குமார் பேசுறேங்க.
0: சவுந்தர் குமார்,
1: ஆமா.
0: ஓகே, போலாமா?
1: ஆ, வா, போலாமா.
0: ஓகே, உங்களுக்கு கேம் எல்லாம் தெரியும் தானே?
1: சரி,
0: உங்களுக்கான எழுத்து கு, அதாவது குரு, குணம், அந்த சொல்றல குரில் கூல துவங்கக்கூடிய 10 வார்த்தைகள் சொல்லுங்க. நேரம் துவங்குகிறது.
1: குணம், குரல், கோவலை, குடம், குப்புறப்படுத்தல், குடை.
0: நேரம் முடிந்து விட்டது. நீங்க ஆக்சுவலா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்லிருக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம், யார், எங்க இருந்து?
2: காஞ்சிபுரத்துல இருந்து பூங்கோதை பேசுறேன் மேடம்.
0: யாருங்க?
2: காஞ்சிபுரத்துல இருந்து பூங்கோதை பேசுறேன் மேடம்.
0: பூங்கோதை,
2: ஆமாங்க. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். போலாமா?
2: போலாம் மேடம்.
0: சரி, உங்களுக்கான எழுத்து ஈஸியா குடுக்கலாமா? ஏன்னா எல்லாருமே கஷ்டமாவே குடுத்துட்டு இருக்கேன். பாவம், யாருமே 10 வார்த்தை சொல்ல. சரி, உங்களுக்கான எழுத்து வந்து ஈ. இஞ்சி, இணை. அந்த குறில் ஈல துவங்கக்கூடிய 10 வார்த்தைகள் சொல்லுங்க. நேரம் துவங்குகிறது.
2: இடது, இலை, இடப்பக்கம், இறைவன், இறைவி.
0: முடிஞ்சிருச்சு, நேரம் முடிஞ்சிருச்சு.
2: நன்றி.
0: பாடல் யார் பாடியிருக்காங்கன்னா, பாம்பே ஜெயஸ்ரீ அவர்கள் பாடியிருக்காங்க. பிவிதாஸ்

0: கலைக்கல் அரங்கம்ல அடுத்த நேயர் யார் என்று பார்ப்போம். வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம் மேம்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து?
1: ஹேமலதா, கள்ளக்குறிச்சியில இருந்து. நலமா இருக்கீங்களா மேம்?
0: நலமா இருக்கேன் ஹேமலதா.
1: சொல்லுங்க மேம்.
0: போகலாமா?
1: முயற்சி பண்றேன்.
0: சரி, உங்களுக்கான எழுத்து ரா. ராதை. நெடில் ரால துவங்கக்கூடிய 10 வார்த்தைகள் சொல்லுங்க. ஒரே ஒரு நிமிஷம், நான் நேரத்தை வந்து உங்களுக்காக செட் பண்ணாம விட்டுட்டேன். ஸோ அதனால நான் நேரம் வச்சிடுறேன். ஓகே, செட் பண்ணிட்டேன். போலாமா?
1: ராதாகிருஷ்ணன், ராட்டினம், ராமாயி, ராமர், ராமபதம், ராமானுஜர்.
0: நேரம் முடிந்து விட்டது.
1: ஓகே, டக்குனு வர மாட்டேங்குது.
0: அது என்ன உண்மைதான். நன்றி நன்றி.
1: தேங்க்யூ
0: தேங்க்யூ.
2: உங்களுக்கான
0: எழுத்து சா. சந்தோஷம். ஆமா, குரில் சா. சலனம். அந்த குரில் சால துவங்க கூடிய 10 வார்த்தை நேரம் துவங்குகிறது.
2: சரண், சங்கர், சம்பவம், சங்கீதம், சந்தம், சடுதி, சரம், சங்கம்.
0: 7 வார்த்தை. 7 வார்த்தை சொல்லிருக்கீங்க. நேரம் முடிந்து விட்டது.
2: நன்றி மேடம். வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி நன்றி. 102.3 பாரதி தமிழ் FM.

0: கேட்டல இறங்கும்ல நீங்களும் கலந்துக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது 2952-0853 அப்படி இல்லைனா 2838-9871 இந்த ரெண்டு எண்களில் ஏதாவது ஒரு நம்பருக்கு கால் பண்ணலாம். 044 அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸோட டயல் பண்ணுங்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டு வந்து குட்டி படத்துலேருந்து பாடல் வரப்போகுது. யார் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியா ஹிமேஷ் அண்ட் முகேஷ் வந்து பாடியிருக்காங்க. அந்த பியூட்டிஃபுல் சாங் உங்களுக்காக பிவித்தஸ்.
1: ஆஹா ஹே ஆஹா

0: வணக்கம், நான் இயக்குனர் நடிகர் ஓவியர் பொன்னொண்ணன் பேசுறேன். விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3
1: பாட்டுக்கு
2: கண்ணா, நேத்தையே அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நால் புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? 0. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान। जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
4: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार।
5: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
3: रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
4: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
6: 9:51 ஆயிருக்கு. 102.3 பாரதி தமிழ் எஃப்எம் கேட்டிருக்கீங்க. நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் யாருன்னு பாப்போம். வணக்கம். ஹலோ.
7: ஹலோ, வணக்கம் மேடம். கோயம்புத்தூர்ல இருந்து பார்த்திபன். நல்லா இருக்கீங்க மேடம்?
6: நல்லா இருக்கேன் பார்த்திபன். போலாமா?
7: போலாம் மேடம்.
6: சரி, உங்களுக்கான
7: என்னங்க? ஈஸியா கேளுங்க மேடம்.
6: ஈஸியாவே கேக்குறேன். உங்களுக்கான எழுத்து வந்து பா, பண்ணை, படிப்பு. அந்த குறில் பாலத்தவங்க கூட 10 வார்த்தை.
7: குறில் பா, பசும்பொன், பச்சை விளக்கு, பாசமல், பாசமலர் வந்து காலத்துல, அப்புறம் பந்தம், பத்தினி, படகோட்டி.
6: நேரம் முடிந்து விட்டது, நேரம் முடிந்து விட்டது.
7: எத்தனை சொல்ல மேடம்?
6: நீங்க ஆக்சுவலி 3 தான் சொல்லிருக்கீங்க, டைம் முடியறதுக்குள்ள. நன்றி.
7: ஐயோ, சரி பரவாயில்ல மேடம்.
6: வணக்கம்.
7: வணக்கம்.
6: யார் இங்க இருந்து?
8: அண்ணாநகர்ல இருந்து வாணிதேவி பேசுறேன்.
6: வாணிதேவி
8: வந்திருக்கேன்.
6: ஆமா, போலாமா? சரி, உங்களுக்கான எழுத்து வந்து தோ, குறில் தோ, தொழில், தொழில்நுட்பம். அந்த சொல்றல, ஆமா, குறில் தோல துவங்கக்கூடிய 10 வார்த்தை, நேரம் துவங்குகிறது.
8: தொழில், தொப்பு, தொட்டில்,
6: நேரம் முடிந்து விட்டது. நன்றி, நன்றி. ஒருத்தர் கூட 10 வார்த்தை முடிக்கலங்க. வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
9: வணக்கம் மேடம், மேலவரத்துல இருந்து மணிமாலா.
6: மணிமாலா?
9: ஆமா மேடம்.
6: நீங்களாவது 10 வார்த்தை சொல்லிட்டு போயிடுவீங்களா? ட்ரை பண்றீங்களா? பொறுமையா வந்து வார்த்தைகள் தெளிவா சொல்லணும்னு பொறுமையா சொல்றாங்க. அத சொல்லாதீங்க, உங்களுக்கு 10 வினாடி மட்டும் தான் டைம். ஃபாஸ்டா, எவ்வளவுக்கு எவ்வளவு ஃபாஸ்டா சும்மா அப்படியே ஓடணும். ஓகே, சரி. உங்களுக்கான எழுத்து வந்து ரொம்ப சிம்பிளான எழுத்து சொல்றேன். மா, குறில் மா, மன்னன், மல்லிகை. ஓகே, அந்த குறில் மாலை துவங்கக்கூடிய 10 வார்த்தை, நேரம் துவங்குகிறது.
9: மணி, மணிகண்டன், மாலை, மாலை.

0: மரம், மன்னன், மருந்து.
1: நேரம் முடிஞ்சு விட்டது, நேரம் முடிஞ்சு விட்டது. ஆறு வார்த்தை சொல்லிருக்கீங்க, மாலை வராதுல, அதுல நெடி இல்லையா? ஓகே, நன்றி நன்றி
0: நன்றி.
1: நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன் இன்னைக்காவது யாராவது பத்து வார்த்தை கரெக்டாக சொல்லிடுவாங்களா அப்படின்னு. நான் ஒரு சமீபத்தில் நான் பண்ண எந்த இதுலையுமே வந்து இன்னும் பத்து வார்த்தை கம்ப்ளீட் பண்ணவே இல்லை யாருமே. பார்க்கலாம் நிகழ்ச்சி இதே மாதிரி வந்து நம்ம அடுத்த டைம் வரும்போது பத்து வார்த்தை கரெக்டாக சொல்கிறாங்களா அப்படின்றது நம்ம ட்ரை பண்ணுவோம். ஓய், ஸோ நிகழ்ச்சியோட இறுதி பாடல் எந்த படத்துல இருந்து வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப்பிரமணியபுரம் படத்துலேருந்து உங்களுக்காக பாட வரப்போகுது. பெல்லிராஜ் மற்றும் தீபா மிரியம் வந்து பாடியிருக்காங்க. அப்படியே இந்த பாட்டோட இந்த ஷோக்கு வந்து ஒரு எண்ட் கார்ட் போட்டுடலாம். இணைந்தீர்கள் 102.3 பாரதி தமிழ் FM நிகழ்ச்சியில் நேரம் வழங்கிட்டு இருந்தது அர்ஜுமா விஜயகுமார். Be with us.

0: இன்னும் சற்று நேரத்தில் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தமிழகம், ஒடிசா, மகாராஷ்டிரா மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான இடைத்தேர்தல் மற்றும் 24 மாநிலங்களவை உறுப்பினர்

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தமிழகம், ஒடிசா, மகாராஷ்டிரா மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான இடைத்தேர்தல் மற்றும் 24 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு வரும் 18 நடைபெறவுள்ள தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஜம்மு காஷ்மீர் பாதுகாப்பு சூழல் குறித்து இன்று ஆய்வு மேற்கொள்கிறார். மத்திய அரசின் சீர்திருத்தங்களும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்தியுள்ளதாக வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நாட்டில் சமையல் எரிவாயு, பெட்ரோல் மற்றும் டீசல் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்புக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் கூறியுள்ளார். ஜனநாயக செயல்பாட்டில் இளம் வாக்காளர்களின் பங்கேற்பு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் கூறியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விளையாட்டு கட்டமைப்புகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுற்றுலா வளர்ச்சிக்கான பணிகள் விரைவுபடுத்தப்படும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தற்போது இல்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை ஈரான் தொடங்கியுள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1040 ரூபாய் குறைந்து 1,12,560 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தில் 10 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நியூ சண்டிகரில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3 நாளான இன்று ஆப்கானிஸ்தான் அணி முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 6 விக்கெட் இழப்புக்கு 118 ரன் எடுத்துள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹீனா ரோஜ்கார் தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவித் பாரதியின் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் சொல்றதே நான் உங்க ஆர்ஜி ரேகா ஆனந்த். நிலையத்தில் நேரம் 10:02. நாம கேட்க போற இந்த நிகழ்ச்சி என் கேள்விக்கு என்ன பதில்?

ஒவ்வொரு நாளும் காலை 10:02 என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் பல விதமான கேள்விகள் வந்து நம்மளை வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கு இல்லையா. நாமளும் சலிக்காமல் அதுக்கு பதில் சொல்லி நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் எப்போ மாதிரி உங்களுக்காக நடப்பு நிகழ்வுகளில் இருந்தும் ஜிகேல இருந்தும் இன்றைக்கி கேள்விகள் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஹாஃப் வந்து கரண்ட் அஃபேர்ஸ், அடுத்த ஹாஃப் வந்து ஜிகே. இப்போ இந்த ஜிகேவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கேள்வி வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய ஜென்ஸ் வந்து அட்டன் பண்ணுறனால இது கஷ்டமாக இருக்க வாய்ப்பு இருக்கலாம். என்ன அப்படி ஒரு கஷ்டமானது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய இந்தியாவுடைய பாரம்பரிய சேலைகள், ட்ரெடிஷ்னல் சாரீஸ்லாம் இருக்கு இல்லையா, ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு இல்லையா. ஸோ அந்த பேரை தான் நான் சொல்ல போகிறேன். அந்த பேரு, அந்த பேருக்குரிய அந்த புடவை வந்து எந்த மாநிலத்தை சேர்ந்தது அப்படின்ட்டு நீங்கள் சொல்லணும். நான் முன்னாடியே சொல்லிடுறதுனால நீங்களும் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கலாம் இல்லையா, அதுக்காக தான். சரி, எப்பவும் போல் நம்ம வந்து ஒரு க்வெஸ்சன் ஆரம்பிச்சிடலாம். அந்த க்வெஸ்சனுக்கு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு பாடல், பாடலை தொடர்ந்து நேர்கள்கிட்ட நாம் பேச போகிறோம். என்ன கேள்வி இன்னைக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, 23வது உலகக்கோப்பை கால்பந்து போட்டியானது எந்த 3 நாடுகளிடையே நடைபெறுகிறது? ஸோ எப்பவுமே வந்து உலக கோப்பை கால்பந்து போட்டி யாராவது ஒரு நாடு நடத்தும். இந்த முறை வந்து 3 நாடுகள் நடத்துது. ஸோ அந்த 3 நாடுகள் எது அப்படிங்கிறது தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2952-0853, இது ஒன்று. இன்னொன்று வந்து 2838-9871.

ஸோ இந்த ரெண்டு நம்பரில் கான்ட் பண்ணலாம். 0444 இதை சேர்த்து பண்ணலாம். இன்னும் ஒரு முறை ஃபோன் நம்பர் சொல்லிடுறேன், 0444-2952-0853. இன்னொரு நம்பர் 0444-2838-9871. ஸோ இந்த நம்பர்ஸ் நீங்கள் கால் பண்ணலாம். இப்போ நாம் கேட்க போகிற முதல் பாடல் கஸ்தூரிமான் அப்படிங்கிற திரைப்படத்திற்காக திப்பு அண்ட் மஞ்சரி பாடியிருக்காங்க. முத்துலிங்கம் இயற்றிய பாடல், இசை இளையராஜா.

0: நேரம் 10:10 ஆகிக்கிட்டு இருக்கு. என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில தான் நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம். நேயர்களும் ஆர்வமாக வந்துட்டு இருக்காங்க. நம்ம கேட்ட கேள்விக்கு சரியான பதில் சொல்றாங்களா பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க சார்?
1: நான் மதுரை மாவட்டம் மணி நகரம் ஜோ சண்முக சுந்தரம்.
0: சொல்லுங்க சார், ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: அமெரிக்கா, மெக்சிகோ, கனடா.
0: சூப்பர் சார், வாழ்த்துக்கள். ஸோ முதல் நேரே ஆன்சரை பட்டு அடிச்சிட்டாங்க, சூப்பராக சொல்லியாச்சு. சரி, அடுத்த நேரம் என்ன சொல்றாங்க பார்ப்போம். வணக்கம். வணக்கம்.
2: காலை வணக்கம் மேடம். நந்திபாக்கம் கோபாலன்.
0: நரசிங்கபுரம் கோபாலன்.
2: நந்திபாக்கம்.
0: ஓகேங்க சார், சொல்லுங்க. ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: அதான்மா, கனடா சொன்னார்ல, அதுதான்மா நான் யோசனை பண்ணேன், அது சொல்லிட்டேன்.
0: ஓகே, ஸோ நீங்களும் சொல்லிடுங்க ஒரு முறை.
2: ஆ
0: சொல்லுங்க.
3: சொல்லுங்க,
0: நீங்களும் ஒரு முறை சொல்லிடுங்க. சரி, மெக்சிகோ அமெரிக்கா. சரிங்கம்மா, நன்றி நன்றி. வணக்கம். ஹலோ, வணக்கம். லைன்ல இருக்கீங்க, பேசலாம்.
4: வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க?
4: பூங்குழலி மேம்.
0: பூங்குழலி, எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
4: வேளச்சேரி மேம்.
0: வேளச்சேரி. ஓகே, சோ இந்த போட்டி வந்து எப்போல இருந்து எது வரைக்கும் நடக்க போகுது சொல்ல முடியுமா? இந்த போட்டி வந்து நடக்க போகுது இல்லையா, இந்த ஃபிஃபா உலக கோப்பை கால்பந்து போட்டி, அது வந்து எப்போல இருந்து என்ன டேட்ல ஆரம்பிச்சு எந்த டேட் வரைக்கும் நடக்க போகுது?
4: சாரி மேம்,
0: தெரியலீங்களா? சரி, நம்ம தெரிஞ்சுக்கலாம். நன்றி. வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? சரி, லைன்ல வந்துகிட்டு இருக்காங்க நேயர்கள், நம்ம பேசுவோம். ஸோ இந்த ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியானது வந்து 3 நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். இப்போ வந்து இந்த எப்பப்போ எந்த டைம் வந்து இது தொடங்குது அப்படின்னு கேட்டிருந்தோம். சரி, யார் சொல்கிறாங்க பார்ப்போம் பதில். வணக்கம். வணக்கம், லைனில் இருக்கீங்க, பேசலாம். ஏன் சைலண்டாக இருக்கீங்க?
5: வணக்கம். கேட்க
0: முடியுது. சரி, கேட்கல அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணலாம். நீங்க நல்லா டவர் இருக்கிற பிளேஸ்ல நின்னு நீங்க பேசுனீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும். வணக்கம். சொல்லுங்க சார், ஆக்சுவலா வந்து இந்த போட்டி எப்போல இருந்து எது வரைக்கும் நடக்குது? சரிங்க சார, இதுல வந்து எத்தனை அணிகள் கலந்துக்கிறாங்கன்னு ஐடியா இருக்கா? உத்தேசமா சொல்றீங்களா? சரி, எத்தனை அணி சொன்னீங்க? இல்லை இல்லை இல்லைங்கய்யா, நம்ம தெரிஞ்சுக்கலாம். நன்றி. வணக்கம். ஹரி சார், சொல்லுங்க.
6: ஜூன் 11
0: ஆரம்பிச்சு ஜூன் 19 வரைக்கும், சரிங்களா?
6: 40
0: ஆமா, 48 அணிகள் பங்கேற்கிறாங்க. ஆமா. ஓகே சார், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வணக்கம். நன்றி. ஸோ எதுக்கு இந்த க்வெஸ்சன் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இந்திய வம்சாவளியை சேர்ந்த 4 வந்து இந்த போட்டியில் வந்து கலந்துக்கிறாங்க. ஆக்சுவலாக அதுக்காக தான் இந்த கேள்வி கேட்டிருந்தேன். ஸோ அந்த அவங்க யார் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, நீங்கள் நம்மளுடைய ஃபேஸ்புக்கில் கூட நீங்கள்

கமெண்ட் பண்ணலாம். ஆக்சுவலி நானும் சொல்லிடுறேன், சர்ப்ரீத் சிங் அப்படிங்கிறவங்க நியூசிலாந்துக்காகவும், சாமியல் முத்துசாமி அவங்க வந்து டிஆர் தி காங்கோ டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் தி காங்கோ அதுக்காகவும், நிஷான் வேலுப்பிள்ளை ஆஸ்திரேலியாக்காகவும், தாசின் முகமது ஜம்ஷித் அவங்க வந்து கத்தார் அணிக்காகவும் வந்து விளையாட போகிறாங்க. இவங்க நாலு பேருமே இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க. சரி, நிகழ்ச்சியில் அடுத்து நாம ஒரு பாடல் கேட்க போறோம். அந்த பாடலை பாடலுக்கு முன்னாடி அடுத்த குவஸ்டின் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். 2025 நிலவரப்படி உலகின் இரண்டாவது பெரிய சூரிய சக்தி வளர்ச்சி சந்தையா உருவெடுத்த நாடு எது? இதுதான் கேள்வி. ஸோ இந்த சோலார் பேனல்லாம் தெரியும் இல்லையா? ஸோ அந்த சூரிய சக்தி வளர்ச்சி சந்தையாக ஒரு நாடு வந்து இரண்டாவதாக வந்து உருவெடுத்திருக்கு. ஸோ அந்த நாடு எது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ரொம்பவே ஈஸி க்வெஸ்சன் தான். இப்போ நம்ம அடுத்த பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். இது வந்து டிஷ்யூம் திரைப்படத்திற்காக ஜெய்தேவ் அண்ட் ராஜலக்ஷ்மி பாடியிருக்காங்க. வைரமுத்து இயற்றிய பாடல், இசை விஜய் ஆண்டனி.

0: நேரம் 10:20. என் கேள்விக்கு என்ன பதில்? இந்த நிகழ்ச்சியில் நம்மளுடைய நேர்கள்லாம் அழகாக பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஃபோனில் மட்டும் இல்லை, ஃபேஸ்புக்லேயும் அவங்க வந்து ஆன்சர்ஸ் பதிவிட்டிருக்காங்க. இப்போ ஒரு நேர் வந்திருக்காங்க, அவங்க கிட்ட பேசிட்டு நம்ம ஃபேஸ்புக்குக்கும் போகலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க சார்?
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு மேடம்.
0: பாபு சார், என்ன நாடு கண்டுபிடிச்சிட்டீங்களா? இரண்டாவது வளர்ச்சி சார்,
1: சொல்லுங்க மேடம்.
0: 2025 நிலவரப்படி உலகின் இரண்டாவது பெரிய சூரிய சக்தி வளர்ச்சி சந்தையாக உருவெடுத்த நாடு
1: இந்தியா தான் மேடம்.
0: இந்தியா அப்படின்னு கெஸ் பண்றீங்க இல்லையா?
1: ஆமாங்க மேடம்.
0: சரி, நீங்க கெஸ் பண்ணாலும் கரெக்டா சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள்.
1: நன்றி, நன்றி.
0: வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம்.
2: வணக்கம் மேம், பிரகாஷ் புரசைவாக்கம்.
0: புரசைவாக்கம்ல இருந்து
2: பிரகாஷ்.
0: பிரகாஷ் சார், ஓகே. சோ ஆன்சர் கண்ணு தெரியுங்களா?
2: அது இந்தியா தான்
0: மேம். இந்தியா, ஓகே, சூப்பர் சார். சோ இப்போ ஓகே, உங்களுக்கான கேள்வி என்னன்னா, நம்ம இந்தியால வந்து சூரிய உற்பத்தி திறன் எவ்வளவு ஜிகாவாட்டுக்கு மேல இருக்கு அப்படின்னு ஐடியா இருக்கா?
2: இல்ல மேம், ஐடியா இல்ல.
0: ஓகேங்க சார். ஆக்சுவலா சூரிய உற்பத்தி திறன் வந்து 155 ஜிகாவாட்டுக்கு மேல இப்ப நம்ம இந்தியால இருக்கு, சரிங்களா? ஓகே சார், நன்றி. வணக்கம். வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
3: பெரம்பலூர் மாவட்டம் அழிநகரம், எஸ் மகாதேவன்.
0: மகாதேவன் சார், ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துட்டோம், இந்தியா தான் வந்து இரண்டாவது நாடா உருவெடுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் 155 ஜிகாவாட்ஸ் வந்து அவங்க வந்து உற்பத்தி பண்றாங்க சூரிய மின்சக்தி மூலியமானும். உங்களுக்கு இன்னொரு என்ன க்வெஸ்சன் அப்படின்னா, நம்ம இப்பெல்லாம் வீட்டு மாடியில வந்து அந்த சோலார் பேனல்லாம் வச்சு நம்ம வந்து பயன்படுத்துறோம் இல்லையா? ஸோ எத்தனை பேர் வந்து அதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற பயன் பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? ஆக்சுவலா 40 லட்சத்திற்கும் மேல வந்து இவங்க வந்து பயன் பெற்றிருக்காங்க, ஓகேங்களா? ஆமா, ஓகேங்க சார், நன்றி. ஓகே, இங்க நம்மளோட ஃபேஸ்புக் பேஜ்லயும் பார்த்தெல்லாம் அடையாளப்பட்ட ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி, அவங்க வந்து பதில் இந்தியா அப்படின்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி நாங்களும் இணைஞ்சிருக்கிறோம், பாடல் எல்லாம் சூப்பர்னு கொடுத்துருக்காங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் தொடக்கநள்ளி கோவில இருந்து கனகராஜ், அவங்களும் வந்து கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள், பாடல்கள் சூப்பர்னு கொடுத்துருக்காங்க. அயனாவரம் கிருஷ்ணன், அவங்களும் வந்து சூரிய மின்சக்தி உற்பத்தியில இரண்டாம் இடம் பிடித்த நாடு நமது இந்தியா, கரெக்டா மேடம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்டு தான் சார். விக்னேஷ் விக்கி, அவங்களும் வந்து இந்தியா பிகம் வேர்ல்ட்ஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் பவர் இன் சோலார் மார்க்கெட்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து சைனா, செகண்ட் பிளேஸ் இந்தியா, தேர்ட் பிளேஸ் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர். அதே மாதிரி முதல் கேள்விக்கும் அவங்க சரியான பதில் கொடுத்துருக்காங்க. ஃபிஃபா வேர்ல்டு கப் 2026 வில் பி ஹோஸ்டட் பை 3 கண்ட்ரீஸ், மெக்சிகோ, யூஎஸ்ஏ அண்ட் கனடா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வித்யா ரவிசங்கர், அவங்களும் வந்து சரியான பதில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரங்கராஜன், அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. டி நகர்லேருந்து காட்டுப்பாக்கம் அந்தோனிராஜ், அறிவுக்கு விருந்தாகம் என் கேள்விக்கு என்னபது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு கொடுத்துருக்காங்க. கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்து, அடையாளம்பட்ட ஆசிர்வாதம், அவங்களும் வந்து காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. மேலப்பீடு தயாளன், வீர ராகவன், அவங்களும் இனிய காலை வணக்கம், என்றும் நிறை தரும் நிகழ்ச்சி, நன்று. தகவல்கள் பெறுவது மகிழ்ச்சி, சிந்தனை சிறப்புறுவது நிகழ்ச்சி, சிறப்பு தரும் தொகுப்பில் வளர்ச்சி, பண்பலை கேட்பது குளிர்ச்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வீரராகவன் மாதவரம்ல இருந்து. அதே மாதிரி கமலா வரதன் அவங்க, மாலினி தேவி, அருணாச்சலம், சிவன் அருண், அவங்களும் வந்து ஜூன் 11 முதல் ஜூலை 19 வரை நடக்கும் 47 அணிகள் பங்கேற்கின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம், குறிஞ்சங்கேணி அசூர்தீன் அவங்க, அண்ட் மீரா வெங்கட்ராமன், எல்லாருமே வந்து மோஸ்ட்லி சரியான பதிலாம் கொடுத்துருக்காங்க. எல்லாரும்

0: போய் நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். அடுத்த நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டலாம். இது என்ன பாடல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தவமாய் தவம் இருந்த இந்த திரைப்படத்திலிருந்து தான் பாடல் கேட்க போகிறோம். பிரசன்னா கல்யாணி பாடியிருக்காங்க. தேன்மொழி எழுதின பாடல், இசை சபீஷ் முரளி.
1: ஓ,

0: 102.3 FM.
1: நூத்தி ரெண்டு புலி மூணு பாத்துக்கு இதான் புள்ளி மூணு பாட்டுக்கு.

0: the dog.
1: घर का सारा काम मुझे ही करना पड़ता है, सफाई भी, शॉपिंग भी, शुद्ध नमक देना। शुद्ध नहीं समझते? वैक्यूम रेपुरेटेड नमक ही सबसे शुद्ध सफेद होता है।
2: ऐसा बोलो ना,
1: वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक, जिसका दाना दाना एक समान। ये हुई ना बात।
3: क्यों छोटे साहब, वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक इतना शुद्ध की बच्चे भी जानते हैं इसके सारे गुण।
4: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान। जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
5: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार।
6: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
5: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
7: வணக்கம், நான் இசையமைப்பாளர் பரணி பேசுறேன். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவேக் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
8: ஸோ 10:32 ஆகிக்கிட்டு இருக்கு, நம்ம வந்து ஜிகே க்வெஸ்டின்குள்ளே போயிடலாம். ஸோ நேயர்களும் ஆர்வமாக வந்துட்டு இருக்காங்க, ஸோ அவங்க கிட்ட பேசலாம். என்ன ஜிகே க்வெஸ்டின் அப்படின்னா, இன்னொரு முறை ஞாபகப்படுத்துகிறேன், இன்றைக்கி வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் சாரீஸ், பாரம்பரிய சேலைகள் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம இந்தியா முழுக்க நிறைய பாரம்பரிய சேலைகள் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஏற்ற சில புடவைகள்லாம் இருக்குது. ஸோ அந்த புடவையோட பெயர் நான் சொல்லுவேன், நீங்கள் வந்து அது எந்த மாநிலம் அப்படின்றத நீங்கள் சொல்லணும். இதுதான் இன்றைய ஜிகே. சரி, பார்த்துடலாம். வணக்கம்.
9: வணக்கம். என் கள்ளுக்குச்சி விவிஎஸ் கண்ணன்.
8: விவிஎஸ் கண்ணன் சார், உங்களுக்கான முதல் கேள்வி என்னன்னா, வெங்கடகிரி சாரி அது வந்து எந்த மாநிலத்தை சேர்ந்தது? வெங்கடகிரி சாரி.
9: வெங்கடகிரினா வந்து இது குஜராத்.
8: குஜராத் இல்லைங்களே சார். சார், நம்ம தெரிஞ்சுக்கலாம். நன்றி. வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம்.
10: வணக்கம் மேடம்.
8: வணக்கம், யார் பேசுறீங்க சார்?
10: காட்டாங்குளத்துல முகமது மேடம்.
8: முகமது சார், வெங்கடகிரி சாரினா எந்த மாநிலத்தை சேர்ந்தது?
10: புரியல மேடம்.
8: என்னங்க சார்?
10: புரியல.
8: புரியலையா? அப்ப நீங்க நிகழ்ச்சியை கேட்கலன்னு அர்த்தம். இன்னைக்கு நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னா, புடவைகள்லாம் பெயர் இருக்குல்ல, ஒவ்வொரு புடவைக்கு நிறைய பேர் இருக்குல்ல சாரீஸ். அதுல வந்து அந்த சாரியோட பெயரை நான் சொல்ல போறேன், அந்த புடவை எந்த மாநிலத்தை சேர்ந்தது நீங்க சொல்ல போறீங்க.
10: சரி மேடம்.
8: வெங்கடகிரி சாரி.
10: வெங்கடகிரி
8: சாரி. என்னங்க?
10: காஞ்சிபுரம்.
8: காஞ்சிபுரம் இல்லீங்களே. சரி, நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
10: ஓகே மேடம்,
8: நன்றி. வணக்கம். என்னங்க, கொஞ்சம் கஷ்டமா இருக்கா? வணக்கம்.
11: வணக்கம் மேடம், நாமத்துல இருந்து கலா ஸ்ரீராம் பேசுறேன்.
8: கலா ஸ்ரீராம் சொல்லுங்க. வெங்கடகிரி சாரி
11: ஈஸியா கேட்டீங்க. ஆந்திரா மாநிலம்.
8: ஆமா, ஆந்திர பிரதேஷ். வாழ்த்துக்கள். பாருங்க, நீங்க ஈஸின்றீங்க, ஆனா எத்தனை நேர்கள் யோசிச்சாங்க பாத்தீங்களா. சோ இன்னைக்கு நிறைய பெண்ணியர்கள் வந்தீங்கன்னா டக்கு டக்குன்னு சொல்லிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் பேசுறது எனக்கே கேட்டுட்டு இருக்கு. சரி, அடுத்த நேயர். வணக்கம்.
12: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர், வேலூர் காட்பாடியிலிருந்து.
8: சார், 9:00 வரல இல்லையா?
12: ஆமா மேம்,
8: வரல.
12: வெங்கடகிரி அப்படிங்கிற சேலை.
8: இல்ல சார், நீங்க 9:00 கலந்துக்கல இல்லையா இன்னைக்கு 9 மணிக்கு?
12: இல்ல மேம்.
8: ஓகே, கலந்துக்கல அப்படின்னா சொல்லலாம். சொல்லுங்க, வெங்கடகிரி சாரி எந்த மாநிலம்?
12: வெங்கடகிரி வந்து ஆந்திர பிரதேஷ்.
8: சூப்பர் சார்.
12: ஆமா, ஏன்னா அந்த பேரை வச்சு நான் கண்டுபிடிச்சேன்.
8: சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள் சார், நன்றி.
12: தேங்க்யூ மேம்.
8: வணக்கம்.
13: ஹலோ.
8: வணக்கம்.
13: வணக்கம் மேம்.

0: யார்?
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் வேடவகத்துல இருந்து சித்ரா மேம்.
0: சித்ராமா, உங்களுக்கான கேள்வி சொல்லட்டுங்களா?
1: சொல்லுங்க மேம்.
0: ரொம்ப ஈஸியான கேள்வி. மைசூர் சில்க் சாரி.
1: மைசூர் பட்டு போடுவோமே.
0: ஆ ஆமா, அது எந்த மாநிலத்தை சேர்ந்தது?
1: மாநிலம்
0: பேர்லயே இருக்கே, கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியா.
1: மைசூர் மாநிலம் மேம்.
0: இல்ல இல்ல, மைசூர் சில்க் எந்த மாநிலம்னு சொல்லணும். தமிழ்நாடு ஆந்திர பிரதேசம் சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி இந்த மைசூர் சில்க் எந்த மாநிலம்?
1: தமிழ்நாடு மேம்.
0: கர்நாடகா. சரிங்களா? ஆமா. ஓகேங்க மேம்,
1: எனக்கு
0: ஓகே. நன்றி நன்றி. வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நான் அன்புக்கரசி டயலன் பேசுறேங்க.
0: அன்புக்கரசி மேடம், உங்களுக்கான புடவை பேர் சொல்லட்டுமா?
2: சொல்லுங்க.
0: சிக்கன் காரி.
2: சிக்கன் காரி.
0: ஆமா.
2: பூனே.
0: எந்த மாநிலம்?
2: பூனே. மகாராஷ்டிரா.
0: இல்ல.
2: குஜராத்.
0: இல்ல. பூனே கிடையாது, லக்னோ. லக்னோ உத்தரப்பிரதேஷ். லக்னோ உத்தரப்பிரதேஷ் மாநிலம். சரிங்களா? ஓகே, சூப்பர். வாழ்த்துக்கள். வணக்கம். ஹலோ, வணக்கம், யார் பேசுறீங்க? நல்லா இருக்கேன் பத்மாமா. உங்களுக்கான ரொம்ப ஈஸியான கேள்வி கேட்க போறேன். சரிங்களா? இந்த புடவை வந்து எந்த மாநிலத்தை சேர்ந்ததுன்னு நீங்க சொல்லணும். சரிங்களா? கசவு சாரி, கசவு புடவை.
2: என்னங்க?
0: மலேசியான்னு சொல்றீங்களா? அச்சோ இல்லீங்களே. கசவு சாரி ரொம்ப ஃபேமஸ் ஆச்சே நம்மளுக்கு, பக்கத்து மாநிலம். சரி, நம்ம தெரிஞ்சுக்கலாமா? ஓகே, நன்றி. வணக்கம் வணக்கம்
3: வணக்கம்
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: நான் மாடம்பாக்கத்துல இருந்து ஜெயந்தி பேசுறேன்.
0: ஜெயந்திமா, உங்களுக்கு தெரியுமா ஆன்சர்? கசவு சாரி. கேரளா. சூப்பர், எப்படி தெரியும் சொல்லுங்க.
3: நீங்க பக்கத்து மாநிலம் சொன்னீங்க. சரி,
0: ஓ அத வச்சு கண்டுபிடிச்சிட்டீங்க. ஓகே,
3: இதெல்லாம் ஆந்திரா கர்நாடகா எல்லாம் வந்துடுச்சு, கேரளா வாடா. அப்புறம் நீங்க வெங்கடகிரின்னு சொன்னீங்க இல்லீங்களா?
0: ஆமா,
3: அம்மாவோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட் சாரி மேடம்.
0: ஓ சரி சரி சரி, ஓகேங்கம்மா, நன்றி. ஸோ கசவு சாரி அப்படிங்கிறது கேரள மாநிலத்தை சேர்ந்தது அப்படின்னு. சரி ஓகே, நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம், நம்ம ஒரு பாடலை கேட்டுடலாம். அதை தொடர்ந்து இன்னும் நிறைய சாரீஸ் வர இருக்கு, நிறைய லிஸ்டே பெருசாக இருக்குது, பார்ப்போம். எவ்வளோ நீங்கள் ஃபோன் எடுத்த உடனே நீங்கள் பேசிட்டீங்கன்னா நிறைய நேயர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். பார்க்கலாம் அடுத்த முறை எப்படி என்ன எப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து காதலே என் காதலே, இந்த திரைப்படத்திலிருந்து தான் இப்போ நம்ம பாடல் கேட்க போகிறோம். ஹரிணி கங்கா பாடியிருக்காங்க, நான் முத்துக்குமார் இயற்றிய பாடல், இசை பிரயோக்.

0: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது, இறை அருளால் நன்றாக தொடங்கிட, நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz-இல் ஒவ்வொரு நாளும் காலையில் பக்தி மனம் கமழும் நிகழ்ச்சிகள். காலை 5 மணி முதல் 5:30 வரை
2: இல்லறம் தோறும் இன்னிசை பரவ கேட்கலாம் மங்களநாதம்.
1: காலை 5:30 முதல் 6 வரை
0: பாங்குடனே பக்தி மனம் கமழ காற்றில் கலந்து ஒலித்திடும் தெய்வீக ராகம்.
3: நமோ நமஹ ஸ்ரீ குரு பாதுகாப்யாம்.
1: காலை 6 முதல் 6:45 வரை
2: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.

0: தெய்வீகமான காலை பொழுதில் ஆன்ம ஒளி நம் நெஞ்சங்களில் நிறைய. தினமும் கேளுங்கள் நமது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz. நேரம் 10:45. நாம் வந்து ட்ரெடிஷ்னல் சாரீஸ் பாரம்பரிய புடவைகள் பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த புடவைகளுடைய பெயர் என்னன்னு நான் சொல்லுவேன், நீங்கள் வந்து அந்த எந்த மாநிலத்தை சேர்ந்த புடவை அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல போகிறீங்க. வணக்கம்
1: மேடம், நான் பதில் சொல்கிறதுக்கு வரல. வேலூர் சந்திரசேகர் காலையில் வந்தார் மேடம்.
0: 9:00 வந்தாருங்களா?
1: ஆமாங்க மேடம். ஏன் இந்த மாதிரி பண்றா? அவர் பேர் சொன்னா கட் பண்ணி அமிச்சிருங்க மேடம்.
0: சரி சரி சரி, ஓகே ஓகே,
1: சொல்லுங்க. நீங்க டெலிகாஸ்ட் பண்ணும் சொல்லுங்க.
0: ஓகே, நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம்
2: வணக்கம். மந்தவெளியிலிருந்து எம்பெருமாள் பேசுறேன்.
0: மந்தவெளியிலிருந்து எம்பெருமாள் சார். அப்படிங்களா? சரி, ஆக்சுவலி வந்து ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா பாரம்பரிய புடவைகள்.
2: சரி மேடம், அது உங்களுக்கு அது சாரீஸ் கேட்டேன்.
0: ஆமா, ஓகே, உங்களுக்கான சாரீ சொல்லட்டுமா?
2: சொல்லுங்க சொல்லுங்க.
0: பைத்தானி சாரீ.
2: கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க.
0: பைத்தானி சாரீ.
2: பைத்தானி சாரீ?
0: ஆமா.
2: எங்க வரும்? ராஜஸ்தான்ங்களா?
0: இல்ல இல்ல. சரி, ஓகேங்க சார். வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க சார்? வணக்கம்
3: வணக்கம் மேடம். கோபுரத்னம் மேடம், சொல்லுங்க மேடம்.
0: கோபுரத்னம் சார், அடிக்கடி வரீங்க. ஒரே நேரம் அடிக்கடி வரக்கூடாது, தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. நம்ம சரி ஓகே, அடுத்தது வந்து நம்ம வந்து ஃபேஸ்புக்கில் பார்த்துடலாம் யார் யார் என்னென்ன கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு பார்த்துடலாம். இப்போ இங்கே வந்து NMP நச்சுப்பிள்ளை அவங்க வந்து என்றும் இனியவை நிகழ்ச்சியில் உங்கள் அன்பின் ஓகே, என்றும் இனியவை இன்னும் டைம் இருக்குங்க, 15 நிமிஷம் இருக்குது. சரி ஓகே. அண்ட் ஹரிஹரன் அவர் வந்து குட் நைட் போட்டார், அதுக்குள்ளே என்னாச்சுன்னு தெரியல. ஓகே. அண்ட் போவளப்பாளையம் ஆனந்த முருகன் அவங்க வந்து என் கேள்விக்கு பதில் நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அண்ட் பொன்னியம்மன் மீது வன்னி கணேசன் அவங்க வந்து கேரள மாநிலம்னு அந்த சாரி கசவு சாரிக்கு பதில் சொல்லியிருக்காங்க. அண்ட் கருப்பண்ணன் ரங்கசாமி அவங்களும் வந்து சின்னக்கண்ணூர் அவங்க வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்துலேருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. ஸ்ரீராமச்சந்திரன் நிகழ்ச்சி சூப்பர், பலதரப்பட்ட கேள்விகள் அதற்கேற்பட்ட பதில்கள் தகவல்கள் அனைத்தும் அருமை, வாழ்த்துக்கள்னு கொடுத்துருக்காங்க. அண்டு மேலப்பேடு தயாளன், நல்லிநகர் மிஸ் மகாதேவன், வித்யா ரவிசங்கர், ஞானாம்பிகா ரஞ்சன், தென் மதுரை சோ சண்முக சுந்தரம், அப்புறம் வந்து எல்லா நேயர்களுமே வந்து சரியான பதில் கொடுத்துருக்கீங்க. எல்லாருக்குமே நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். காந்திமதி வேடந்தங்களில் இருந்து, ஞானாம்பிகா ரஞ்சன், பிரேம்நாத் பிரேம், மந்தவெளி விநாயகம் அவங்க வந்து எப்பவும் போல் ஒரு காஃபி போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. அண்ட் ராசா மகன் ஹரிச்சந்திரன் அவங்களும் வந்து ஆன்சர் சொல்லியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி நம்மளுடைய நேயர்கள்லாம் சரியாக பதில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சரி, இப்போ நம்ம லைனில் யாரும் லேட் பண்ணுறாங்கன்னு பார்த்துடலாம். வணக்கம்
4: வணக்கம், பெரும்பாக்கத்திலேருந்து வித்யா ரவிசங்கர்.
0: வித்யா ரவி மேம், உங்களுக்கான கேள்வி, பைத்தானி சார் எந்த மாநிலம்னு சொல்ல முடியுமா?
4: மகாராஷ்டிரா.
0: மகாராஷ்டிரா, சூப்பர் மேம், வாழ்த்துக்கள்.
4: நன்றி.
0: எப்படி கண்டுபிடிச்சீங்க? வந்தாங்க, பதில் சொன்னாங்க, கிளம்பிட்டாங்க, சூப்பர். வணக்கம்
5: மேடம், அருணாச்சலம் கொருக்குப்பேட்டை.
0: அருணாச்சலம் சார் கொருக்குப்பேட்டையில இருந்துங்களா? ஓகே. உங்களுக்கான கேள்வி என்னன்னா பாந்தினி சாரி. குஜராத், ராஜஸ்தான் இந்த மாநிலங்கள் வந்து இந்த பாந்தினி சாரி அப்படிங்கறது ரொம்ப ஃபேமஸ். அடுத்த நேயர் யாருன்னு தெரியல, ரொம்ப ரொம்ப ஈஸியான கேள்வி. வணக்கம்.
6: ஹலோ, வணக்கம்
0: வணக்கம், யார் பேசுறீங்க? உங்களுக்கு

0: என்ன கேள்வின்றது சொல்லிடுறேன், அது சொல்லிடுங்க. செட்டிநாடு சரி,
1: மதுரை.
0: ஓகே, தமிழ்நாடு அப்படிங்கறது சரியான பதில்.
1: தமிழ்நாடுல தேவைப்பட்ட பக்கம் இருக்கு,
0: ஆள் ஆரம்பிக்குமா? காரைக்குடி. நீங்களும் சொல்லுங்க. நீங்க ஷீரடி எல்லாம் போயிருக்கீங்களா?
1: பைத்தானி
0: சாரீஸ், ஓகேங்களா? தேங்க்யூ. சரி, நெக்ஸ்ட் யார் வரப்போறாங்க, அவங்களுக்கு என்ன சாரிய சொல்லலாம் அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கலாம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க சார்?
2: ஜெயகிருஷ்ணன்.
0: ஜெயகிருஷ்ணன் சார், உங்களுக்கான கேள்வி வந்து போச்சம்பள்ளி சாரி.
2: போச்சம்பள்ளி, ஆந்திரா.
0: ஓகே, சோ தெலுங்கானா அப்படிங்கறது சரியான பதில். வாழ்த்துக்கள் சார்.
2: சார், ஒரே ஒரு மேடம், ஒரே ஒரு சின்ன இது
0: சொல்லுங்க.
2: சொந்த நேயர்களே நிறைய வராங்க. இப்ப சந்திரசேகர் போன 9 மணி நிகழ்ச்சியில வந்து பே என்ற வார்த்தை கலந்து 5 வார்த்தை சொன்னாரு. எல்லா நிகழ்ச்சிக்கும் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு வார்த்தை நீங்க ஏதாவது சொல்லுங்க மேடம் பிளீஸ்.
0: கண்டிப்பாங்க சார். ஓகே, நன்றி. சோ வந்து போச்சம்பள்ளி அப்படிங்கறது தெலுங்கானா அப்படின்னு சரியான பதில் சொல்லியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இன்னொரு நேர்கிட்ட பேசிட்டு நம்ம வந்து பாடலுக்குள்ள போயிடலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம். குட் மார்னிங்.
0: குட் மார்னிங், யார் பேசுறீங்க?
3: உமா தாளம்பூர்ல இருந்து பேசுறேன் மேடம். எவ்வளவு நேரமா ட்ரை பண்ணி போச்சு மேடம் எனக்கு.
0: ஓகே சரி, உங்களுக்கான சாரி சொல்லட்டுமா?
3: சொல்லுங்க மேடம், சொல்லுங்க மேடம்.
0: உப்பாடா பட்டு.
3: உப்பாடாவா? பெங்களூரா மேடம்?
0: இல்ல இல்ல இல்ல,
3: பெங்களூரா மேடம். இல்ல இல்ல, உப்பாடா.
0: கர்நாடகாவும் சொல்லிட்டீங்க, கேரளாவும் சொல்லிட்டீங்க, வேற என்ன இருக்கு?
3: வேற என்ன இருக்கு பக்கத்துல? ஒரு ஆந்திராவா?
0: ஆமா. வாழ்த்துக்கள்.
3: தேங்க்யூ மேடம்.
0: ஓகே, நன்றி.
3: நன்றி.
0: சரி, இன்னொரு நேர் வந்திருக்காங்க, அவங்களையும் அட்டன் பண்ணிடலாம். வணக்கம். ஓகே சரி, நம்ம வந்து இப்போ வந்து ஒரு பாடல் கேட்டுடலாம், அதை தொடர்ந்து நேர்கள் கிட்ட பேசலாம். இப்போ என்ன பாடல் கேட்க போகிறோம்? இது வந்து பாரிஜாதம். இந்த திரைப்படத்தில் இருந்து ஒரு பாடல், ரஞ்சித் அண்ட் கிருத்திகா பாடியிருக்காங்க. பா விஜய் எழுதின பாடல், இசை தரன்.

0: ஸோ நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. பட் வந்து இந்த சாரீஸ் அப்படின்றனால அது குட்டி குட்டி க்வெஸ்டின் தானே, பார்ப்போம் நேர்கள் வந்துட்டு இருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு அவங்ககிட்டயும் பேசிடலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க சார்? கணபதி சார். உங்களுக்கு வந்து என்ன சாரின்னு சொல்லட்டுமா? சந்தேரி சாரி. மத்திய பிரதேஷ் சரிங்களா? ஆமா, சந்தேரி சாரி வந்து மத்திய பிரதேஷ். ஓகேங்க சார், நன்றி. வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், யார் பேசுறீங்க மேம்?
1: வணக்கம் மேடம், காஞ்சிபுரத்துல கமலா வரதன்.
0: பாருங்களேன், உங்களுக்கு என்ன க்வெஸ்சன் தெரியுமா அமைஞ்சிருக்கு, அது சொல்லட்டுமா?
1: தெரிஞ்சுக்கிறேன்.
0: காஞ்சிபுரம் சாரி தான்
1: மேடம்.
0: காஞ்சிபுரம் சாரி. காஞ்சிபுரம் சாரி அப்படிங்கறது தமிழ்நாடு, நீங்க பதில் சொல்லணும் சரிங்களா? சரி, அதை விட்டுடுங்க, அது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கிறதுனால உங்களுக்கு இன்னொரு க்வெஸ்சன் தரேன். ஓகேவா? டசர் சில்க் சாரீஸ்.
1: அது அவுட் சைடா நம்ம ஊர்லயேவா?
0: இல்ல, நார்த் இந்தியா தான்.
1: நார்த் இந்தியா.
0: நன்றி நன்றி. சரி, லாஸ்ட் வந்து ஈஸியான க்வெஸ்சன். வணக்கம். ஓகே, கட் பண்ணியாச்சு. ஸோ வந்து நம்ம வந்து என்ன க்வெஸ்சன் கேட்கலாம் அப்படின்னு இருந்தோன்றதையும் சொல்லிடுறேன். பனாரசி சில்க் சாரி அப்படின்ட்டு தான் சொல்லலாம்னு நினச்சேன். வணக்கம். பனாரசி சில்க், யார் பேசுறீங்க?
2: ஹலோ. ஹலோ, நான் பெரம்பூர்லேருந்து அனுசியா பேசுகிறேன்.
0: ஆன்சர் சொல்லுங்கம்மா.
2: லைன் கிடைக்கிறதுக்குள்ள ஒரு வழியா?
0: ஓகே, ஆன்சர் சொல்லுங்க, முடிய போகுது டைம்.
2: பெங்களூரா?
0: இல்லை இல்லை இல்லை, ஆக்சுவலி பனாரசி சில்க் வந்து வாரணாசி உத்தரப்பிரதேஷ். ஸோ நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் ஆர்ஜே ரேகா ஆனந்த். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் 11 மணிக்கான செய்திச் சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். ஏழைகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த தொழில்நுட்பத்தின் பங்கு முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகம், ஒடிசா, மகாராஷ்டிரா மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான இடைத்தேர்தல் மற்றும் 24 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு வரும் 18 தேதி நடைபெறவுள்ள தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. அகில இந்திய வானொலியின் 90th ஆண்டு விழாவை ஒட்டி மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு வாழ்த்து தெரிவித்துள்ளார். நாட்டில் சமையல் எரிவாயு, பெட்ரோல் மற்றும் டீசல் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். சுற்றுச்சூழல் மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்புக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் தெரிவித்துள்ளார். ஜனநாயக செயல்பாட்டில் இளம் வாக்காளர்களின் பங்களிப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில்

பாதுகாப்புக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் தெரிவித்துள்ளார். ஜனநாயக செயல்பாட்டில் இளம் வாக்காளர்களின் பங்களிப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விளையாட்டு கட்டமைப்புகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுற்றுலா வளர்ச்சிக்கான பணிகள் விரைவுபடுத்தப்படும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். கோவில்களில் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த இணையவழி டோக்கன் முறை முழுமையாக அமல்படுத்தப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தற்போது இல்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,040 ரூபாய் குறைந்து 1,12,560 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை ஈரான் தொடங்கியுள்ளது. கோவை, திண்டுக்கல், கன்னியாகுமரி உள்ளிட்ட 10 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நியூ சண்டிகரில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ஆம் நாளான இன்று ஆப்கானிஸ்தான் முதல் இன்னிங்ஸில் சற்றுமுன் வரை 8 விக்கெட் இழப்பிற்கு 143 ரன் எடுத்துள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹீனா ரோஜ்கர் தங்கப்பதக்கம் வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: என்றும் இனியவை

102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல இன்றும் இனியவை. 1950, 60 மற்றும் 70களில் வெளிவந்த பாடல்களை கேட்டு ரசிக்க போறீங்க. பொதுவாகவே நம்ம எல்லாருக்குமே நம்ம லைஃப்பில் ஒரு ரீவைன் பட்டன் இருந்தால் எப்படி இருக்கும்ல அப்படின்னு பல நேரங்களில் தோணியிருக்கோம்ல, இந்த முதல்வன் படத்தில் வரா மாதிரி. பட் அது போக முடியுமான்னு தெரியாது. பட் நம்ம மனதில் இருக்கிற எண்ணங்களை அப்படியே டைம் ட்ராவல் பண்ணி நம்ம வந்து ரீவைன் பண்ணி அந்த டைமில் என்ன நடந்துச்சு அப்படின்லாம் வந்து நம்ம யோசிக்க முடியும். அதுவும் வந்து பாடல்கள் ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம வந்து நம்முடைய பழைய எண்ணங்களுக்கு வந்து அப்படியே வந்து ட்ராவல் பண்ணி கூட்டிகிட்டு போயிடும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பழைய பாடல்கள் நிறைய பேர் வந்து கேட்கும்போது அந்த பாடல் வந்து நம்ம அதை ஃபஸ்ட்டு டைம் அந்த ஃபிலிம் பார்க்கும்போது அந்த பாட்டு கேட்கும்போது இவங்களோட இருந்தால அப்போ இந்த சிச்சுவேஷன் நடந்ததில் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு அப்படியே வந்து என்ன சொல்கிறது ஒரு சின்ன இது மாதிரி மெமரிஸ் மாதிரி அப்படியே வந்துட்டு அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு போவோம். ஸோ இந்த மாதிரி இன்னைக்கு பழைய பாடல்கள்லாம் ப்ளே பண்ண போகிறேன். யார் யாருக்கு என்ன மாதிரியான நினைவுகள் வருதுன்னு தெரியல. பட் எல்லாமே பியூட்டிஃபுல் சாங்ஸ். முதல் பாடல் வந்து என் கடமை படத்தில் வந்து பாடல் வரப்போகுது. ஸோ பாடலை வந்து டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடியிருக்காங்க கண்ணதாசன் அவர்களோட வரிகளுக்கு. இணைந்திருங்கள் 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம் நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருப்பது ஆர்ஜி உமா விஜயகுமார்.

0: நான் வேலைக்கு போயிட்டு வரேன்.
1: சரிப்பா பத்ரம். ஆமா, எதுல போற?
2: என்னம்மா கேள்வி, எப்பவும் போல ட்ரெயின்ல தான்.
1: இல்லப்பா, இன்னில இருந்து 10 நாளைக்கு மெயின்டெனன்ஸ் காரணமா அந்த வழியில போற ட்ரெயின் எல்லாம் தற்காலிகமா நிறுத்தி இருக்கிறாங்களாமே, அதனாலதான். நீ பஸ்ல போ.
2: சரிமா. ஆனா எப்படிமா, வீட்டுக்குள்ளேயே தான் இருக்க, ஆனா எல்லா விஷயமும் தெரியுது.
3: நம்ம விவேக் பாரதி தமிழ் எஃப்எம் இருக்கு இல்லையா,
1: அதுல காலையில 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும்
3: வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியை கேட்டா போதும், எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம்.
2: அப்போ பாட்டு கேட்டுக்கிட்டே அலுப்பே இல்லாம வேலை செஞ்சுக்கிட்டு எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிற, அப்படிதானே?
3: அப்படியேதான்.
4: வணக்கம் தமிழ்நாடு.
5: வணக்கம், நான் இயக்குனர் நடிகர் ஓவியர் பொன்னொன்னன் பேசுறேன். விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3

102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல என்றும் இனியவை உங்களுக்காக நிகழ்ச்சியில் அப்படியே பழைய பாடல்கள் எல்லாம் வளம் வந்து கொண்டிருக்கிறது.

0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
1: மிஷின்ல துணிய போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகாரளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: से प्राप्त कर सकते हैं।
1: நிகழ்ச்சியில் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இன்று மினிவில் புதிய பறவை படத்துலேருந்து பாடலை கேட்க போகிறீங்க. பாடல் பி சுஷிலா அவர்கள் பாடியிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா பூம்புகார் படத்துலேருந்து செம் சவுந்தரராஜன் மற்றும் எஸ் ஜானகி அவங்க பாடின பாடல் வரப்போகுது பேக் டு பேக் உங்களுக்காக. பிவிதாஸ்

0: வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: தெவிட்டாத கானங்கள் தென்றலாய் வளம் வரும் நேரம். இது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பதினோரு மணி 19 ஆயிட்டிருக்கு. இன்றும் இனிவே நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 விவித் பாரதி தமிழ் FM-ல. நிகழ்ச்சியில் அடுத்ததான் 1000-இல் ஒருவன் திரைப்படத்திலிருந்தும் பச்சை விளக்கு படத்திலிருந்தும் பாடல்களை கேட்க போறீங்க. இணைந்திருங்கள்.

0: வணக்கம், நான் இசையமைப்பாளர் பரணி பேசுறேன். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் எந்தெந்த முழுமையான கொண்டாட்டம்.
1: பாடல்றப்போகுது. இணைந்திருங்கள்.

கடத்த வந்தேன். காதலிக்க நேரம் உண்டு, கன்னியுண்டு காளையுண்டு. காதலிக்க நேரம் உண்டு, கன்னியுண்டு காளையுண்டு. வாலிபத்தில் காதலிக்க ஜாதகத்தில் வழியும் உண்டு. வாலிபத்தில் காதலி

0: அபிமான பக்தி பாடகர் வீரமணி ராஜு. என்னுடைய வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலையின் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்களின் மனம் கவர்ந்த பாடல்களின் அணிவகுப்பு வழங்கிக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: இன்றும் இனியவை 102.3 விவித் பாரதி தமிழ் ஃபிலிம்ல கேட்டுட்டு இருக்கீங்க. 11:40 ஆயிட்டு இருக்கு. 1950, 60 மற்றும் 70களில் வெளிவந்த பாடல்கள் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னா, கை கொடுத்த தெய்வம் இந்த திரைப்படத்துல இருந்தும், ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார் இந்த 2 படங்கள்ல இருந்தும் பாடலை கேட்க போறீங்க. இணைந்திருங்கள்.

0: தெவிட்டாத கானங்கள் தென்றலாய் வளம் வரும் நேரம். இது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: என்றும் இனிய வேளை அடுத்த பாடல் ஆண்டவன் கட்டளை படத்திலிருந்து வரப்போகுது. இணைந்திருங்கள்.

0: 1000 ரூபாய் படத்துல இருந்து பாடலை கேட்டீங்க. 102.3 வித் பாரதி, தமிழ் எஃப்எம்ல என்றும் இனியவை.
1: அண்ணே, என்னண்ணே பண்ணிட்டு இருக்கிற? ஆபீஸ்க்கு டைம் ஆயிருச்சு, பஸ் ஸ்டாப்ல கொண்டு போய் டிராப் பண்றியா?
2: வந்துடுறோமா?
1: இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்றதுல வேகம் இருக்குது, ஆனா இன்னும் வரலையே.
2: ஒரு 2 மினிட்ஸ் இருக்கேன்.
1: சைக்கிள்ல வர்றேன், கார் எடுத்துட்டு வருவேன் நினைச்சிட்டு இருந்தேன் நானு. இந்த சைக்கிள்ல நீ என்னை கூட்டிட்டு போயிட்டு எப்போ எப்படி டிராப் பண்ண போறியோ தெரியல.
2: நீ மட்டும் தானே போக போற, டைமுக்கு கொண்டு போய் விடணும், அவ்வளவுதானே? எரிபொருளை சிக்கனமா பயன்படுத்த வேண்டாவா? நீ ஏன் இப்படி பண்ணா எப்படிமா?
1: சரி சரி வா. அண்ணே, ஆபீஸ்ல போயிட்டு நீ சொன்னதெல்லாம் நினைச்சு பார்த்தேன். இயற்கையில கிடைக்கின்றதுக்காக அதை நான் மட்டுமே பயன்படுத்துறது தப்பு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன்னு.
2: சூப்பர்மா, இது நமக்கான சேமிப்பு மட்டும் இல்ல, இந்த நாட்டுக்கான சேமிப்பு, எதிர்கால சந்ததியினருக்கான சேமிப்பு.
1: எரிபொருள் சிக்கனம்
2: என்றென்றும் முக்கியம்.
0: நிகழ்ச்சியின் இறுதி பாடல் அம்மா எங்கே படத்துல இருந்து. அப்படி இந்த ஷோக்கு ஒரு எண்டிகார்ட் போட்டுக்கலாம், இணைந்திருங்கள்.

காற்றலையில் வரும் பாட்டலைகள், நீங்காத மெல்லிசையின் ரீங்காரங்கள். இது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

ரெட்ரோ நேரம். முதல் பாடல் வந்து எந்த படத்துல வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வைகாசி பிறந்தாச்சு படத்துல வந்து பாடல் வரப்போகுது. மலேசியா வாசுதேவன் அண்ட் சித்ரா வந்து பாடியிருக்காங்க. அதனை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா, வறுமையின் நிறம் சிவப்படத்துல இருந்து வரப்போது எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி அவங்களது குரல்ல. அப்படியே பேக் டு பேக் உங்களுக்காக ரெட்ரோ நேரம்ல நிகழ்ச்சி உங்களுக்காக வழங்கிட்டு இருக்கிறது அஜிமா விஜயகுமார். பி வித் அஸ்.

0: அம்மாடியோ. தனநான
1: ஹதயம் நாடும் அழகிலாடும் கண்கள்.
2: சபாஷ்!

12:13 இல்லை 12 ஆக போகுது. எனக்கு ஒரு சின்ன கவிதை மாதிரி படித்தேன், அது ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. எதையுமே தெரிந்து கொள்ள ஆசை இல்லை ஆழமாக, தேன் மிட்டாயில் இருப்பது தேனாகவே இருக்கட்டுமே. ஏன்னா நம்ம நிறைய விஷயம் வந்து ரொம்ப ஆழ்ந்து யோசிக்கிறோம், ஓ இப்படி தான் இருக்கணுமோ அப்படி தான் இருக்கணுமோ, ரொம்ப லைட்டாக ரொம்ப கேஷுவலாக நம்ம எடுத்துகிட்டு போயிட்டோம் வச்சுக்கோங்களேன், லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். வாழ்க்கையில் வந்து சந்தோஷமாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் இல்லை, பட் நம்ம தான் அந்த லைஃபையே ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோமோ அப்படின்னு நிறைய நேரங்கள்ல தினம். ஐ ஆல் ரைட், நிகழ்ச்சியில் அடுத்ததாக வந்து ரிட்டு நேரமில் என்ன படத்தில் வந்து பாடல் கேட்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உழவன் மகன் படத்தில் வந்து பாடல் கேட்க போகிறீங்க, அதனை தொடர்ந்து ஹலோ பிரதர். இந்த ரெண்டு படங்கள் வந்து பேக் டு பேக் பாடல் வரப்போகுது. 102.3 பாரதி தமிழ் எஃப்எம்.

102.3 FM. லைஃப்பில் எப்போவுமே ஆல்வேஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும், லைஃப்பை வந்து நம்ம என்ஜாய் பண்ணாமல் நிறைய சொதப்பல் செய்யாமல் குட்டி குட்டி சந்தோஷமான விஷயங்கள்லாம் செய்யாமல் விட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்முடைய லைஃப் ஹிஸ்ட்ரி புக்கோட லைட்டாக திருப்பி பார்க்கும்போது என்னடா இப்படி ஆனால் லைஃப்லாம் வாழ்ந்துருக்கோம் அப்படின்னு நமக்கு வந்து தோணும். ஏதாவது நம்ம கொஞ்சம் சொதப்பல், கொஞ்சம் வந்து நமக்கு தெரியாத சில கிரிஞ்சான சில விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ திரும்பி பார்க்கும்போது அதை நினச்சி பார்க்கும்போது ஹே லைஃப் எப்படி இருந்திருக்கோம்ல அப்படின்னு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும். நம்ம இந்த சின்ன வயசுலலாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கிரிஞ்சாக நிறைய விஷயம்லாம் வந்து செஞ்சுருப்போம், இப்போ நினைக்கும் போது ஏ நம்மலாம் இதெல்லாம் செஞ்சுருக்கோமா அப்படின்னு தோணும். எவ்வளோ பேர் செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறது தெரில. அதாவது இந்த பென்சில் சீவின அந்த இதெல்லாம் வந்து ஒரு பாலில் போட்டோம் அப்படின்னா அது ரப்பராக மாறிடும்னு நம்பிக்கிட்டு இருந்தோம். அதே மாதிரி வந்து தர்பூசணி கோட்டை வந்து நம்ம முழுங்கிட்டோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே செடி வளரும் அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டு இருந்தோம். அதே மாதிரி மயிலிறகு வந்து புக்கு குள்ள நடுவில் வச்சோம் அப்படின்னா அது குட்டி போடும். இந்த மாதிரி கிரிஞ்சான நிறைய விஷயங்கள் அந்த டைமில் வந்து நம்ம வந்தெல்லாம் செஞ்சு இது பண்ணியிருப்போம்ல, அது வந்து ஒரு பொக்கிஷமான வரவை பாதுகாத்துருப்போம். பட் இப்போ அது நினைக்கும் போது கிரிஞ்சாக இருந்தாலும் ஒரு மாதிரி சந்தோஷமாக தான் அறியல. இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி விஷயங்கள் லைஃப்பில் நிறையவே இருக்குது, நம்ம அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது. பட் எனக்கு ஓகே, ஸோ 12:24 ஆகிட்டுருக்கு, ரெட்ரோ நேரம் கேட்டுட்ருக்கோம். ஸோ நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டு எந்த படத்துலேருந்து வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூந்தோட்ட காவல்காரன் படத்துலேருந்து வரப்போகுது. அதனை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் மோ படத்துலேருந்து உங்களுக்காக பாடல் பேக் டு பேக் வரப்போகுது. விவிதாஸ் 102.3 தமிழ் FM மனங்களில் இன்று முழுமையான கொண்டாட்டம் நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருப்பது ஆர்ஜி உமா விஜயகுமார். விவிதாஸ்

தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் சென்னை. செய்திக்குறிப்பு: 2026-2027 கல்வியாண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்புகளுக்கான சேர்க்கை. பிவிஎஸ்சி மற்றும் ஏஎச் மற்றும் பிடெக். 2026-2027 ஆண்டு கல்வியாண்டிற்கான கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு பட்டப்படிப்பு பிவிஎஸ்சி, உணவு தொழில்நுட்ப பட்டப்படிப்பு பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, கோழியின தொழில்நுட்ப பட்டப்படிப்பு பிடெக் பவுல்ட்ரி டெக்னாலஜி மற்றும் பால்வள தொழில்நுட்ப பட்டப்படிப்பு பிடெக் டைரி டெக்னாலஜி ஆகிய இளநிலை பட்டப்படிப்புகளின் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் பல்கலைக்கழக இணையதளம் adm.tanuvas.ac.in மூலமாக 17-6-2026 மாலை 5 மணி வரை வரவேற்கப்படுகின்றன. அயல்நாடு வாழ் இந்தியர், அயல்நாடு வாழ் இந்தியரின் குழந்தைகள், அயல்நாடு வாழ் இந்தியரின் நிதி ஆதரவு பெற்றோர் மற்றும் அயல்நாட்டு மாணவர்கள் 17-7-2026 மாலை 5 மணி வரை இணையதளம் மூலமாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். இணையதள விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும், பிற வடிவ விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். தகவல் தொகுப்பேடு, சேர்க்கை தகுதிகள், தேர்வு செய்யப்படும் முறை மற்றும் இதர விவரங்களை www.tanuvas.ac.in மற்றும் adm.tanuvas.ac.in என்ற பல்கலைக்கழக இணையதளங்களில் காணலாம். உள்ளத்தை அழித்த படத்துல இருந்து பாடலை கேட்க போறீங்க.

0: 102.3 FM.
1: இன்னும் சற்று நேரத்தில் கேட்கலாம் தமிழில் செய்திகள்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். ஏழைகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த தொழில்நுட்பத்தின் பங்கு முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடி வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். இந்தியா இந்தோனேஷியா இடையே ஒருங்கிணைந்த பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஈரானுக்கு எதிரான ராணுவ தாக்குதலை இஸ்ரேல் தீவிரப்படுத்தியுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஃபாலோ ஆன் செய்த ஆப்கானிஸ்தான் பேட்டிங் செய்து வருகிறது. இனி விரிவான செய்திகள். ஏழைகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த தொழில்நுட்பத்தின் பங்கு முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கடந்த 12 ஆண்டுகளில் மத்திய அரசு ஏழைகளின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். பிரதமரின் ஜன்தன் வங்கிக் கணக்கு திட்டம், தூய்மை இந்தியா இயக்கம், பிரதமரின் வீட்டு வசதி திட்டம், ஜல்ஜீவன் திட்டம், ஆயுஷ்மான் பாரத் திட்டங்கள் மக்களின் நலனுக்காக செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக உதவித்தொகை அளிக்கும் திட்டம் மூலம் திட்டங்களின் பலன்கள் வெளிப்படைத்தன்மையுடனும் நேரடியாகவும் மக்களை சென்றடைவதாக தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இந்த திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக திரு நரேந்திர மோடி கூறினாா்.

0: பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடி வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாக மத்திய வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த வீடுகளில் கழிவறைகள், குடிநீர் இணைப்பு, சமையல் எரிவாயு இணைப்பு போன்ற அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வீட்டு வசதி துறையில் புரட்சிகரமான மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் மேற்கொண்டுள்ள நலத்திட்டங்கள் மூலம் ஏழைகளின் வாழ்வாதாரம் மேம்பட்டுள்ளதாக திரு மனோகர்லால் கூறினார். இந்தியா இந்தோனேஷியா இடையே ஒருங்கிணைந்த பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இந்தியா வந்துள்ள இந்தோனேஷிய வெளியுறவு அமைச்சர் சுகியோனோவை சந்தித்து பேசிய அவர், இரு நாடுகளுக்கு இடையேயான பரஸ்பர செயல்திட்டங்கள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். இந்தியாவின் கிழக்கத்திய நாடுகளுடனான உறவுகளை மேம்படுத்த அரசு முன்னுரிமை அளித்து செயல்படுவதாக கூறினார். இதன் ஒரு பகுதியாக நேற்று இந்தியா இந்தோனேஷியா கூட்டு ஆணையக் கூட்டத்தில் இருதரப்பு உறவுகள் தொடர்பான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டதாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். மத்திய அரசின் நலத்திட்டங்கள் மூலம் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளதாக மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில், உஜ்வாலா திட்டம், ஜல்ஜீவன் திட்டம், ஆயுஷ்மான் பாரத், ஏழைகளுக்கான கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டம் ஆகியவை சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் அரசின் திட்டங்கள் மூலம் மக்களுக்கு புதிய வாய்ப்புகளும் எதிர்பார்ப்புகளும் தன்னம்பிக்கையும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். காமன்வெல்த் நாடுகளின் நாடாளுமன்ற சங்கத்தின் மூலமாக நடைபெறும் மாநாட்டை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா சண்டிகரில் இன்று தொடங்கி வைக்கிறார். இன்று பிற்பகல் 3 மணி அளவில் மாநாட்டை அவர் தொடங்கி வைக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாடாளுமன்ற முறைப்படி சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்றும், இன்று மாலை கலாச்சார நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறுகிறார். இம்மாநாட்டில் இந்திய அரசியலமைப்பு சட்டம், ஜனநாயக மாண்புகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்த சிறப்பு கலை நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. ஆகாஷவாணியின் 90வது ஆண்டு விழா இன்று கொண்டாடப்படுகிறது. கடந்த 1936 இதே நாளில் இந்திய ஒலிபரப்பு சேவை அகில இந்திய வானொலி என்று பெயர் சூட்டப்பட்டது. சுதந்திரத்திற்கு பிறகு 1956 ஆகாஷவாணி என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. தற்போது ஆகாஷவாணி 591 நிலையங்களிலிருந்து ஒலிபரப்பாகி நாட்டின் 98% மக்களை சென்றடைந்துள்ளது. 23 மொழிகள் மற்றும் 146 வட்டார வழக்கு மொழிகளில் ஒலிபரப்பு சேவைகள் செயல்பாட்டில் உள்ளது. இந்நாளையொட்டி மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், ஆகாஷவாணி நிகழ்ச்சிகள் மூலம் நாட்டை ஒன்றிணைப்பதாக தெரிவித்தார். ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற கருப்பொருளுடன் ஆகாஷவாணி செயல்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நார்வேயில் செஸ் சாம்பியன் போட்டியில் பட்டம் வென்ற பிரக்ஞானந்தாவுக்கு தமிழக அரசு 50 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கியுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் திரு விஜய் இன்று பிரக்ஞானந்தாவையும் அவரது குடும்பத்தினரையும் சந்தித்து தமது பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டார். பிரக்ஞானந்தாவுடன் அவர் செஸ் விளையாடினார். மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா மற்றும் விளையாட்டுத்துறையைச் சேர்ந்த உயரதிகாரிகள் இந்த நிகழ்வின் போது உடனிருந்தனர். முதலமைச்சருடனான சந்திப்பு தமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும், விளையாட்டுத்துறையில் அதிக ஊக்கம் அளிக்கும் வகையில் அவர் இளம் செஸ் விளையாட்டு வீரர்களை பாராட்டியிருப்பது தமக்கு கிடைத்த பெருமையாகும் என்று பிரக்ஞானந்தா கூறினார். தமிழகம், ஒடிசா, மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான இடைத்தேர்தல் மற்றும் 24 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு வரும் 18 தேதி நடைபெறவுள்ள தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. தமிழகத்தில் இதுவரை காங்கிரஸ் கட்சியின் திரு பிரவீன் சக்கரவர்த்தி உட்பட 7 பேர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். வேட்புமனுக்கள் இன்று பிற்பகல் 3 மணி வரை தாக்கல் செய்யலாம் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. வேட்புமனுக்கள் பரிசீலனை நாளை நடைபெறும். மனுக்களை திரும்பப் பெற வரும் 11 தேதி கடைசி நாளாகும். போட்டி இருக்கும் பட்சத்தில் வரும் 18 தேதி காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை தேர்தல் நடைபெறும்.

0: நீட் மறுதேர்வு இம்மாதம் 21ஆம் தேதியன்று நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. தேர்வெழுதும் மாணவர்கள் அவர்களது விவரங்களை இணையதளத்தில் சரிபார்த்துக் கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 21ஆம் தேதி பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5:15 வரை நாட்டின் 551 நகரங்களிலும் வெளிநாடுகளில் 14 மையங்களிலும் எழுத்து மூலமாக தேர்வு நடைபெறும். தேர்வெழுதும் மாணவ மாணவிகள் தாங்கள் எங்கு தேர்வு எழுத வேண்டும், நுழைவுச்சீட்டு உள்ளிட்ட தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கடந்த மாதம் 3ஆம் தேதி நடைபெற்ற நுழைவுத் தேர்வு முறைகேடுகள் காரணமாக 12ஆம் தேதி ரத்து செய்யப்பட்டது. வினாத்தாள் வெளியானதை ஒட்டி மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐ விசாரணை மேற்கொண்டு வருவதையொட்டி மறுதேர்வு நடத்தப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேற்குவங்க மாநிலத்தில் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் அமல்படுத்தப்படவுள்ளது. இது தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா மற்றும் மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி முன்னிலையில் தேசிய சுகாதார ஆணையமும் மேற்குவங்க அரசும் புதுதில்லியில் இன்று புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட உள்ளன. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டிற்கு 5 லட்சம் ரூபாய் வரையில் மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படும். அம்மாநிலத்தில் 36,000 அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் இந்த திட்டத்தின் கீழ் சிகிச்சை பெறலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானுக்கு எதிரான ராணுவ தாக்குதலை இஸ்ரேல் தீவிரப்படுத்தியுள்ளது. ஈரான் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெஹ்ரான் உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் ஈரான் வான்வழி தாக்குதலை நடத்தியதாக கூறியுள்ளது. இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த ராணுவ தாக்குதல் நடத்தப்படுவதாக கூறப்படுகிறது. மேற்காசியாவில் அமைதியை நிலைநாட்டும் முயற்சிகளுக்கு இந்த தாக்குதல் நடவடிக்கை பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்நிலையில் ஈரான் தாக்குதலுக்கு பதிலடி நடத்தக்கூடாது என்று இஸ்ரேலிய பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகுவை அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார். ஈரானுடனான அமைதி பேச்சுவார்த்தை பாதிக்கப்படும் என்று அவர் எச்சரித்துள்ளார். சீன அதிபர் ஜி ஜின்பிங் 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று வடகொரியா சென்றடைந்தார். கடந்த 7 ஆண்டுகளில் சீன அதிபர் வடகொரியா செல்வது இதுவே முதன்முறையாகும். இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகளை மேம்படுத்துவது, பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படும் என்றும் தெரிகிறது. பிலிப்பைன்ஸில் இன்று காலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் இது 7.8 பதிவானது. இதனையடுத்து அங்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. பிலிப்பைன்ஸின் தெற்கு பகுதியில் உள்ள மிண்டானோவ் தீவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் இதில் 15 பேர் உயிரிழந்திருக்க கூடும் என்றும் காவல்துறையினர் தெரிவித்தனர். கோடைகால விடுமுறைக்கு பின்னர் பள்ளிகள் இன்று திறக்கப்பட்ட நிலையில் நிலநடுக்கத்தால் சில கட்டிடங்கள் இடிந்து விழுந்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன. நியூ சண்டிகரில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ஆம் நாளான இன்று ஆப்கானிஸ்தான் ஃபாலோ ஆன் செய்து பேட் செய்து வருகிறது. ஆப்கானிஸ்தான் தனது 2வது இன்னிங்ஸில் சற்று முன்வரை விக்கெட் இழப்பின்றி 25 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக இந்தியா தனது முதல் இன்னிங்ஸை 8 விக்கெட் இழப்பிற்கு 564 ரன் என்ற நிலையில் டிக்ளேர் செய்தது. தொடர்ந்து விளையாடிய ஆப்கானிஸ்தான் தனது முதல் இன்னிங்ஸில் 152 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்தியாவின் மானவ் சுதார் 6 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஏழைகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த தொழில்நுட்பத்தின் பங்கு முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடி வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். இந்தியா இந்தோனேஷியா இடையே ஒருங்கிணைந்த பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஈரானுக்கு எதிரான ராணுவ தாக்குதலை இஸ்ரேல் தீவிரப்படுத்தியுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஃபாலோ ஆன் செய்த ஆப்கானிஸ்தான் பேட்டிங் செய்து வருகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: 102.3 FM நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. 12:50 ஆயிடுச்சிருக்கு நிகழ்ச்சியில. அடுத்ததா வந்து யஜமான் படத்துல வந்து பாடலை கேட்க பாருங்க. அபிதாஸ்

பாடல் உங்கள் சாய்ஸ். பங்கெடுத்திருந்தீங்க அப்படின்னா தயவு கூர்ந்து மற்ற நேயர்களுக்கு வாய்ப்பளிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். என்ன

வந்து சொல்றது என்ன அப்படின்னா, எங்களுக்கெல்லாம் வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ அவங்களுக்காக வந்து நம்ம இந்த ஒரு சின்ன விஷயத்தை நம்ம வந்து விட்டு கொடுக்கலாம். ஸோ அதனால கடந்த 7 நாட்களில் நீங்கள் வந்திருந்தீங்க அப்படின்னா தயவுக்கு வந்து மற்ற நேர்களுக்கு வாய்ப்பு அளியுங்கள். நீங்கள் டால் பண்ணி என்கிட்ட சாங் கேட்கலாம். நிகழ்ச்சியோட முதல் பாடல் வாலிபடத்துல இருந்து வரப்போகுது. நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கிட்டு இருக்கிறது அஜயுமா விஜயகுமார் பிவிதாஸ்.

ஒரு மணி 8 நிமிஷம் ஆயிட்டிருக்கு. பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு பெறணும் அப்படின்னா 044 அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் டால் பண்ணி 2952-08-53-2838-9871 இந்த ரெண்டு எண்களில் ஏதாவது ஒரு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியில் என்னுடன் பேசலாம். உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கலாம். நீங்கள் கேட்குற பாடல் இருந்துச்சுன்னா டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்காக நான் வந்து ப்ளே பண்ணுவேன். நிகழ்ச்சியில் ஒரு வேண்டுகோள் நான் விடுத்திருக்கேன். என்ன அப்படின்னா, கடந்த 7 நாட்களில் நேர்கள் பங்கெடுத்திருந்தீங்க அப்படின்னா தயவுக்கு வந்து மற்ற நேர்களுக்கு வாய்ப்பளிங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், நல்லா இருந்தாங்க, என்னாச்சுங்கிறதுன்னு தெரியல. ஹலோ, ஓகே ஃபைன். ஸோ நம்ம வந்து ஒரு நல்ல பாடலை போடலாம்.

0: கோடை வெப்பத்தால நிறைய நோய்கள் வர வாய்ப்பு இருக்கு. அப்படி நோய்கள் வந்தா நம்மள சில பேர் தப்பான சிகிச்சையை பின்பற்றிட்டு இருக்கோம். கோடையில என்ன செய்யணும் செய்யக்கூடாது பாக்கலாமா? தண்ணீர், இளநீர், மோர் இதை அதிகமா பருகணும். அப்பதான் நம்மளுடைய உடல் வெப்பநிலை குறையும். நீர்ல நினைச்ச துணியை நம்மளுடைய உடல்ல வச்சு துடைச்சு நம்மளுடைய வெப்பத்தை நம்ம போக்கலாம். வெப்பவாதத்தால பாதிக்கப்பட்டு யாருக்காச்சும் மயக்கம் ஏற்பட்டுச்சுன்னா, உடல் சோர்வா காணப்பட்டுச்சுன்னா, நிழல் மற்றும் காற்றோட்டம் அதிகம் இருக்கக்கூடிய இடங்கள்ல ஒரு பக்கமா படுக்க வைக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. காய்ச்சல்னு நினைச்சு நம்ம பாட்டுக்கு ஏதாவது மாத்திரையே சாப்பிடக்கூடாது. மருத்துவரனுடைய பரிந்துரைப்படி மட்டும்தான் கோடை காலத்துல மருந்து மாத்திரைகளை உட்கொள்ளணும். இதை எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்க. கோடை காலத்துல ஆரோக்கியமா இருங்க. உங்களோட நலன் கருதி தான் நாங்க இதை சொல்றோம். விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஒரு மணி 15 நிமிஷம் ஆயிட்டு நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம். காஞ்சிபுரம் பிள்ளையார் மகாலிங்கம் பேசுறேங்க.
1: மகாலிங்கம் அவர்களை என்ன பாடல் வேணும்?
2: கருத்தம்மா படத்துல இருந்து காடு பொட்டக்காடு அந்த பாடல் போடுங்க.
1: ஓகே சார், டெஃபினட்டா உங்களுக்காக அந்த பாடல் வந்துகிட்டே இருக்கு சார். நன்றி
2: மேடம். நன்றி.

0: சாய்ஸ் நிகழ்ச்சியில அடுத்த நேயர் யாருன்னு பாப்போம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து?
1: சத்யநாராயணம், கோயம்புத்தூர் பேசுறேன்
0: மேடம். ஓகே சத்யநாராயணன், என்ன பாடல் வேணும்?
1: படம் வந்து பச்சை விளக்கு, பாடல் வந்து கேள்வி பிறந்து நன்று.
0: உங்களுக்காக பாடல் வந்துகிட்டே இருக்கு. நன்றி சார்.

0: ஸோ இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு பெறணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது 044 அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் டயல் பண்ணி 2952 08 53 இந்த எண்ணுக்கு டயல் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா 2838 9871 இந்த எண்ணுக்கு டயல் பண்ணி உங்களோட விருப்பப்பாடில் நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். நிகழ்ச்சி உங்களுக்காக வழங்கிட்டுருக்குது ஆர்ஜி உமா விஜயகுமார். நிகழ்ச்சியில் ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும்தான், கடந்த 7 நாட்களில் நீங்கள் யாராவது பங்கெடுத்துருந்தீங்க இந்த நிகழ்ச்சியில் அப்படின்னா மற்ற புது நேயர்களுக்கு வாய்ப்பளிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்கே இருந்து?
1: திருப்பத்தூர் போய் மக்களம், சிவகுமார் மேடம்.
0: சிவகுமார் அவர்களே சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: மேடம் எனக்கு தென்காசி பட்டணம் படத்துல இருந்து மயிலருகே, இந்த பாடல் வந்து எங்க நண்பர்கள் அனைவருக்காகவும் கேட்கலாம்.
0: ஓகே சார், இந்த பாடல் உங்களுக்காக.
2: மயிலருகே மயிலருகே, மணிக்கிளியே மணிக்கிளியே, மயிலருகே மயிலருகே, மனம் வருட வந்தாயா?

0: கேட்டுட்டிருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வெல்கம் பேக். 1:32 ஆயிடுச்சுக்கு பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்த நேயர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: யார் எங்க இருந்து?
2: நடராஜன். நலமா இருக்கீங்களா?
1: ரொம்ப நலமா இருக்கேன். சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
2: தரிசனம் படத்துல இது மாலை நேரத்து மயக்கம். ரொம்ப நாள் ஆயிடுத்த பாடல். ஆனா உங்க நம்ம வானொலி தான் இதெல்லாம் போடுவீங்க.
1: ஓகே, அந்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு சார். நன்றி.
2: நன்றி.

0: உண்மையா சொல்ல போனா வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா. அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே 0 பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணும்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: They say the view from the top changes everything. But for a few, the view from the clouds is the only one that matters. The Indian Air Force invites applications for commissioned officers through AFCAD 2 of 2026. Registrations open on May 20th, 2026. Visit afcad.edcil.co.in and take the first step toward the blue.

0: கோடை காலத்துல நிறைய உடல் உபாதைகள் ஏற்படும். அதுல குறிப்பா செரிமான பிரச்சனைகள். செரிமான பிரச்சனைகள் எதனால ஏற்படுது, அதை எப்படி கட்டுப்படுத்துறது? கோடை காலத்துல செரிமான திரவம் செயல்திறன் குறையுது. அதே போல வெப்பத்தினால கிருமி வளர்ச்சி அதிகரிக்குது. எலக்ட்ரோலைட் சமநிலை பாதிக்கப்படுது. உணவு நேர ஒழுங்கின்மை அமிலத்தை அதிகரிக்குது. நீரிழப்பு செரிமானத்தை மந்தமாக்குது. இதன் காரணத்தினாலதான் நமக்கு செரிமான பிரச்சனைகள் வருது. செரிமான பிரச்சனை ஏற்படாம இருக்கிறதுக்கு நம்ம தவிர்க்க வேண்டியது பொரிச்ச காரமான உணவுகள், அதிக அமில உணவுகள், வெறும் வயிற்றுல தேநீர் காஃபி தவிர்க்கணும். உணவுக்கு அப்புறமா உடனே படுக்க கூடாது. வெளியே உணவு சாப்பிடவே கூடாது. தண்ணீர் குடிக்கிறத புறக்கணிக்க கூடாது. அதே போல இந்த பிரச்சனைகள்லாம் வராம இருக்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டியது போதுமான அளவு தண்ணீர் குடிக்கணும். இளநீர் மோர் மாதிரியான பானங்களை அதிகமா சேர்த்துக்கணும். சீரகம் சேர்த்த மோர் செரிமானத்தை மேம்படுத்தும். வெள்ளரி தர்பூசணி மாதிரியான குளிர்ச்சியான உணவுகளை எடுத்துக்கணும். உணவு நேரத்தை ஒழுங்கா பின்பற்றணும். செய்ய வேண்டியத சரியா செய்யுங்க, செய்யக்கூடாதத செய்யவே செய்யாதீங்க. கோடை காலத்துல செரிமான பிரச்சனைகளை தவிர்த்துடுங்க. உங்களோட நலனுக்காக தான் நாங்க சொல்றோம் விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஹாய் கைஸ், ஹவ் ஆர் யூ?

அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும்

0: ஒரு மணி 45 நிமிஷம் ஆயிட்டிருக்கு. பாடல் உங்கள் சாய்ஸ். நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் யாருன்னு பார்ப்போம். வணக்கம்.
1: வணக்கம் மதிய வணக்கம். காரைக்கால் மாவட்டம் நல்லம்பல், ஷேக் அலாவுதீன்.
0: ஓகே சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
1: ரசகன் படத்துல இருந்து லக்கி லக்கி நீயும் லக்கி, இந்த பாடல் வேணும் மேடம்.
0: ஓகே சார், அந்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு சார். நன்றி.
1: ஓகே நன்றி.

0: பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் ஹலோ.
1: வணக்கங்க.
0: வணக்கம். யார் இங்க இருந்து?
1: திருநந்தையூர் கணபதிங்க.
0: கணபதி அவர்களை என்ன பாடல் வேணும்?
1: பிரியா படம்.
0: ஓகே.
1: டார்லிங் டார்லிங் டார்லிங் ஐ லவ் யூ ஐ லவ் யூ.
0: ஓகே ஓகே சார், அந்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு.

0: திசைகள் இனிக்க, மனம் சிறகுகள் விரிக்க, கேளுங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: கால் பண்ணி பேசின அத்தனை நேர்களுக்கும் ரொம்ப நன்றி. அப்படியே இந்த ஷோக்கு ஒரு ரெண்டு கார்டு போட்டுக்கிறேன். மறுபடியும் அடுத்த ஒரு அருமையான நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரும் வந்து மீட் பண்ணுறது. எப்பவுமே சந்தோஷமா இருங்க, சிரிச்சிட்டே இருங்க, உன்னால் முடிஞ்சிருக்கு மற்றவங்க சிக்கிச்சிட்டே இருங்க. டடம்பபா சொல்றது ஆர்ஜிமா விஜயகுமார் பிவிதாஸ்.

0: மருந்து கணக்கின் வாட்டி எடுத்து
1: இன்னும் சற்று நேரத்தில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காற்றலையில் கலந்திருக்கும் அத்தனை அன்பு நெஞ்சங்களுக்கும் அன்பான வணக்கம். நேர்களே, நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல் புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
3: எங்கள் ஸ்டைல்
1: எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன மாதிரியான பாடல்கள் வரப்போகுது அப்படின்னு கேட்க ஆவலா இருக்கீங்களா இல்லையா? அந்த ஆவலுக்கு சற்றுமே குறைவில்லாத வகையில தான் இன்னைக்கு நம்ம பாடல்களை கேட்டு ரசிக்க போறோம். 1000 பாடல்களுக்கு மேல நம்ம கேட்டு ரசிச்சிருப்போங்க. ஆனா 1000 அப்படின்னு பாடல்களை கேட்டு ரசிச்சிருக்கோமா? கேட்டு ரசிச்சது இல்லை இல்லையா? இன்னைக்கு 1000 அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல்களை தான் கேட்க போறோம். 1000 அப்படிங்கிறது வெறும் எண் மட்டுமல்ல, அதுல பல சுவாரஸ்யமான ஆச்சரியமான வரலாறுகளும் இருக்கும். அது ஒரு குறியீடு அப்படின்னு நம்ம பாக்குறோம். அதை பற்றி அதிசயிக்கக்கூடிய சில தகவல்களும் கூட இருக்கத்தான் செய்யுது இல்லையா? நிகழ்ச்சியோட தொடக்கமா ஒரு பாடலை கேட்டுலாம் வரக்கூடிய இந்த பாடல் SP பாலசுப்ரமணியம், பி சுசீலா பாடிய பாடல், KV மகாதேவன் இசையில், புலமை பித்தன் கற்பனையில். இது அடிமை பெண் படத்திற்காக.

நேயர்கள் இணைந்திருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுவும் 1000 பேர் இருந்தாலும் ஆனா நீ பண்ண உதவி போல வருமா அப்படின்னு நிறைய விஷயங்களை நம்ம பேசுவோம். அந்த வகையில 1000 அப்படின்னு பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ நமக்காக வாழ்க்கை படகு படத்துல இருந்து வரக்கூடிய பாடல் இது. பி. சுசீலா பாடிய பாடல், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசன் கற்பனையில்.

எங்கள் கூட நிறைய நேயர்கள் 1000 அப்படின்னு பாடல்களை கேட்டுட்டு நாங்கள் எப்படியா மெசேஜ் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. தூத்துக்குடி ஸ்ரீ பாலசுப்ரமணியம், கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம், அவங்களை தொடர்ந்து முத்துக்குமரன் வெள்ளிவாக்கத்திலிருந்து இவங்கெல்லாம் நமக்கு வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த வெயில் வேலையில் குளுமையான பாடல்கள் அப்படின்னு ராஜமாணிக்கம் கோபி அவருடைய பதிவு, மேலப்பேடு வி தயாளன் பாரி வள்ளல் அவருமே வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. சென்னை சிங்கர் சிவராமன் நாகராஜன் அவரும் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. 7 கிணறு தேவா 8 மணி வரை ஐக்கியமாகிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணியிருக்காங்க. பிரபாகரன், எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம் இந்த மதிய நேரத்தில் இந்த இசை விருந்துக்காக அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்கள தொடர்ந்து சாந்தி, ரமேஷ், முனி

தர்மபுரியிலேருந்து ஸ்ரீதேவி முனிராஜ் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. பிரபாகரன் அவருமே வந்து உச்சி வெயில் நேரத்துல ஆயிரம் நிலவேவா பாடல் குழுமல் தாங்க அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காரு. நாகராஜ் ஆறுமுகசுவாமி அவருமே ஹாவிய சக்சஸ்ஃபுல் டே அப்படின்னு மாறி மாறி போய்கிட்டு இருக்கிறதுனால எல்லா டேவும் ஒன்னா கலந்து ஒரு நல்ல டேவா கொடுத்துருக்கீங்க, நன்றி. அண்ட் வீரராகவன், ராசியான தொகுப்பு இன்று வனப்பு, ரம்யமான தலைப்பு எங்கள் ஸ்டைல், வானொலிக்கு இன்று 90 நிறைவு, வானொலியில மிதக்கும் தேனாறு, வாழ்விற்கோர் வசந்தம் பாலாறு, ஆயிரம் ராகங்கள் வரும் சங்கமம், ஆனந்தம் தரும் இசையரங்க பண்பலை யமக்கூர் கலையரங்கம் அப்படின்னு பேஸ்புக் வீரராகவன் மாதவரத்திலிருந்து பதிவு பண்ணிருக்காங்க. பொன்னேரி கலில் அகமத் அவர் வந்து சாங்ஸ் எல்லாம் சூப்பர், குட் ஜாப் அப்படின்னு பதிவு பண்ணிருக்காங்க. காட்டு பக்கத்திலிருந்து அந்தோனி ராஜ், ஆகாஷவாணியின் சேவை 90 ஆண்டுகளை எட்டிய நிலையில எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில ஆயிரம் அப்படிங்கிற சொல் இடம்பெறக்கூடிய பாடல்கள் சிறப்பு. இன்னும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் ஆகாஷவாணி மென்மேலும் வளர வாழ்த்துக்கள்னு பதிவு பண்ணிருக்காங்க, நன்றி சார். கே எம் கார்டன் எம் ஜி செல்வகுமார் வாழ்த்துக்களை பதிவு பண்ணிருக்காங்க. நிகழ்ச்சியில ஆரம்ப பாடலே அமர்க்கலம் அப்படின்னு அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி. மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா பொன்னேரி கலீல் அகமது சாங்ஸ் நல்லா இருக்குன்னு பண்ணிருக்காங்க. கே எம் கார்டன் எம் ஜி செல்வகுமார், ஆயிரம் நிலவேவா ஆயிரம் பெண்மை மலரட்டுமே. சரி, இன்றைக்கு ஆயிரம் அப்படிங்கிற தலைப்புல பாடல்களா, ஆயிரம் ஜென்மம் எடுத்தாலும் பாரதியே உன்னை விட்டு பிரிய எனக்கு மனம் ஏது அப்படின்னு கே எம் கார்டன் இருந்து எம் ஜி செல்வகுமார் கேட்டிருக்காரு. நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி, தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில பாடல்களை கேட்டு ரசிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில உங்களுக்காக ஆயிரம் அப்படிங்கிற பாடல் வந்துகிட்டு இருக்கு. அளவிட முடியாதது அப்படின்னு சொல்லணும். தமிழ் ஆன்மீகத்துல பாத்தீங்க அப்படின்னா ஆயிரம் அப்படிங்கிற சொல் வெறும் எண்ணிக்கையை குறிப்பதில்லை. உதாரணமா சொல்லணும்னா விஷ்ணு சகஸ்ர நாமத்துல சகஸ்ரம் அப்படிங்கிறது ஆயிரம் என்றால் முடிவற்றது அப்படின்னு பொருள். அளவிட முடியாதது அப்படின்னும் பொருள்படக்கூடியது. இப்போ என்ன பாடல் வரப்போகுது, கனவுகளே ஆயிரம் அப்படின்ற பாடல் வரப்போகுது. நீதிக்கு தலை வணங்கு படத்திற்காக வரக்கூடிய பாடல் இது. டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடிய பாடல், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், நா காமராசன் கற்பனையில்.

நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோட எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில 1000 அப்படின்னு வரக்கூடிய பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். தமிழ் கட்டடக்கலை அப்படிங்கிறதே ஒரு அதிசயம் தான் இல்லையா? சோழ மன்னன் ராஜேந்திர சோழனால கட்டப்பட்ட கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் மற்றும் ராஜராஜ சோழனால கட்டப்பட்ட தஞ்சை பெரிய கோவில், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டப்பட்டு 1000க்கும் அதிகமான ஆண்டுகள் ஆகியும் இன்றும் கம்பீரமாக நிற்கின்றன இல்லையா? இதெல்லாம் 1000க்கு ஆக சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. அவளுக்கென்று ஒரு மனம் இந்த படத்திலிருந்து பாடலை கேட்டு ரசிக்க போறோம். எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசன் கற்பனையில்.

நேயர்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1000 அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல்களை கேட்டுட்டு நேயர்கள் வந்து அப்படி அட்டகாசம் அப்படின்னு பதிவு போட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, பழனி கவிதா பாப்பாரம்பட்டியிலேருந்து தருமபுரி மாவட்டத்திலிருந்து வானொலிக்கு வயது 90, இன்றைய ஸ்பெஷல் 1000 பாடல்கள் அருமை அப்படின்னு வணக்கம் நன்றிகளை பதிவு பண்ணியிருக்காங்க. பண்பலையில் பாடல்கள் 1000, பரவச அலையில் ராகங்கள் 1000, பகலில் வந்த கனவுகளில் 1000, பரிமளித்த கீதங்கள் சுவை 1000, வானொலி வளரட்டும் ஆண்டுகள் 1000 அப்படின்னு பேஸ்புக் வீரராகவன் அவருடைய பதிவு. கனவுகளே 1000 கனவுகளே, பகல் கனவு பலிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பொய்யாக்குகிற வகையில் நான் நினைக்கக்கூடிய பாடல்கள் வளம் வரப்போகிறது, என் பகல் கனவும் பலிக்கப் போகுது, பாடல்களை வழங்கக்கூடிய உங்களுக்கும் நன்றிகள்னு கேஎம் கார்டன் எம் ஜி செல்வகுமார் அவருடைய பதிவு. அவருமே வந்து இன்னொரு பதிவு கூட பண்ணியிருக்காரு. 1000 அப்படிங்கிற தலைப்புல பாடல்கள் சரி, அது என்ன கூடவே நிலவு 1000 நிலவும் அப்படின்னு தலைப்பிடங்கள், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் போல இருக்கும் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காரு. ரைட், ஓகே. குலமகள் ராதை படத்துல இரவுக்கு 1000 கண்கள் அப்படிங்கிற பாடலை எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு ஏழு கிணறு தேவா அவருடைய பதிவு. அடுத்த பாடலா அதான் சொல்ல வரப்போகுது. பிரேம்நாத் பிரேம் அவர் சொல்லியிருக்காரு, வணக்கம், 1000 அப்படிங்கிற சொல் கொண்ட பாடல்கள் நாங்களும் மகிழ்வோடு கேட்டு ரசிக்கிறோம் அப்படின்னு பிரேம்நாத் பிரேம் கோயம்புத்தூர்ல இருந்து பதிவு பண்ணியிருக்காங்க. மைத்திலி அவங்க வந்து இனிய மதிய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் பதிவு பண்ணியிருக்காங்க. எங்கள் ஸ்டைல் இந்த நிகழ்ச்சியில் ஆரம்ப பாடலே அசத்தல், 1000 நிலவேவா, அந்த பாடல் எஸ்பிபி அவருடைய குரல் தேன் குழைத்தது போல இருக்குங்க, அந்த மாதிரி 1000 பெண்மை மலரட்டுமே அந்த பாடல், இப்படி பாடல்களை வரிசைப்படுத்தி இதெல்லாம் சொல்ல வார்த்தைகளே இல்லைங்க, நான் தேடிக்கிட்டு இருக்கேன், அவ்வளவு இனிமையா இருக்கு. 1000 அப்படின்னு அசத்துறீங்க, எப்படி யோசிச்சீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 1000 தான் நீங்க இந்த மாதிரி பாடல்கள் போட்டாலும் உங்களுக்கு நான் 100 மார்க் கொடுக்குறேன், வாங்கிக்கோங்க அப்படின்னு மைத்திரி வெஸ்மாம்பலத்திலிருந்து பதிவு பண்ணிருக்காங்க. திருமலைசை அஸ்வினி நாகராஜ் அவங்களுமே நிகழ்ச்சியில நாங்களும் இணைந்திருக்கிறோம், அன்பு அறிவிப்பாளர் உங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்னு பதிவு பண்ணிருக்காங்க.

அடுத்து என்ன பாடல் வருது அப்படின்னு ஆவலா இருக்கீங்க. அவர் கேட்ட மாதிரி தான் குலமகள் ராதை அந்த படத்துல இருந்தா கேட்க போறோம். சரி, இப்போ புராணங்கள் படி பாத்தீங்கன்னா பூமியை அதை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய ஆதிசேஷன் அப்படிங்கிற பாம்புக்கு 1000 தலைகள் இருப்பதா சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இப்போ அந்த தகவலோட இந்த பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. இது குலமகள் ராதை படத்திற்காக பி. சுசீலா பாடிய பாடல், கே. வி. மகாதேவன் இசையில், கண்ணதாசன் கற்பனைகள்.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி எங்கள் ஸ்டைல். 1000 அப்படிங்கிறதுக்கு நம்ம பல விஷயத்தை வந்து எடுத்துக்காட்டாக சொல்லுவோம். 1000 தான் இருந்தாலும் நீ அப்படி பேசியிருக்க கூடாது அப்படின்னும், ஆனால் நம்ம பேசிடுவோம் இல்லையா, அதுக்கும் நம்ம 1000 எடுத்துப்போம். நிலையத்தில் நேரம் பார்த்தீங்க அப்படின்னா 2:45. இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் கற்பகம் படத்திற்காக பி. சுசீலா பாடிய பாடல், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் வாலியின் கற்பனையில்.

அறிவியல் 1000 இருக்குங்க, ஆனா நம்ம பாடல்கள் 1000 கேட்டீங்க, ரசிச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா. இங்க கூட பிரபாகரன் அவர் சொல்லியிருக்காரு, 1000 அப்படிங்கிற எண்ணுக்குள் அதன் பின்னால் உள்ள ஆன்மீகம் மற்றும் நமது சோழ மன்னர்களுடைய கட்டட அமைப்பு போன்றவற்றுடைய தகவலுடன் பாடலே ஒளி உலா விடுவது நிகழ்ச்சியோட சிறப்பா இருக்கு, நன்றி அப்படின்னு பிரபாகரன் அவருடைய பதிவா இருக்கு. 1000 அப்படிங்கிற தலைப்புல பாடல் போகணும் உங்களுக்கும், 1000 நன்றிகள்னு வேணுகோபால் அவருடைய பதிவு. பாடல்கள் அனைத்தும் சூப்பர் அப்படின்னு முத்துகிருஷ்ணன், கேஎம் கார்டன் இருந்து எம் ஜி செல்வகுமார். இரவுக்கு 1000 கண்கள் அர்த்தமுள்ள வரிகள்ங்க, ஆத்மார்த்தமான சொற்கள். இரவுக்கு 1000 கண்கள் அப்படிங்கறது அந்த பாடலோட வரிகளை படிச்சாலே உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி பதிவு பண்ணிருக்காங்க. புஷ்பா அவங்க வந்து பம்மல் காமராஜபுரத்திலிருந்து வாழ்த்துக்களை பதிவு பண்ணிருக்காங்க. எங்கள் ஸ்டைல்ல பாடல்கள் எல்லாமே சூப்பரோ சூப்பர் வாழ்த்துக்கள் அப்படின்னு பதிவு பண்ணிருக்காங்க பம்மல் காமராஜபுரத்திலிருந்து புஷ்பா. இரவுக்கு 1000 கண்கள் பகலுக்கு ஒன்றே ஒன்றுங்க அப்படின்னு சூப்பர் அப்படின்னு பதிவு பண்ணிருக்காங்க பம்மல் காமராஜபுரம் புஷ்பாவை தொடர்ந்து முரளி அவர் சொல்லியிருக்காரு, 6 பாடல்கள் ஒளிபரப்பினாலும் 1000 பாடல்களுக்கு சமம், கடைசி பாடலாக 1000 தவறை முட்டுக்களை அந்த பாடலை மலர விடுங்கள். 3 மணிக்கு இருக்கு இல்லையா, ஸோ அப்போ நம்ம கொஞ்சம் 80கள் காலகட்டத்துக்கு போயிடலாம். முரளி சொல்லியிருக்காரு, அவரை தொடர்ந்து வீரராகவன், எனது கற்பக விருட்சம் பாடல், 1000 இரவுகள் வருவதுண்டு, 1000 தடவை கேட்க ஆனந்தம்னு ஃபேஸ்புக் வீரராகவன் அவருடைய பதிவு. பெரம்பூர் கமலா சண்முகம் ஜீவானந்தம், பரணி இலக்கியம் ஆணை 1000 அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி அப்படிங்கிறது இலக்கண விதியாகும். போர்க்களத்தில் 1000 யானைகளை கொன்று வெற்றி வீரனாக திரும்புவனை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்படும் இலக்கிய வகை பரணி ஆகும். எடுத்துக்காட்டு கலிங்கத்து பரணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த நந்தா படத்தில் கூட 1000 ஆணை அப்படிங்கிற பாடல் கேட்டிருப்போம், நீங்களும் அந்த எடுத்துக்காட்டு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க, நன்றி சார். அதே மாதிரி கம்பராமாயணத்தில் பல இடங்கள்ல 1000 அப்படிங்கிற எண்ணிக்கை மிகைப்படுத்தலாகவும் ஓமையாகவும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. உதாரணமாக 1000 வெண்குடை அப்படிங்கிறது போன்ற பல குறிப்புகள் ராமனின் பெருமையை குறிப்பதா இருக்குன்னு பெரம்பூர் கமலா சண்முகம் ஜீவானந்தம் சொல்லியிருக்காரு. இருப்பினும் நம்ம கூட கவி சக்கரவர்த்தி கம்பன் அவரை பத்தி இந்த ஒரு விஷயத்தை, 1000 அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க போறோம், தெரிஞ்சுக்கலாம். கேஎம் கார்டன்ல இருந்து எம் ஜி செல்வகுமார், 6 நிகழ்ச்சிகளின் தலைப்புகளை அழகான வண்ணத்துல பதிவிட்டிருக்கீங்க, ஆனா உங்க பெயரை ஏன் இங்கே ஒரு மூலையில போட்டிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்காரு. தெரியுது இல்ல சார், அது போதுமானது. கற்பகம் 1000 இரவு அந்த பாடல் நல்லா இருந்ததுன்னு வீரராகவன் அவருடைய பதிவை தொடர்ந்து அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, இரவுக்கு 1000 கண்கள் நல்லா இருந்ததுன்னு பதிவு பண்ணிருக்காங்க. இன்னொரு பாடல் கூட இருக்கு அப்படின்னு ஒரு பாடலை பதிவிட்டு அந்த பாடல் வந்து கேட்டிருக்காரு யாரு, புஷ்பா அவங்க கேட்டிருக்காங்க வருமானன்னு. நம்ம நேரம் இருந்தா கண்டிப்பா முயற்சி பண்ணுவோம் மேடம். தங்களுக்கு 1000 மார்க்குகள் இன்றைய பாடல் தொகுப்பு வழங்கி இருக்குன்னு எழுக்கினர் தேவா அவர் பதிவு பண்ணிருக்காங்க. கலையிலகமத் நல்லா இருக்குன்னு பதிவு பண்ணிருக்காங்க. அன்புடன் விளக்கும் 1000 கதை கூறும் இனிய பாடல்களை எங்கள் மனம் மகிழ வழங்கக்கூடிய வானொலி, 1000 வருடங்கள் வாழ்க வளர்க வாழ்த்துக்கள் அன்புராணி பதிவு பண்ணிருக்காங்க. இரவுக்கு 1000 கண்கள், 1000 இரவுகள் வருவதுண்டு, பாடல்கள் வாழ்க்கை தத்துவத்தை சொல்லக்கூடிய காப்பியங்க அப்படின்னு பிரபாகரன் அவருடைய பதிவு. கலையிலகமத்தும் நமக்கு அப்படி 100 மார்க்க கொடுத்துட்டாரு. 1000 நிலவு, அந்த கனவு அப்படிங்கிற பாடல்கள்லாம் வரிசைப்படுத்தி எஸ்பிபி பாடினது நல்லா இருந்தது. இந்த மதிய நேரத்தில் இதெல்லாம் கேட்கறதுக்கு ஆனந்தமா இருக்குங்க அப்படின்னு வெஸ்மாமலத்திலிருந்து மைத்திலி அவங்களுடைய பதிவு. சரவணன் ராமலிங்கம், இனிய மாலை நேர வணக்கம் விட்டாரு, மத்திய மாலை நேர வணக்கம் அப்படின்னு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கண்டாச்சி மங்கலம் கிராமத்திலிருந்து சரவணன் அமுதா அவங்க எல்லாம் பதிவு பண்ணிருக்காங்க. சரி, இனி நிகழ்ச்சியில தொடர்ந்து வரக்கூடிய பாடல் கை கொடுத்த தெய்வம். இந்த படத்திலிருந்து நாம கேட்க போறோம் டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடலுக்கு விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசை, கற்பனை கண்ணதாசன்.

0: கேட்ட பாடலுடன் இனிதே நிறைவு பெற்றது எங்கள் ஸ்டைல். நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் 2:55. நேயர்கள் இனி கேட்கலாம் பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் இன்று வைப்ரண்ட் வில்லேஜஸ் புரோகிராம் எனப்படும் திறன்மிகு கிராம வளர்ச்சிக்கான திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். அருணாச்சல பிரதேசம், ஹிமாச்சல பிரதேசம், சிக்கிம், உத்தராகண்ட் ஆகிய மாநிலங்களிலும் லடாக் யூனியன் பிரதேசத்திலும் உள்ள 19 மாவட்டங்களில் வடக்கு எல்லையை ஒட்டியுள்ள 46 வட்டாரங்களில் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட 662 கிராமங்களின் முழுமையான வளர்ச்சிக்காக திறன்மிகு கிராம வளர்ச்சி திட்டமான வைப்ரண்ட் வில்லேஜஸ் புரோகிராம் என்ற திட்டத்திற்கு 2023 ஆண்டு பிப்ரவரி மாதம் மத்திய அரசு ஒப்புதல் அளித்தது. தேர்ந்தெடுக்கப்பட்ட கிராமங்களில் சுற்றுலா மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தை மேம்படுத்துதல், திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவு, வேளாண்மை, தோட்டக்கலை, மூலிகை செடிகள், மூலிகைகள் சாகுபடி போன்றவற்றை உள்ளடக்கிய கூட்டுறவு சங்கங்களை உருவாக்குதல், இவற்றின் மூலம் வாழ்வாதார வாய்ப்புகளை ஏற்படுத்துவதை இந்த திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது. மேலும் சாலை தொடர்பில்லாத கிராமங்களுக்கு சாலை இணைப்பு வழங்குதல், வீட்டு வசதி மற்றும் கிராமப்புற உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துதல், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் உள்ளிட்ட எரிசக்தி, தொலைக்காட்சி, தொலை தொடர்பு இணைப்பு ஆகியவற்றை வழங்குவதும் இந்த திட்டத்தில் அடங்கும். தேர்ந்தெடுக்கப்பட்ட கிராமங்களில் மக்கள் தொடர்ந்து வசிப்பதற்கு போதுமான ஊக்கங்களை உருவாக்குவதே இதன் முதன்மையான நோக்கமாகும். பாதுகாப்பான, உறுதியான, திறன்மிகு நில எல்லைகள் என்ற தொலைநோக்கு பார்வைக்கான உறுதிப்பாட்டை மேலும் வலுப்படுத்தும் வகையில் திறன்மிகு கிராம வளர்ச்சிக்கான திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் ஏற்கனவே வடக்கு எல்லையை தவிர்த்து சர்வதேச நில எல்லைகளை ஒட்டியுள்ள வட்டாரங்களில் கிராமங்களின் விரிவான வளர்ச்சிக்காக 2028-29 நிதியாண்டு வரை சுமார் 6,839 கோடி ஒதுக்கீட்டில் திறன்மிகு கிராமங்கள் திட்டத்தின் 2வது கட்டத்திற்கு மத்திய அரசாங்கம் ஒப்புதல் அளித்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், அசாம், பீகார், குஜராத், மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், நாகாலாந்து, பஞ்சாப், ராஜஸ்தான், சிக்கிம், திரிபுரா, உத்தராகண்ட், உத்தரப்பிரதேசம் மற்றும் மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களிலும், ஜம்மு காஷ்மீர், லடாக் ஆகிய யூனியன் பிரதேசங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த கிராமங்களில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தற்போதுள்ள திட்ட விதிமுறைகளின் கீழ் ஒருங்கிணைப்பதன் மூலம் அனைத்து பருவ காலங்களிலும் பயன்படுத்தக்கூடிய சாலை இணைப்பு, தொலைத்தொடர்பு இணைப்பு, தொலைக்காட்சி இணைப்பு மற்றும் மின்மயமாக்கல் ஆகிய 4 கருப்பொருள்

சார்ந்த பகுதிகளில் அத்தகைய வட்டாரங்களில் உள்ள அனைத்து கிராமங்களையும் முழுமையாக உள்ளடக்குவதை இந்த திட்டம் உறுதி செய்கிறது. செழிப்பான பாதுகாப்பான எல்லைகளை உறுதி செய்வதற்கும் எல்லை தாண்டிய குற்றங்களை கட்டுப்படுத்துவதற்கும் சிறந்த வாழ்க்கை நிலைமைகளையும் போதுமான வாழ்வாதார வாய்ப்புகளையும் உருவாக்குவதே இந்த திட்டத்தின் நோக்கம். மேலும் தேசத்துடன் ஒருங்கிணைத்து உள்நாட்டு பாதுகாப்பிற்கு இன்றியமையாத எல்லை பாதுகாப்பு படைகளின் கண்களாகவும் காதுகளாகவும் அவர்களை உருவாக்குவதும் இதன் நோக்கமாகும். இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் வைப்ரண்ட் வில்லேஜஸ் புரோகிராம் எனப்படும் திறன்மிகு கிராம வளர்ச்சிக்கான திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.

வணக்கம், நான் எழுத்தாளர் இயக்குனர் பாஸ்கர் சக்தி பேசுகிறேன். செல்வத்துள் செல்வம் சிவி செல்வம் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். செவிப்புலன்கள் வழியாக நம்ம அடைகிற விஷயங்கள் அவ்வளோ சுலபமாக நம்ம மனதிலிருந்து நீங்காது. செவிப்புலன்களுக்கு இன்பம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம வானொலி. வானொலியில் நீங்கள் அவசியம் கேட்க வேண்டிய ஒன்று வந்து 102.3 விவேத் பாரதி தமிழ் பண்பலை. இது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, பயனுள்ள பல கருத்துக்களை உங்களுக்கு கொண்டு வருது. அவசியம் கேளுங்கள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழக மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காற்றோடு கலந்து கவிப்பாடி கொண்டிருக்கிறது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: வர்ணஜாலம், விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
1: வர்ணஜாலத்திலையும் இப்போ அதே கான்செப்ட் தாங்க போக போகிறோம். 1000 அப்படிங்கிற பாடலை தான் நம்ம கேட்க போகிறோம். ஆனால் 1000 அப்படிங்கிற பாடல் வந்து அப்போ வந்து கொஞ்சம் பழைய பாடல்களாக கேட்டோம். இப்போ வந்து கொஞ்சம் அடுத்த காலகட்டத்துக்கு வரப்போகிறோம். 80கள் காலகட்டங்களில் வந்த பாடல்கள் மாதிரி நம்ம கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு தகவலும் கூட, ராமாயணம் அப்படிங்கிற இதிகாசங்களிலிருந்து பெரம்பூர் கமலா சண்முகம் ஜீவானந்தம் அவர் கூட பகிர்ந்துக்கிட்டு இருந்தார் சில விஷயங்களை. இப்போ நம்ம கூட தெரிஞ்சுக்கலாம். கம்பரை ஆதரித்தவர் சடையப்ப வல்லல் அப்படின்னு தெரியும். கவி சக்கரவர்த்தி கம்பன் பற்றிய ஒரு சின்ன தகவல் தான் இது. கம்பர் அவருடைய நெருங்கிய நண்பரான சடையப்ப வல்லல், தனக்கு பல விதத்திலும் உதவிய சடையப்ப வல்லலோட பெயரை 100 பாடலுக்கு ஒரு முறை குறிப்பிட்டு ராமாயணத்தை இயற்றியிருந்தாராம் கம்பர். இதை அறிந்த சில பேர் சொன்னாங்களாம், இதெல்லாம் சரியான முறையே கிடையாது, ஒரு முறை வள்ளலுடைய பெயர் வருவது வேணா ஒத்துக்கலாம், வேணும்னா 1000 பாடலுக்கு ஒரு முறை குறிப்பிடலாமே அப்படின்னு அவங்கெல்லாம் மாற்றி சொன்னாங்களாம். அதுக்கு கம்பர் வந்து கொஞ்சம் கூட யோசிக்காம பதில் சொன்னாராம், நானாவது வள்ளல வந்து 100 பேர்ல ஒருத்தராக தான் நினைச்சேன், ஆனால் நீங்கள் எல்லாம் 1000 ஒருத்தராக நினைக்கிறீங்க இல்லையா, அதனால அப்படியே நான் செய்கிறேன், அதனால தான் 1000 பாடல்களுக்கு ஒரு முறை சடையப்ப வள்ளலோட பெயர் இடம்பெறுமாறு மாற்றி அமைத்தாராம் கம்பர். என்ன ஒரு அருமையான ஒரு விஷயம் இல்லை? பாடல்கள் எழுதினது ஒரு விதத்துக்காக இருந்தாலும் அதை மாற்றி அதை கொஞ்சம் கூட அடுத்தவர் மனது நோகாத மாதிரி எழுதி இல்லையா? யாரோ எழுதிய கவிதை இந்த படத்திலிருந்து தொடக்கமாக வரக்கூடிய பாடல் இது. கே.ஜே. யேசுதாஸ் மற்றும் வாணி ஜெயராம் பாடிய பாடல் இது. இது ஆனந்த சங்கர் அவருடைய இசையில மு மேத்தாவின் கற்பனையில்.

நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு வர்ணஜாலம் நிகழ்ச்சியின பாடல்களை கேட்டு ரசிக்கிட்டு இருக்கோம். இனி நிகழ்ச்சியில தொடர்ந்து உல்லாச பறவைகள் படத்திற்காக அழகு 1000 உலகம் முழுவதும் கொட்டி கிடக்குது, நம்ம கேட்காட்ட வேற யார் கேட்பாங்க. கேட்கக்கூடிய இந்த பாடல் எஸ் ஜானகி பாடிய பாடல், இளையராஜாவின் இசையில் பஞ்சு அருணாச்சலம் கற்பனையில்.

நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோட பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். இங்க கூட பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு நிறைய பேர் மெசேஜ் போட ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ நம்ம கேட்ட பாடல் கூட பாத்தீங்கன்னா அந்த மாமாமியா மாமாமியா அப்படின்னு அம்மா ஆடியோ அப்படின்னு அர்த்தம் அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி நம்ம ரசிச்சுக்கிட்டு இருக்கோம் 1000 அப்படிங்கிற பாடலை. புஷ்பா அவங்க வந்து 1000 ஒருத்தியம்மா நீ, அது எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேஎம் கார்டன்ல இருந்து எம் ஜி செல்வகுமார் அவர் சொல்லியிருக்காரு, நினைத்தாலே இனிக்கும் அழகே உன்னை ஆராதிக்கிறேன், பயணங்கள் முடிவதில்லை, இந்த படங்கள்லாம் வெற்றி அடைவதற்கு பாடல்கள் தான் முக்கிய பங்கு வகிக்கிறதுங்க. அது போல தான் இந்திய நிகழ்ச்சியில அந்த தகவல்களும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வழங்கிய உங்களுக்கு பாராட்டுகள்னு கேஎம் கார்டன் எம் ஜி செல்வகுமார் அவருடைய பதிவு. திருமழிசை அஸ்வினி நாகராஜ் ஆரம்பத்திலிருந்து இதுவரை ஒழித்த அனைத்து பாடல்களும் அருமை சூப்பர்னு பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த பாடலை வழங்கிய நிகழ்ச்சி தொகுப்பாளர் உங்களுக்கு 1000 பொற்காசுகளை அப்படியே தர எடுத்துக்கங்க அப்படின்னு மாடம் பக்கத்திலிருந்து அயன் முரளி அவருடைய பதிவா இருக்கு. ஹேமலதா அவங்க வந்து கள்ளக்குறிச்சியிலேருந்து யோ சூப்பரா அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. கை கொடுத்த தெய்வம் இந்த படத்துல இடம்பெற்ற 1000 பாடல். இந்த பாடலை எத்தனை முறை கேட்டாலும் சலிக்காத பாடல் தான். ஆனா இது இன்னைக்கு ஒளிபரப்பான பாடல் அப்படிங்கறத நான் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு ஸ்ரீராமச்சந்திரன் அவர் சொல்லியிருக்காரு. நிச்சயமாவே அடுத்த முறை ஒரு தடவை செக் பண்ணிட்டு போடுறேங்க ஐயா. நன்றி உங்களுடைய இந்த பகிர்வுக்கு. அடையாளப்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவருமே இந்த பாடலுக்கு சூப்பரா இருக்கு, 1000 அந்த பாடலை சொல்லியிருக்காங்க. திருமணிசை அஸ்வினி நாகராஜ் வர்ணஜாலம் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம், வணக்கம் வாழ்த்துக்கள்னு பதிவு பண்ணிருக்காங்க. மேலப்பேடு தயாளன், புரசி வாக்கத்திலிருந்து சவுந்தரராஜன் இவங்கெல்லாம் வாழ்த்துக்களை பதிவு பண்ணிருக்காங்க. ஒளிஜாலம் படைக்கும் வர்ணஜாலம் இது, இந்த நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். கம்ப ராமாயணம் கம்பர் பற்றிய பகிர்வுகள் உடன் ஒளி உறவரக்கூடிய

முதல் பாடல் 1000 சுகம் தேடி பாடல் இனிமை அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க பிரபாகரன். புஷ்பா அவங்க வந்து வர்ணஜாலம் ப்ரோக்ராம் சூப்பராக இருக்குது, 80கள் காலகட்டங்களில் வந்த பாடல்கள் அருமைன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பதிவு அடையாளம் பெற்று ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவங்களும் பதிவு பண்ணியிருக்காங்க. வானொலி வழங்கக்கூடிய வர்ணஜாலம், வசந்த கோலம், மயங்க வைக்கக்கூடிய இசை கோலம், மனதில் நிலைத்து நிற்கக்கூடிய ஞானம், பாடல்கள் அனைத்தும் குதூகலம் அப்படின்னு ஃபேஸ்புக் வீரராகவன் அவருடைய பதிவு. கலிலகமத் அவருமே வந்து பொன்னேரியிலேருந்து சூப்பர் எக்ஸலன்ட் குட் ஜாப் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. இவங்களை மாதிரி நேயர்கள் வந்து 1000 பதிவுகளை நாங்கள் பதிவு பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இருப்பினும் நம்ம இடையிடையே பாடல்களை கேட்கணும் இல்லையா. இப்போ வரக்கூடிய பாடல் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பரிசம், இந்த படத்துல இருந்தா நம்ம கேட்க போறோம். தீபன் சக்கரவர்த்தி, எஸ்பி சைலஜா பாடிய பாடல் இது.

நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். வர்ணஜாலம் நிகழ்ச்சியில பாடல்களை கேட்டு ரசிக்கிட்டு இருக்கோம். 1000 அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல்களை கேட்டு ரசிக்கிட்டு இருக்கோம். ஆங்கில முறையில பாத்தீங்க அப்படின்னா மில்லியன் பில்லியன் அப்படின்னு 1000 மடங்கிற்கு பெயர்கள் உண்டு. ஆனா தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னா 1000, 100,000, 100,00,000, 1,00,000 அப்படின்னு 1000 100 மடங்கிற்கு பெயர்களும் இருக்கு. நம்ம அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு இல்லையா? இங்க பாத்தீங்கன்னா மீண்டும் கோகிலா இந்த படத்துல இருந்து பாடலை கேட்டு ரசிக்க போறோம். SP பாலசுப்ரமணியம் பாடிய பாடல், இளையராஜாவின் இசையில், பஞ்சு அருணாச்சலம் கற்பனையில்.

இப்போதான் வர்ணஜாலம் ஆரம்பித்த மாதிரி இருக்குது. நான்கு பாடல்களை நம்ம கேட்டு முடிச்சிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கூட பெரம்பூர் கமலா சண்முகம் ஜீவானந்தம் அவர் சொல்லியிருக்காரு, பரிசில் பெருமிதம்.

மன்னர்களுடைய வள்ளல் தன்மையை போற்றும் போது 1000 பொன் 1000 கழஞ்சு அப்படின்னு புலவர்களுக்கு பரிசா வழங்கியதை புறநானூறு போன்ற நூல்கள் விவரிக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரைட், ரொம்ப நன்றி சார் உங்களுடைய பகிர்வுக்கு. புஷ்பா, அவங்க நீங்கள் எவ்வளோ மெசேஜ் போட்டாலும் படிச்சுடுவீங்க மேடம், இல்லைன்னா உங்களை விடமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணியிருக்காங்க. அப்படி இல்லை, நம்ம வந்து உங்களுடைய மெசேஜையும் படிக்கும்போது உங்களுக்கும் ஒரு வகையான சந்தோஷம் உத்வேகம் இருக்கு இல்லையா, அதனால தான் அந்தோனிராஜ் காட்டு பக்கத்திலிருந்து 1000 அப்படிங்கிற சொல் கொண்ட பாடல்களை இன்று முழுவதும் கேட்டுக்கொண்டே இருக்கலாம், அப்படிப்பட்ட பாடல்கள் தொடரும் வர்ணஜாலம் நிகழ்ச்சி இனிமை அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. மைத்திலி அவங்க வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்டைல் அதில் ஆரம்பித்து வர்ணஜாலத்திலும் அதையே தொடர்ந்து, ஆனால் 80கள் காலகட்டங்களில் மாதிரி ரொம்பவே ரம்யமாக இருக்குது மேடம் இந்த பாடல்கள்லாம், அதுவும் எஸ் ஜானகி அம்மாவோட குரல்லாம் கேட்கும்போது சர்க்கரை மாதிரி தித்திக்குது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. மதிய நேரத்தில் கேட்க ஆனந்தமாக இருக்கிறது, 1000 நிலவு ஸ்பரிசம் இந்த மாதிரியான பாடல்கள்லாம் வந்து தீபன் சக்கரவர்த்தி எஸ்பி ஷைலஜா அவங்க பாடினதெல்லாம் ரொம்ப அற்புதமான பாடல்கள் அப்படின்னு மைத்திரி வெஸ்மாம்பலத்திலேருந்து பதிவு பண்ணியிருக்காங்க. 1000 பூக்கள் பணியில் நனைந்து அரிதான பாடல் முதன்முறையாக கேட்கிறேன் நன்றிகள் அப்படின்னு பிரபாகரன் அவரை தொடர்ந்து வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் ஒடித்துக் கொண்டிருக்கக்கூடிய பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டுக்கேன்னு அடையாளம் பெற்று ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி. வெஸ்மாம்பலத்திலிருந்து மைத்திரி அவங்களுமே கூட பாடல்கள்லாம் இனிமையா இருக்குன்னு இன்னொரு மெசேஜும் போட்டிருக்காங்க. இனிய மாலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் குத்தாலும் தோப்பு தெருலேருந்து கே சிவ சுப்பிரமணியம் வாழ்த்துக்களை நமக்காக பதிவு பண்ணியிருக்காங்க. தீர்க்க சுமங்கலி அப்படிங்கிற படத்துலையும் ஒரு பாடல் இருக்குன்னு ஏழுக்கிணர் தேவா அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து 80கள் காலகட்டங்களில் வந்த பாடல்களை கேட்டுக்கிட்டு இருக்கோம் சார், நம்ம முயற்சி பண்ணுவோம், நம்ம எந்த அளவுக்கு அதிகமான பாடல்களை கேட்க முடியுமோ அந்த அளவுக்கு கேட்கலாம். நேரம் பார்த்தீங்கன்னா 3:25:50. இப்போ வரக்கூடிய அடுத்த பாடல் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே ஆவலாக எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு பாடல் தாங்க இது. நிறம் மாறாத பூக்கள் படத்திற்காக வரக்கூடிய பாடல் இது. மலேசியா வாசுதேவன், ஜென்சி மற்றும் எஸ்பி ஷைலஜா பாடிய பாடல், இளையராஜாவின் இசையில் கண்ணதாசன் கற்பனையில். 1000 மலர்களே மலருங்கள் அந்த பாடல் உங்களுக்காக.

எத்தனையோ பாடல்களை கேட்டிருப்போம். நம்ம கேட்ட பாடல்களுடைய எண்ணிக்கையை நம்ம விரலோட்டு எண்ணிட முடியாது. ஆனாலும் 1000 அப்படின்னு பாடல்கள் கேட்கும்போது அதற்குன்னு ஒரு தனி இடம் தான் இருக்கத்தான் செய்யுது இல்லையா? அது உங்களுடைய மெசேஜ்லேருந்தே தெரியத்தான் செய்யுது. இப்போ நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகம் 1000 அப்படிங்கிற பாடல், மயங்குகிறாள் ஒரு மாது படத்திற்காக வரக்கூடிய பாடல். வாணி ஜெயராம் பாடிய பாடல் அது, விஜயபாஸ்கர் இசையில், பஞ்சு அருணாச்சலம் கற்பனையில். மயங்குகிறாள் ஒரு மாது அப்படிங்கிற பட பாடலாக இது இருந்தால் கூட, வாணி ஜெயராம் அவங்க அந்த அம்மா பாடின அந்த குரல்ல வந்து ஏதோ ஒரு மயக்கம் நமக்கு இருக்கத்தானே செய்யும். கேட்கலாமா அந்த பாடலை?

0: உங்கள் அபிமான பக்தி பாடகர் வீரமணி ராஜு. என்னுடைய வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலையின் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோட வண்ண வண்ண பாடல்களாய் வர்ணஜாலம் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். 1000 அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இங்க கேஎம் கார்டன்ல இருந்து எம்ஜி செல்வகுமார். வானத்தில் வர்ணஜாலம் அது வானவில், பூமியில் வர்ணஜாலம் அது மாக்கோலம், குரலின் வர்ணஜாலம் அது குயில், கற்பனையில் வர்ணஜாலம் அது கவிதை, கருத்தில் வர்ணஜாலம் அது பேச்சின் திறமை. இன்றைய வர்ணஜாலம் பாடல்களின் தொகுப்பு அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காரு ஐனாவரம் அவர், கிருஷ்ணன் அவருடைய பதிவு. வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் பதிவு பண்ணியிருக்காங்க. எப்படி இப்படி ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறீங்க, அதுதானே ஸ்பெஷலே அப்படின்னு ஐனாவரத்திலிருந்து கிருஷ்ணன் அப்பு இவங்கள்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க. அடையாளம் பெற்று ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, 1000 மலர்களே மலருங்கள் அந்த பாடலை தந்ததுக்கு நன்றின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. 1000 தாமரை பூத்த தடாகம் போல ஆனந்தம் மனதில் நிறைந்தது, தேன் சுவை கீதங்கள் செவிகள் தேடி விருந்தளித்தன வர்ணஜாலத்தில். பேஸ்புக் வீரராகவன் மாதவரத்திலிருந்து பதிவு பண்ணியிருக்காங்க. மணலி மாறன், ஆஹா வர்ணஜாலம் என்ன ஒரு வர்ணஜாலம், இசை வர்ணஜாலம் இது. 1000 அப்படிங்கிற வார்த்தையை முன்னெடுத்து அருமையான பாடல்களை ஒன்றாக கோர்த்து வர்ணஜாலமாய் நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருக்கும் உங்களுக்கு நன்றிகள்னு பதிவு பண்ணிட்டு, வர்ணஜாலத்தை எப்பொழுதும் விரும்பும் மணலி மாறன் அப்படின்னு பாராட்டுகளை தெரிவிச்சிருக்காரு. நன்றி. வேணுகோபால் மேடம், 1000 தாமரை முட்டுக்களே இந்த பாடல் எப்ப வரும்னு? கண்டிப்பா வரும் சார், கேட்டுலாம் கவலைப்படாதீங்க. மைத்திலி அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. 1000 மலர்களே மலர்கள் அந்த பாடலை பாருங்களேன், இந்த மாதிரி பாடல்கள்லாம் நான் நினைச்சேன் வரவே இல்லையே, என்ன ஒரு ஃபேமஸான பாடலாச்சே அப்படின்னு நினைச்சேன், அதுக்குள்ளேயும் நீங்க போட்டுட்டீங்க. சுகம் 1000 வாணியம்மா அவங்க பாடினது எக்ஸலண்டான பாடல், நன்றிகள் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க மைத்திலி. அவங்களை தொடர்ந்து பிரபாகரன், சுகம் 1000 அப்படிங்கிற பாடல் என் நினைவு பாடல் இனிமையா இருக்கு அப்படின்னு பதிவு பண்ணிருக்காங்க. பிரேம்நாத் பிரேம், 1000 அப்படின்ற சொல் கொண்ட பாடல்களை ஆராய்ந்து எடுத்து அவற்றை தொகுத்து ஆகாசம் வழியே அனுப்பி ஆனந்தப்படுத்தியமைக்கு 1000 நன்றிகள்னு பிரேம்நாத் பிரேம் கோயம்புத்தூர்ல இருந்து பதிவு பண்ணிருக்காங்க. வனிதா, வர்ணஜாலத்துல

பாடல்கள் சுவர்ணமாய் ஜொலிக்கிறது, பாடல் அனைத்தும் அட்டகாசம். டிநகர்லேருந்து வனிதா அவங்களுடைய பதிவு, பெரும்பாக்கத்திலிருந்து வனஜா சுந்தர் அவங்க வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் பாடல்கள்லாம் நல்லா இருக்கணும் பதிவு பண்ணியிருக்காங்க. ரைட், ஓகே, அடுத்து என்ன பாடல் வரப்போகுது? எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல், சங்கர் கணேஷ் இசையில், புதுமை பித்தன் அவருடைய கற்பனையில். இது என் ரத்தத்தின் ரத்தமே படத்திற்காக.

நேரம் 3:45. நேயர்கள் இணைந்திருப்பது வித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி வர்ணஜாலம். 1000 அப்படிங்கறத வெறும் 1000 அப்படின்னு சொல்லுவாங்க, சில பேர் 100000 அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பாத்தீங்கன்னா இங்க 1000 அப்படின்னு கவிஞர்களுடைய கற்பனை எப்படி விரிந்திருக்கு பாத்தீங்களா, அந்த சிந்தனைக்கு விருந்தாக தான் இன்னைக்கு பாடல்கள் சீர்பட நமக்கு அமைந்து கொண்டிருக்கிறது. இப்ப வரக்கூடிய இந்த பாடல் ஏழைக்கும் காலம் வரும் படத்திற்காக வரக்கூடிய பாடல், எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல், வி குமார் இசையில் வாலியின் கற்பனையில்.

நம்முடைய கற்பனை கூட எங்கெங்கோ பறந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லணும். வர்ணஜாலம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காரு சூளை ரீஜா மனோகரன். அப்படியே ஓடி வந்துட்ட மேடம், வானொலி ஏக்குன முதல் பாடலே என்னுடைய காதலன் மடியின் திரைப்பட பாடல் அப்படின்றது என்னை திக்குமுக்காடு செய்கிறது மேடம் அப்படின்னு சொல்லி சூளை ரீஜா மனோகரன் அவருடைய பதிவு. 1000 அப்படிங்கிற சொல் கொண்ட பாடல்கள், இனிமையான இடைக்கால பாடல்களை ஒளிபரப்பி இந்த பகல் நேரத்தை இனிமையாக மாற்றிய ஆர்ஜேவுக்கு நன்றின்னு பிரபாகரன் அவருடைய பதிவு. வண்ணமிகு பகலில் வந்த பாசுரம், வர்ணஜாலம் தந்த பாடல்கள் 1000 வழங்கிய உங்களுக்கு நன்றிகள். குரல் ஸ்வரம் பண்பலை நிகழ்ச்சி மணிமகுடம் பேஸ்புக் வீரராகவன் மாதவரத்திலிருந்து பதிவு பண்ணியிருக்காங்க. கேஎம் கார்டன் இருந்து எம்ஜி செல்வகுமார். உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டுன்னு சொல்லுவாங்க. நான் மதிய வேளையில சாப்பிட்ட உடனே 1 மணி நேரமாவது உறங்கி விடுவேன் அப்படின்றது இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதற்கு விடுமுறை விடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அருணாச்சலம் வழங்கும் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னன்னு எனக்கு புரியலையே. ரைட், ஓகே. வர்ணஜாலம் படித்துக் கொண்டிருக்கும் அனைத்து பாடல்களும் இதயம் தொட்ட பாடல்களா இருக்கு, சூப்பர் அப்படின்னு சொல்லி அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவங்களுடைய பதிவு. அடுத்த பாடல் என்னவாயிருக்கும்னு யோசிச்சிங்களா? வரக்கூடிய இந்த பாடல் பார்த்தீங்கன்னா அடுக்கு மல்லி. இந்த படத்திலிருந்து வரக்கூடிய பாடல், வாணி ஜெயராம் பாடிய பாடல் இது. சங்கர் கணேஷ் இசையில், கண்ணதாசன் கற்பனையில்.

விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோட வர்ணஜாலம் நிகழ்ச்சியில பாடல்களை கேட்டு ரசிச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். இங்க கூட நிறைய பேர் வந்து அப்படியே மெசேஜ் போட்டிருக்காங்க. யார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடையாளம் மட்டும் ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, அந்தோணிராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து, சுஜாதா மேடம் அவங்களுடைய சிறந்த நடிப்புல வாணி அம்மாவோட இனிய குரல்ல உருவான அடுக்குமல்லி பட பாடல ஒளிபரப்பி நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்த்துட்டீங்க, நன்றி அப்படின்னு பதிவு பண்ணிருக்காங்க. அவங்கள தொடர்ந்து கேஎம் கார்டன்ல இருந்து எம்ஜி செல்வகுமார், 1000 ஆண்டுகள் 1000 பிறவிகள் இந்த பாடல் நினைவில் வாழும் வாணி ஜெயராம் அவர்களை என் கண்முன்னே நிறுத்தியது போல இருந்ததுன்னு பதிவு பண்ணிருக்காங்க. அந்த குரல் அந்த மாதிரிங்க, 1000 ஆண்டுகள் வாணி ஜெயராம் அம்மா பாடுன அந்த பாடலை கேட்டு ரசிச்சிட்டோம் அப்படின்னு அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி. இங்க வந்து பாத்தீங்கன்னா, பாட்டில் லயத்தில் உங்களை கேட்டுக்கிட்டே அப்படியே உங்களை பத்தி சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு மத்திய கைலாஷ் நாராயணன் அடையார்ல இருந்து, கேட்டீங்க அப்படிங்கறதே போதுமானது சார், நன்றிகள் உங்களுக்கு. அந்நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க முரளி. அவங்க அடுக்குமல்லி பாடலுடைய வரிகளில் சொந்தங்கள் பற்றிய கருத்து ரொம்ப அருமையா இருக்கும்னு மாடம்பாக்கம் அயன் முரளி அவருடைய பதிவு. அதே அடுக்குமல்லி பாடத்தில், 1000 பிறவிகள் எங்கள் குடும்பத்தினர் அனைவருக்கும் பிடித்த பாடல்,

கண்கள்ல ஆனந்த கண்ணீரே வந்துருச்சு. ஒற்றுமை பாசத்தை குறித்து பவனி வரக்கூடிய பாடல்களா இருந்து நன்றிகள்னு சூளை ரீஜா மனோகரன் அவங்களுடைய பதிவா இருக்கு. கமலாவரதன் காஞ்சிபுரத்திலிருந்து வாழ்த்துக்களை பதிவு பண்ணிருக்காங்க. பெரும்பாக்கத்திலிருந்து வனஜா அவங்களும் வாழ்த்துக்களை பதிவு பண்ணிருக்காங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சிக்கு நான் ரெடி ஆயிட்டேன் அப்படின்னு ஏழு கிணறு தேவா அவர் பதிவு பண்ணிட்டாரு. நிச்சயமாவே 1000 அப்படின்னு நம்ம பாடல்களை இன்னும் எதிர்பார்த்து காத்திருப்போம் இல்லையா. தொடரலாம் 4-2. நாம் இதுவரை கேட்ட இந்த நிகழ்ச்சி வர்ணஜாலம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 4 மணிக்கான செய்தி சுருக்கம்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாபலா. அரசின் நலத்திட்டங்களை மக்களிடையே கொண்டு சேர்ப்பதில் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஏழை மக்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு பயணம் மேற்கொள்வதை தவிர்க்குமாறும் அந்நாட்டில் உள்ள இந்தியர்கள் அப்பகுதியை விட்டு வெளியேறுமாறும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. வருகையில்லா ஆவணப்பதிவு திமுக ஆட்சிக் காலத்தில் நிறைவேற்றப்பட்ட திட்டம் என்றும் அதனை தமது அரசின் திட்டம் போன்று தாவேக அரசு விளம்பரப்படுத்துவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. மின்துறையில் வன்பொருள் திருடு போனது தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு தாவேக அரசு உத்தரவிட வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு பின்னரும் கூட திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற விடமாட்டோம் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியிருப்பது வழிபாட்டு உரிமைகளுக்கு எதிரானது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். திருவான்மியூர் உத்தண்டி உயர்மட்ட பால ஒப்பந்தத்தை ரத்து செய்வது குறித்து தாவேக அரசு ஆய்வு செய்து வருவது வரவேற்கத்தக்கது என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தொழில் வளர்ச்சியை உறுதி செய்ய தாவேக அரசு முயற்சி மேற்கொள்ளவில்லை என்று அமமுக குற்றம் சாட்டியுள்ளது. நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், கோவை, தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒருசில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நியூ சண்டிகரில் நடைபெற்ற ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஒரு இன்னிங்ஸ் 300 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், ரித்விக் சௌத்ரி, பொல்லிப்பள்ளி இணை பட்டம் வென்றது. ஆசிய போட்டிகளில் பங்கேற்பதற்கான இந்திய கால்ஃப் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. உலான்பட்டார் ஓபன் மல்யுத்த போட்டியில் இந்தியா 8 தங்கம் உட்பட 17 பதக்கங்களை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் 4:02.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில இணைஞ்சாச்சு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, சொல் விளையாட்டு தாங்க. மழை சார்ந்த சொற்கள் உங்களுக்காக குறிப்புகளாக கொடுக்கப்படும். அந்த குறிப்பை வச்சு அது என்ன மழை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். மழை அப்படின்னு சொல்லும்போது மழை, மாறி, தூறல், சாரல், ஆவி, சோனை, பெயல், புயல், அடை, கன, ஆலங்கட்டி, ஆழி, துளி, வருள், இப்படி பல மழைகள் இருக்கு இல்லையா. ஏறத்தான நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆன்சரையே சொல்லிட்டேன்னு தான் சொல்லணும். ஆனாலும் முதல் சொல்லுக்கு நான் குறிப்பு கொடுக்க மாட்டேன், அதுதாங்க மழை சார்ந்த சொல். அடுத்தடுத்த சொல்லுக்கு நான் குறிப்பை சொல்லுவேன், அதை வச்சு அப்படியே நீங்கள் முதல் சொல்ல கண்டுபிடிச்சிடலாம். எப்படி முதல் சொல்ல கண்டுபிடிச்சி

அதான் அதே வார்த்தையில முடிய போகுது. அதை வச்சு நீங்க ஈஸியா கண்டுபிடிக்க போறீங்க. ரொம்ப வெயில் அதிகமா இருக்கிறதுனால இப்படி மழை சார்ந்த சொற்களை உங்களை கண்டுபிடிக்க சொல்லலாம் அப்படின்னு தான். நீங்க கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2952 0853 மற்றொரு எண் 2838 9871. நீங்க வெளியூர் நேர்களா இருந்தீங்கன்னா 0444 அப்படிங்கிற முன்னிணைப்பு எண்ணையும் சேர்த்து தொடர்பு கொள்ளணும். நீங்க வரத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு பாடலை கேட்டுட்டு வரப்போறோம். எல்லாரும் ரொம்ப நேரமா 1000 அப்படிங்கிற பாடல் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்க இல்லையா? அலைகள் ஓய்வதில்லை,

0: ஏற்று சிறப்பிக்கக்கூடிய நிகழ்ச்சி. நிகழ்ச்சியோட முதல் கேள்வியை நான் கேட்கலாம் அப்படின்றதுக்கு முன்னாடி ஒரு நேயர் வந்துட்டாங்க. வாங்க, வணக்கம். விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம் மேடம்.
0: யாருங்க?
1: Facebook வீரராகவன்.
0: வீரராகவன் சார், போலாமா?
1: போலாமா. எங்கம்மா போலாம்? வண்டி பஸ் வந்துச்சு.
0: பஸ் வந்துச்சுனா அப்படி கொஞ்சம் இதுக்கு பதில் சொல்லிட்டு நம்ம பஸ்ல ஏறிடலாம்.
1: ஆமாமா.
0: ரைட். ஒரு வகை மழை சார் முதல்ல இருக்கிறது. ஒரு வகை மழை.
1: மழை
0: மழை அந்த மழைக்கு நான் குறிப்பு கொடுக்கல, ஓகேவா? ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஒரு வகையான காற்று. மூன்றாவது பாத்தீங்கன்னா கல்வியோடு தொடர்புடையது. நான்காவது சொல்லுக்கான குறிப்பு பண்டங்களை விலைக்கு கொடுத்தல இப்படி சொல்றது. ஆமா. நீ ஐந்தாவது சொல்லும் உங்களுக்கு ஒன்று அடிஷ்னலா நான் குடுக்கறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா
1: நீரூற்று.
0: ஆமா ஆமா. ஊற்று ஊற்று நீர் அப்படின்றது குறிக்கக்கூடிய சொல்லது. வாய்ப்பு கொடுத்துடலாமா? நன்றி நன்றி நன்றி நன்றி. நேர்களே, இதுதான் முதல் கேள்வி. ஒரு வகையான மழை முதல்ல இருக்கிறது. ரெண்டாவது ஒரு வகையான காற்று. மூன்றாவது சொல்லுக்கான குறிப்பு கல்வியோடு தொடர்புடையது. நான்காவது சொல்லுக்கான குறிப்பு பண்டங்களை விலைக்கு கொடுத்தல இப்படி சொல்லலாம். ஐந்தாவது குறிப்பு பார்த்தீங்கன்னா நீரூற்று, சாறு சுரத்தல், ஊற்று எடுக்க நீர் குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாவும் இருக்கு. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க.
2: சங்கர்.
0: சங்கர் சார் சொல்லுங்க, என்னவா இருக்கும் விடை?
2: இல்ல, நீங்க ஒரு விதமான மழைன்னு சொல்லீங்க. ஒருவேளை சாரல் மழை இருக்கு, காத்து வந்து சாரல் காத்துன்னு இருக்கு.
0: ஓ, ரெண்டுமே ஒன்னா வைக்கல நானு.
2: அப்படிங்களா?
0: ஆமா.
2: மழை கரெக்டா?
0: மழை இல்ல, கொஞ்சம் வேற மாதிரி யோசிக்கலாம். சரி, கல்வியோடு தொடர்புடையது என்னவா இருக்கும்? கல்வினா நம்ம என்ன பண்ணுவோம்?
2: படிப்போம்.
0: அது வேற மாதிரி யோசிங்களேன். சரி, பண்டங்களை விலைக்கு கொடுக்கிறது.
2: பண்டங்களை விலைக்கு கொடுக்கிறது பண்டமாற்று முறை.
0: பண்டமாற்று முறை அவ்வளவு போக வேணாம். நம்ம என்ன பண்றோம்? வாங்கறதுங்கிற மாதிரி இது என்ன பண்றோம்?
2: குடுக்கறோம்.
0: அப்ப குடுக்கறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்து பாப்போமா?
2: நிறைய வாய்ப்பு கொடுத்தீங்க. நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. இருந்தாலும் முயற்சி பண்ணீங்க. நன்றி
2: நன்றி.
0: ரொம்ப ஈஸிங்க. ஒரு சொல்ல கண்டுபிடிச்சா எல்லா சொல்லுக்கும் பதில் சொல்லிடலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலைங்க. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
3: அருணாச்சலம்.
0: அருணாச்சலம் சொல்லுங்க.
3: சாரல் மழை வராதோ?
0: இல்ல, சாரல் வரல.
3: சாரல் வரல.
0: நன்றி நன்றி. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
4: டிநகர்ல இருந்து ரமா ரவி பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கும் மேடம், சொல்லுங்க.
4: கண்டுபிடிச்சிருக்கேன்.
0: இல்ல, என்ன பயம்? என்ன பயமுறுத்து பாக்குறீங்க? சொல்லுங்க.
4: அடைமழை
0: அப்படின்னு சொல்றீங்களா? சரி, அப்ப அடுத்தது ஒரு வகையான காற்று.
4: வாடை காற்றுன்னு
0: போட்டிருக்கேன். சரி,
4: அப்புறம் பண்டங்கள்னா கடையா இருக்குமா?
0: இல்ல, விலைக்கு கொடுத்தல். இப்ப வாங்கறது அப்படிங்கற மாதிரி இது
4: என்னன்னு கேக்குறேன்.
0: ஓ, அப்படி குடுத்திருக்கீங்களா? சரி, கல்வியோட தொடர்புடையது என்னன்னு
4: வச்சிருக்கீங்க?
0: வேற மாதிரி இன்னும் கொஞ்சம் நான் கொஞ்சம் மாத்தி யோசிச்சிருக்கேன். இருப்பினும் அழகா முயற்சி பண்ணிருக்கீங்க. நன்றி உங்களுக்கு.
4: நன்றி.
0: வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
5: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். யாருங்க? அப்ப கல்வியோடு தொடர்புடையது விட்ரல் மாதிரியே கண்டுபிடிங்க. சூப்பர், கற்றல். ரைட். இப்போ நீங்க வந்து அதே இந்த நீரூற்று, ஊற்று எடுக்கக்கூடிய நீர் அப்படின்னா அது எப்படி? இதே இல்ல முடியுங்க எனக்கு.
5: நீர் எடுக்கிறதா மேடம்?
0: அதாவது ஊற்று நீர் குறிக்கக்கூடிய சொல்.
5: நீர் பாய்ச்ச.

நேயர்கள் இணைந்திருப்பது விவித் பாரதி. தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நாம் இணைந்திருக்கிறோம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தில் நிகழ்ச்சியில் வரும் முதல் நேயர், வாங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம், பேசலாமா? நேர்களே, நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா உடனே லைன்ல பேசிடுங்க. ஏன்னா அடுத்தடுத்த நேர்களுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடும் இல்லையா? 2952-0853 மற்றொரு எண் 2838-9871. நீங்க வெளியூர் நேர்களா இருந்தீங்கன்னா 044 அப்படிங்கிற முன் இணைப்பு எண்ணையும் சேர்த்து தொடர்பு கொள்ளணும். நேயர்களே, இந்த நிகழ்ச்சி வந்து நீங்க

0: நீர் பாய்ச்சல் அப்படியே வச்சிருக்கீங்களா? இல்ல, எனக்கு இது மூணு மூன்று எழுத்துல சொல்லுங்க. ஊற்று நீர்.
1: ஊற்று நீர். ஊற்றுதல்.
0: ஊரல். சூப்பர். ஊற்றுதல் இல்ல, ஊரல்.
1: ஊரல்.
0: ஓகேவா? இப்ப ஒரு வகையான காற்று சொல்லுங்க. இதே மாதிரிதான் சார், அதே இல்லல தான் நான் முடிச்சிருக்கேன்.
1: இல்ல.
0: ஆமாமா.
1: இந்த காற்று மேடம், அனல் காற்று.
0: ஆஹா, நான் அப்படி யோசிக்கல. பாட்டெல்லாம் கூட வந்திருக்கு, கொஞ்சம் நில்லு அப்படின்னு பாட்டு கூட இருக்கு. நிறைய இந்த காற்றுல பாட்டு இருக்கு சார், அனல் காற்றுலாம் பாட்டு இல்ல. ஆமா. சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா? ரொம்ப அழகா பதிவு பண்ணீங்க. அப்போ இது என்னவா இருக்கும் விடை? ஆமாமா, காற்று. சரி, யோசிங்க யோசிங்க யோசிங்க, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். நன்றி. நன்றி நன்றி. வணக்கம் பவத் பாரதி, தமிழ் பண்பலை.
2: வணக்கம் ராதா மேடம்.
0: மாலை வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க? தென்றல் காற்று. சூப்பர் சார், தென்றல் காற்று. அப்ப ஆன்சர்
2: தென்றல், ஊரல், கற்றல்.
0: ஓகே, விற்றல். ஒரு வகையான மழையை சொல்லுங்கன்றே. சாரல்னு சொல்லிருக்கீங்களா? நான் நான் என்ன வச்சேன்னா தூரல்னு வச்சேன். சரி, ஓகே, எப்படி இருந்தாலும் வந்துருச்சு ஆன்சர் நமக்கு. நன்றி
2: நன்றி,
0: வாழ்த்துக்கள். மேலப்பேடு தயாலன் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி ஆன்சரை பதிவு பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அருமை, பொழுதுபோக்கு தரக்கூடிய பெருமை, சிந்திக்க வைப்பது வளமை, செம்மை மிகு நிகழ்ச்சி குழுமைன்னு ஃபேஸ்புக் வீரராகவன் அவருடைய பதிவு. ஏழு கிணறு தேவா, அவர் வந்து நிறைய ஆன்சர்ஸை பதிவு பண்ணியிருக்காங்க. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலேருந்து சோமசுந்தர பிரபு, வாழ்த்துக்கள், விறுவிறுப்பாக இருக்க நிகழ்ச்சினும் பதிவு பண்ணியிருக்காங்க. வனஜா சுந்தர், சாரல் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. ஹேமலதா அப்படின்னு 100 மார்க் நமக்கு அள்ளி கொடுத்துருக்காங்க. அவங்கள தொடர்ந்து சூளை ரீஜா மனோகரன், அவங்க வந்து தூரல், மழை, பண்டமாற்று, இப்படி ஏதாவது இருக்குமா அப்படின்ற மாதிரி ஆன்சர்ல கேட்டிருக்காங்க. ஊற்றல், கொடுத்தல் அப்படிங்கிற மாதிரி வனஜா பெரும்பாக்கத்திலிருந்து அவங்க ஒரு மாதிரி யோசிச்சிருக்காங்க. திருமலிசை அஸ்வினி நாகராஜ், ஆரம்ப பாடலே அசத்தல் மேடம், 1000 தாமரை மொட்டுக்களே, எங்களுடைய விருப்ப பாடலை தந்தமைக்கும், விபத் பாரதிக்கும், அன்பு அறிவிப்பாளருக்கும் நன்றிகள் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அதே பாட்டுக்கு வாழ்த்துக்களை சூளை ரீஜா மனோகரன் அவர் பதிவு பண்ணியிருக்காங்க. பிரபாகரன் அவருமே வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. பாபு முல்லக்காடுலேருந்து வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காரு. அடுத்து ஒரு பாடலை கேட்டுட்டு வந்துடலாம். அதே 1000 அப்படிங்கறதா என்ன? கேளடி கண்மணி, இந்த படத்துல இருந்து வரக்கூடிய பாடல். எஸ் ஜானகி பாடிய பாடல், இளையராஜாவின் இசையில். இது ஆண்டாள் பாசுரம்.

0: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோட ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். வாங்க வணக்கம்.
1: ரொம்ப வணக்கம்மா. வாழ்க வளத்துடன். ஜெய ஜெயஸ்ரீவன். கொளமாண்ட பத்திமா
0: ஐயா போலாமா?
1: போலாமா.
0: ஒரு வகையான மழை முதல் சொல்.
1: அம்மா
0: ஒரு வகையான மழை
1: மழை.
0: ஆமாமா. ரெண்டாவது குறிப்பு பாத்தீங்க அப்படின்னா யானையை இப்படியும் சொல்வர்.
1: யானையை?
0: ஆமாமா யானை. மூன்றாவது சொல்லுக்கான குறிப்பு தந்திரத்தோடு தொடர்புடையது. நான்காவது சொல்லுக்கான குறிப்பு நீர்நிலைகளில் ஒன்று. யோசிக்கலாமா? நன்றி நன்றி ஐயா நன்றி. வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை. முதல் சொல்லுக்கான குறிப்பு ஒரு வகை மழை, இரண்டாவது சொல்லுக்கான குறிப்பு யானையை இப்படியும் சொல்வோம், மூன்றாவது சொல்லுக்கான குறிப்பு தந்திரத்தோடு தொடர்புடையது, நான்காவது சொல்லுக்கான குறிப்பு நீர்நிலைகளில் ஒன்று. சரிங்க ஐயா யோசிங்க. அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்போம். நன்றி. வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம்.
0: வணக்கம் சொல்லுங்க.
2: அண்ணா நகர்ல இருந்து வாணிதேவி பேசுறேன்.
0: பேசலாமே.
2: தந்திரம் வந்து நரி.
0: நரி ஓகே.
2: அப்புறம் யானை வந்து கறி.
0: கறி ஓகே.
2: மலை வந்து மாறி.
0: மாறி. இது நீர்நிலைகள்ல ஒன்று.
2: நீர்நிலை
0: அதேதான் அதேதான் அதே ரீல தான் நான் முடிச்சிருக்கேன். நான் வேற எந்த தப்புமே பண்ணலையே. இவருங்க கறி நரி அந்த மாதிரி வர்றதுலயே தான் முடிச்சிருக்கேன். மாறி அப்படியே தான் நான்
2: முடிச்சிருக்கேன்.
0: நன்றி நன்றி. வாழ்த்துக்கள். வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை.
1: எல்லாமே கண்டுபிடிச்ச மேடம்.
0: இப்ப நீங்க இப்ப இது ஒண்ணுதான் சொல்ல போறீங்க. எல்லாமே கண்டுபிடிச்சத நீங்க அப்படியே லைனா சொல்லுங்க.
1: ஏரி மேடம்.
0: ஏரி. அவ்வளவுதான் மேடம். வாழ்த்துக்கள். முதல்ல இருக்கிறது ஒரு வகை மழை. ஆமாமா. ரெண்டாவது சொல்லுக்கான குறிப்பு எண் 10 தொடர்புடையது. எண்ணிக்கை. ஆமா எண்ணிக்கைன்னு சொல்ல வேண்டாம். எண் 10 தொடர்புடையது. எண்ணி பாருங்க மேடம். ஓகேவா? இல்ல இல்ல இல்ல இல்ல நம்ம இன்னும் நான் முழுசா சொல்லிடுறேன். தானியங்களை இடிப்பதற்கு பயன்படுவது அந்த காலகட்டத்துல.
1: தானியங்களை எரிப்பதற்கு.
0: இடிப்பதற்கு. இடிப்பதற்கு.
1: இருப்பதற்கு.
0: இடிக்கிறோம் மேடம். இடிப்போமே. பச்சரிசி மாவிடிச்சு மாவிடிச்சு அந்த மாதிரி. ஓகே. ஒரு நிகழ்ச்சி. நான்காவது சொல்லுக்கான குறிப்பு ஒரு நிகழ்ச்சியில திட்டமிடப்பட்டு இருக்கக்கூடிய செயல் வரிசை. அந்த லைன் ஆர்டரை இப்படிதான் நம்ம சொல்லுவோம். என்ன சொல்லலாம் மேடம்? இடியா? இடி இல்ல மேடம். இடி இல்ல மேடம். நான் வேற மாதிரி யோசிச்சிருக்கேன்
1: மேடம்.
0: நன்றி. அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கொடுத்துட்டீங்க. நீங்க தான் கொடுத்தீங்க. நான் கொடுக்கல. நன்றி. வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சொல்லுங்க.
3: மதுரையில இருந்து புஷ்பலதா பேசுறேன்.
0: புஷ்பலதா மேடம் சொல்லுங்க.
3: அந்த மூணு சொல்லிருக்காங்க. ஒண்ணுக்கு தானே சொல்லல. நீர்நிலை.
0: இல்ல மேடம் முடிச்சிட்டாங்க. அது ஏரின்னு முடிச்சிட்டாங்க மேடம். நான் அடுத்த கேள்விக்கு வந்துட்டேன்.
3: அடுத்த கேள்வி சொல்லுங்க மேடம்.
0: சொல்லட்டுமா? நீங்க இதுல கேட்டுட்டு இருக்கீங்களோ ஆப்ல? ஆப்ல கேட்டுட்டு இருக்கீங்களா? சரி ஓகே ஓகே. ஒரு வகை மழை மேடம். முதல் சொல்லுக்கான குறிப்பு ஒரு வகை மழை, ரெண்டாவது சொல்லுக்கான குறிப்பு எண் 10 தொடர்புடையது. அது நம்மளுடைய

0: சுறுசுறுப்புகளோடு யோசிச்சு பாருங்க மேடம், எண் பத்தோடு தொடர்புடையது. ஓகே, அடுத்த மூன்றாவது சொல்லுக்கான குறிப்பு தானியங்களை இடிப்பதற்கு பயன்படுவது. நான்காவது சொல்லுக்கான குறிப்பு ஒரு நிகழ்ச்சியில் திட்டமிடப்பட்டிருக்கக்கூடிய செயல் வரிசை, அந்த லயன் ஆர்டரை இப்படிதான் நம்ம சொல்லுவோம். திட்டமிடப்பட்டிருக்கக்கூடிய செயல் வரிசை இல்ல மேடம், நிகழ்ச்சி பக்கத்துல நாங்க படிப்போம் மேடம். நாங்க அறிவிப்பாளர்கள் சொல்லுவோம் தினம், இதுதான் குறிப்பு. சரி மேடம், அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாமா? நன்றி நன்றி நன்றி நன்றி. வணக்கம், விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், லைன்ல வந்துட்டீங்கன்னா பேசிருங்க. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: ராயப்பேட்டை லலிதா.
0: லலிதாமா சொல்லுங்க. முதல் குறிப்பு. ரெண்டாவது சொல்லுக்கான குறிப்பு வந்து பாத்தீங்கன்னா குற்றம் திருத்தம் இதோடு தொடர்புடைய சொல்.
1: குற்றம்
0: திருத்தம், குற்றம் திருத்தம் இதோடெல்லாம் தொடர்புடைய வேறு சொல். ஒரு ஒரு தப்பு ஏற்படுத்துச்சுன்னா அந்த தப்பு அப்படிங்கறதுக்கு பதிலா அந்த இடத்துல நீங்க வேற ஒரு சொல் போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா பெட்டி அப்படின்னு பொருள்படக்கூடிய ஒரு சொல். ஆமாமா, பெட்டி மேடம். நான்காவது மேடம், ரொம்ப ஈஸியானது இது. முக்கணியில ஒன்று மேடம், முக்கணியில் ஒன்று. அது வந்து அடிக்கடி நம்ம வந்து கல்யாண வீடுகள் எல்லாம் பயன்படுத்தக்கூடியது ஒன்று. வாழை. சூப்பர் மேடம். பிழை மேடம். இப்போ மேல ஒரு வகை மழை, ஒரு வகை மழை.
1: அடைமழையா
0: மேடம்? மழையே, அவ்வளவுதான். மழையே, மழையும் மழையாவே நான் சொல்லிட்டேன். இப்போ நீங்க பெட்டி அப்படின்னு பொருள்படக்கூடிய ஒரு சொல்ல மட்டும்தான் நீங்க எனக்கு சொல்லணும் மேடம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி நன்றி நன்றி லலிதா மேடம். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏழுக்கிணறு தேவா, சூளை ரீஜா, மனோகரன், ஹரிகரன் இவங்கெல்லாம் சரியான விலைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. வனஜா பெரும்பாக்கத்திலிருந்து, பெரம்பூர் கமலா சண்முகம் ஜீவானந்தம், ரெண்டே காலில இருந்து நாலு மணி வரைக்கும் சாங்ஸ் ஆர் வெரி குட் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. ஏழுக்கிணறு தேவா திரும்பவும் விடையை பதிவு பண்ணியிருக்காங்க. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. கண்ணன் மேட்டுப்பட்டியிலிருந்து, வர்ணஜாலம் காட்டி மகிழ்வித்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் வழங்கக்கூடிய சகோதரி, உங்களுக்கு வாழ்த்துக்கள்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அண்டு நிறைய நேயர்கள், பத்மா சௌந்தரராஜன், இப்படி புதுசு புதுசா நேயர்கள் வந்து வாழ்த்துக்களை பதிவு பண்ணிருக்காங்க, விடைகளையும் பதிவு பண்ணிருக்காங்க. மந்தைவெளி விநாயகம் அவருமே வந்து வாழ்த்துக்களை நமக்காக பதிவு பண்ணிருக்காங்க. பாபு முள்ளக்காடிலிருந்து, ஹேமலதா கள்ளக்குறிச்சியிலிருந்து, வித்யா ரவிசங்கர் பெரும்பாக்கத்திலிருந்து இவங்க எல்லாம் வந்து பதில்களை பதிவு பண்ணிருக்காங்க. மேலப்பேடு தயாளன், அடையாளம்பட்டு ஆசீர்வாதம், ராஜேஸ்வரி இவங்க எல்லாமும் பதிவுகளை பதிவு பண்ணிருக்காங்க.

சின்ன வயசுலேருந்தே எல்லா பசங்களுக்கும் அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு குட் டச் பேட் டச் பற்றி சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு முக்கியமான கடமை. வெளியிடங்களுக்கு போகிறச்சே அந்த பசங்களை யாராவது அவங்களோட உணர்ச்சிகளை தூண்டுற மாதிரி தொட முயற்சி செய்கிறாங்க அப்படின்னாக்க அந்த பசங்க பயப்படாமல் தைரியமாக குரலை ஒசத்தி உதவி உதவி அப்படின்னு சொல்லிட்டு கத்தினாங்கன்னா கண்டிப்பாக அந்த பசங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஊட்டி வளர்க்கணும். அதே மாதிரி வெளியிடங்களுக்கு போகிறச்சே யாரும் அறியாத நபர்கள் கிட்டேருந்து எந்த ஒரு உணவு பொருளையும் பசங்க வாங்கி சாப்பிடக்கூடாது, ஏதாவது வாங்கி சாப்பிடணும் அப்படின்னா வீட்டில் வந்து பெற்றோர்கள் கிட்ட சொல்லணும். வெளியிடங்களுக்கு போகிறச்சே அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனாக்க தைரியமாக வீட்டில் வந்து எங்கள் கிட்ட சொல்லுங்கள், நாங்கள் இருக்கோம் உங்களோட பிரச்சனைகளை தீர்வு செய்கிறதுக்கு அப்படிங்கிற நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு ரொம்பவே முக்கியமான ஒரு கடமை.

நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இந்த நிகழ்ச்சியில வானொலி பெட்டியை சற்று சுற்றி வருகிறோம். கொண்டாட்டமாக வண்டாட்டமாக கே எம் கார்டன் இருந்து எம்ஜி செல்வகுமார் அவர் பதிவு பண்ணியிருக்காரு. அவருமே கூட விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. அண்ட் வித்யாரவி பெரும்பாக்கத்திலிருந்து பேழை அப்படின்ற விதையை பதிவு பண்ணியிருக்காங்க. அதே பேழை அப்படிங்கிற விடையை வந்து அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம கேட்க போற அடுத்த பாடல் டாக்டர் எம் பாலமுரளி கிருஷ்ணா பாடிய பாடல். இது கவிக்குயில் படத்திற்காக வரக்கூடிய பாடல். இது பஞ்சு அருணாச்சலம் கற்பனையில்.

0: நேயர்கள் இணைந்திருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டே அப்படியே நிகழ்ச்சியில நேயர்கள் பங்கு கொண்டு விடைகளை சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில அடுத்து வரக்கூடிய நேயர் யாரு? வாங்க, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: காஞ்சிபுரத்துல
0: இருந்து பூங்கோதை. நான் இப்பதான் மேடம் உங்ககிட்ட முதல் தரம் பேசுறேன். சூப்பர், வாழ்த்துக்கள். வாங்க போலாமா? ஒரு வகையான மழை மேடம் முதல் சொல்லுக்கான குறிப்பு. ரெண்டாவது சொல்லுக்கான குறிப்பு கவிதை எழுதுபவரை சுருக்கமாக இப்படி சொல்வோம். மூன்றாவது வந்து ஒரு பறவை. ஆமாமா. நான்காவது பாத்தீங்கன்னா இருபொருள் தரக்கூடியது மேடம். ஆமாமா, ஆமா. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ஒன்றன் மேல் ஒன்று அடுக்குவதை இப்படி குறிக்கலாம். இன்னொன்னு வந்து அறிவியல் நோக்கிலையும் இதை பார்க்கலாம். ஐந்தாவது சொல்லுக்கான குறிப்பு ஒரு ஒரு

0: ஒரு நிறம்.
1: ஆமா ஆமா, இது வந்து ரிஷி முனிவர் இவங்களோட எல்லாம் தொடர்புடைய ஒரு நிறம் இது.
0: ரிஷி முனிவர்களுடைய.
1: ஆமா ஆமா.
2: வெங்கடேசன்
1: சொல்லுங்க, என்ன ஆன்சரா இருக்கும்?
2: ஒரு
1: வகை மழை.
2: மழை தெரியல. அடுத்தது
1: கவிதை எழுதுபவரை சுருக்கமாக இப்படி அழைப்போம்.
2: கவிஞர் கவின்னு சொல்லுவாங்க.
1: சரி ஓகே. ஒரு பறவை.
2: கிவி.
1: சூப்பர் சூப்பர். இருபொருள் தரக்கூடியது. ஒன்று அறிவியலோடு தொடர்புடையதா இருக்கு, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒன்றன் மேல் ஒன்று அடுக்குதலை இப்படி சொல்லுவோம் நம்ம. யோசிக்கலாமா? நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இருப்பினும் அழகா கண்டுபிடிச்சிங்க. வணக்கம் பவத் பாரதி, தமிழ் பண்பலை. நேயர்கள் வராங்க, அன்னைக்கு என்னமோ யோசிக்க தயங்குறாங்க, யாருன்னு தெரியலையே. வணக்கம் வணக்கம், விவித் பாரதி, தமிழ் பண்பலை. துரை சொல்லுங்க, என்னவா இருக்கும்?
3: பறவை பேரு கிவி.
1: கிவி.
3: குவிச்சலன். குவி.
1: குவி. சூப்பர் சார், அதுக்கு ஒண்ணுக்காக தான் நான் வெயிட் பண்ணேன். குவி.
3: துறவி வந்து காவி.
1: காவி.
3: கவிதைக்கு வந்து கவி.
1: இப்ப என்ன மழையா இருக்கும் அது? இதேதாங்க சார், வீல தான் நான் முடிச்சிருக்கிறேன். அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்போமா? நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். வணக்கம் விவத் பாரதி, தமிழ் பண்பலை.
4: மாலை வணக்கம்.
1: மாலை வணக்கம். யாருங்க?
4: தாம்பரம் சரவணன்.
1: சரவணன் சொல்லுங்க. அந்தோனிராஜ் காட்டு பக்கத்துல இருந்து விடைகளை பதிவு பண்ணிருக்காங்க. இருப்பினும் எனக்கு என்ன மழை அப்படிங்கறத மட்டும் யாராவது சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். எழுக்கிணறு தேவா, பத்மா சவுந்தரராஜன் இவங்க எல்லாம் வந்து விடைகளை பதிவு பண்ணிருக்காங்க. அயப்பாக்கம் வெங்கடேசன், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சி அருமை, சிந்திக்கவும் தெரிந்து கொள்ளவும் ஒரு நிகழ்ச்சியா இருக்கு அப்படின்னு பதிவு பண்ணிருக்காங்க. கேம் கார்டன்ல இருந்து MG செல்வகுமார், 1000 கோடி காலங்களாக ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துல கூட 1000 தொடர்கிறதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட் ஓகே. ஆமா சார், நாங்க தொடர்ந்து இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கோம். வணக்கம் வணக்கம், விவத் பாரதி, தமிழ் பண்பலை.
5: முதல்ல வந்து லைன் கட் ஆயிடுச்சு. ஆமா, பேழை பேழை கண்டுபிடிக்கும் போது வந்தேன்.
1: சூப்பர். யார் இங்க இருந்து பேசுறீங்க? பத்மாமா சொல்லுங்க, என்னவா இருக்கும் இந்த மழை மட்டும் சொல்லுங்களேன்.
5: மழையா?
1: அதான் எனக்கு இந்த வீல தான் முடியணும். வீ குரில்
5: மழை
1: இல்ல. எல்லாருமே பாத்தீங்கன்னா கவி சொல்லிட்டாங்க, கிவி சொல்லிட்டாங்க, குவி சொல்லிட்டாங்க, காவி சொல்லிட்டாங்க. அப்போ அந்த அந்த வீல என்ன மழை முடியுது?
5: அடைமழை வராது, கனமழை.
1: மேடம் அதெல்லாம் இல்ல, நான் தான் வீல முடிக்கணும் சொல்லல. நீங்க எங்க அடைமழை கனமழைக்கெல்லாம் போறீங்க? அங்கெல்லாம் போக வேண்டாம்.
5: ஐயோ, அதெல்லாம் கண்டுபிடிச்சதெல்லாம் பாருங்க, சொல்ல முடியாம.
1: சரி பரவாயில்ல, அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாமா? நன்றி நன்றி. யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க போல இருக்கு நேயர்கள். வணக்கம் விவத் பாரதி, தமிழ் பண்பலை.
6: ஹலோ, குட் ஈவினிங் மேடம்.
1: குட் ஈவினிங். நல்லா இருக்கேன் சார். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
6: ரங்கராஜன்.
1: ரங்கராஜன் சார், என்னவா இருக்கும் ஆன்சர்?
6: வர்ஷா சொல்லிடுறேன். ஆவி. ஆவி.
1: ஆவி சார், அவ்வளவுதான் சார், அவ்வளவுதான்.
6: மழை, கவிதை, பறவை, கிவி, ஆவி, குவி,
1: குவி,
6: காவி.
1: ஆமா, இந்த குவி, குவி லென்ஸ், குழி லென்ஸ் நம்ம படிச்சிருக்கோம், இப்பதான் மறந்து போயிட்டோம், அதை ஞாபகப்படுத்திக்கிட்டோம். வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு.
6: நன்றி
1: நன்றி நன்றி நன்றி. அவ்வளவுதாங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா வீரதுரை, அவர் தான் வெரி ஃபர்ஸ்ட் அந்த ஆவி அப்படிங்கிற ஆன்சரை பதிவு பண்ணியிருந்தாரு. ஹரிகரன் அவருமே கூட விடைகளை பதிவு பண்ணியிருக்காரு. ரைட், அடுத்து கேட்க போற பாடல் 1000 பூக்கள் மலரட்டும். இந்த படத்துல இருந்து கேட்க போறோம். பி. சுசீலா பாடிய பாடல் அது. வி. எஸ். நரசிம்மன் இசையில், வைரமுத்துவின் கற்பனையில்.

0: நேரம் 4:45 நிமிடம். இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். வாங்க. வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க? எங்கங்க? விஜி பல்லாவரத்துல இருந்து. ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிக்கலாமா விஜி? இல்ல இல்ல, நீங்க குறைச்சிங்கன்னா தான் நம்ம பேச முடியும். ரைட், பேசலாமா மேடம்? அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாமா? ஒரு வகை மழை. ரெண்டாவது சொல்லுக்கான குறிப்பு மரம் ஒன்று, அது வந்து விசிறியோடு தொடர்புடையது. அந்த மரம் பனை. சூப்பர். செயல், வேலை இதையெல்லாம் குறிக்கக்கூடிய சொல். இதுதான் மூன்றாவது சொல்லுக்கான குறிப்பு. என்ன மேடம்? வினை. சூப்பர் மேடம். நீங்க சொல்லக்கூடியது கரெக்டா இருக்கிற பட்சத்தில் அப்படியே அடிச்சு நவுத்துங்க. எதுக்கு இவ்வளோ சாஃப்ட்? நீர்நிலைகள்ல ஒன்று. லாஸ்ட் சொல்லுக்கான குறிப்பு சுனை. சூப்பர். அப்ப மேல இருக்கக்கூடிய மழை என்னவா இருக்கும் மேடம்? மேடம் பானை மழைன்னு இருக்கான? வானை மழைன்னு
1: இருக்கான?
0: வானை இல்ல மேடம். ஆனா இத மீதி மூன்று குறிப்பை ரொம்ப அழகா பதிவு பண்ணிருக்கீங்க. நன்றி நன்றி நன்றி. வணக்கம். விவத் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம் மேம். சந்திரசேகர்.
0: சந்திரசேகர் சொல்லுங்க. சொல்லுங்க
2: சொல்லுங்க மேம்.
0: இல்ல, முதல் சொல்லுக்கான குறிப்பு ஒரு வகை மழை, அது இரண்டாவது சொல்லுக்கான குறிப்பு மரம் ஒன்று, விசிறியோடு தொடர்புடையது. மூன்றாவது சொல்லுக்கான குறிப்பு செயல், வேலை இதையெல்லாம் குறிக்கக்கூடிய சொல். நான்காவது சொல்லுக்கான குறிப்பு நீர்நிலைகளில் ஒன்று.
2: முதல் எழுத்து என்னவா வரும்?
0: இல்ல அப்படி சொல்ல முடியாது மேம்.
2: அப்படி சொல்லல
0: சொல்லல
2: மேம். ஃபர்ஸ்ட் குறிப்பு கொடுத்தீங்களா? மர வகைகளில் ஒன்று ஆலமரம்.
0: இல்ல இல்ல, அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாமா? நன்றி. வணக்கம். விவத் பாரதி தமிழ் பண்பலை.
3: அடைமழை. அடைமழை.
0: யார் அது? ஒரு தடவை தான் வரணும் ஆனந்த்.
3: அடைமழை தான் மேடம்.
0: இல்ல அடைமழை இல்ல, ஆனாலும் நீங்க ஒரு தடவை தான் வரணும். வணக்கம். விவத் பாரதி தமிழ் பண்பலை.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். சொல்லுங்க.
4: இரும்பாக்கம். வனஜா.
0: வனஜா சொல்லுங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி நன்றி வனஜா. வனஜா அவங்க எங்கேயுமே பதிவிட்டிருக்காங்க. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து சோனை மழை அப்படின்னு பதிவிட்டிருக்காரு. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் நிகழ்ச்சியில மழையோட பெயர்களை தெரிந்து கொண்டோம், சூப்பரா அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அண்டு சூளை ரீஜா மனோகரன் விசிறி அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காரு. நான் விசிறி விசிறியோடு தொடர்புடையது விசிறின்னு சொல்ல மாட்டேன் இல்லையா. ஸோ பனை அப்படிங்கிறது ஆன்சர் அதுக்கு. ஏழு கிணறு தேவா அவர் விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. ஆயிரம் பூக்கள் மலரட்டும் இசை கேட்டு சிறிது மயங்கிவிட்டது, தாளத்தின் ஓட்டம் மனதை தாளாட்ட செய்தது, மலரட்டும் ஆயிரம் தொடர் பாடல்கள் அப்படின்னு சொல்லிருக்காங்க. மேலும் ஒரு மணி நேரம் கூட்டினால் நேயர்கள் எல்லா நிகழ்ச்சியிலுமே இப்ப நீங்க எல்லாம் பங்கு கொள்ற மாதிரி தான் இருக்கு. இதுல இந்த நிகழ்ச்சியும் ஒரு மணி நேரம் கூட்ட கூடாது இல்லையா? பாடல்களும் நம்ம இடையிடையே கேட்கலாம். சந்தோஷம் அடைவோம், அருமை மற்றும் சிந்திக்க வைக்கிறது வாழ்த்துக்கள்னு பதிவு பண்ணிருக்காங்க. வாங்க. வணக்கம். விவத் பாரதி தமிழ் பண்பலை. யாருங்க?
5: முத்துகுமார்
0: சார். முதல் சொல்லுக்கான குறிப்பு ஒரு வகை மழை, இரண்டாவது சொல்லுக்கான குறிப்பு நூல் ஊசி இதோடு தொடர்புடையது, மூன்றாவது சொல்லுக்கான குறிப்பு மயக்கம் அப்படின்னு பொருள்படக்கூடியது, நான்காவது சொல்லுக்கான குறிப்பு ஒரு மீனின் வகை, அழகான கண் கொண்டவர்களோட பெயரை இப்படி கூட சொல்லுவாங்க. கயல் அடிச்சு தூள் கலப்பிட்டீங்க, அவ்வளவுதான். இப்ப மீதி எல்லாம் சொல்லுங்க பாப்போம். அந்த இல்லலையே வைங்க.
5: தையல்.
0: தையல்.
5: தையல்.
0: முதல்ல தான் இப்போ நீங்க ஒரு வகை மழையை சொல்லணும் எனக்கு.
5: தையல். புயல் மழை.
0: புயல்னு வச்சிருக்கீங்களா? நான் ஆனா அது புயல்னு வைக்கல, நான் வேற ஒரு மழை வச்சிருக்கேன். நான் புயல்லாம் அடுத்த வாரம் தான் கொண்டு வரப்போறேன். இதுதான் நீங்க முடிச்சிட்டீங்க.

0: ஏழுக்கு நிறு தேவா அவர் வந்து கயல் தையல் இந்த ரெண்டு விடைகளை பதிவு பண்ணிருக்காங்க. பெரும்பக்கத்திலிருந்து வனஜா சுந்தர் முகில் அப்படின்னு பதிவு பண்ணிருக்காங்க. தையல் முகில் எப்படி வரும் அப்படின்னு யோசிக்கணும். அதே மாதிரி ராஜலட்சுமி அவங்க சோனை மழை அப்படிங்கறத பதிவு பண்ணிருக்காங்க. மாலினி தேவி கூட அதே விடையை பதிவு பண்ணிருக்காங்க. அந்தோனிராஜ் காட்டு பக்கத்திலிருந்து விடைகளை பதிவு பண்ணிருக்காரு. வணக்கம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யாருங்க? அது அதே தான் சார். ஆனா நிறைய பேர் வந்து புயல்னு சொல்றாங்க. ஆனா நான் புயல்னு வைக்கல.
2: மையல் மேடம்.
0: மையல் ரைட். சரி, இன்னும் ஒரு விடை மட்டும் யார் சொல்றாங்கன்னு பாப்போம். நன்றி.
2: நன்றி மேடம்.
0: நன்றி. வணக்கம். விவித் பாரதி தமிழ் பண்பலை.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். சொல்லுங்க.
3: அருணாச்சலம் கொருக்குப்பேட்டை.
0: கொருக்குப்பேட்டையில இருந்து அருணாச்சலம் சொல்லுங்க. சாரல் மழையா? எங்கிருந்து வருது? நாங்க அப்படி வச்சுக்கல. நாங்க ஏன் அப்படியே வச்சிருக்கோம். இல்ல இல்ல, நீங்க அப்படி எல்லாத்தையும் சொல்லிட்டு போக கூடாது. நான் தான் சொல்லிட்டேன்ல, இப்போ தையல் மையல் கயல், அப்போ ஏ இல்னு வருது இல்லையா? எனக்கு அதே மாதிரியே வரணுங்கிறேன் நானு. புயல் வரல. நான் அது என்ன சொல்லிட்டேன், இந்த வாரம் நான் வைக்கல, அடுத்த வாரத்துக்கு வேற குறிப்பு வச்சு எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டேன். ரைட், ஓகே. அவரே கிளம்பிட்டாரு. அந்தோனிராஜ் காட்டு பக்கத்துல இருந்து சரியான விடைய பதிவு பண்ணிருக்காங்க. வாங்க. வணக்கம். விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம். வணக்கம். விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம். அரியலூர்ல இருந்து வீரதுரை சார் சொல்லுங்க சார். நம்ம அப்படியே நிகழ்ச்சி நிறைவு பண்ணிக்கலாம்.
3: ஆமா.
0: சூப்பர். பெயல் மழை.
3: பெயல் மழை. தையல் நூல் வந்து தையல்
0: இல்ல பெயல் மழை. நீங்க பாத்திருக்கீங்களா?
3: தையல் தையல் இல்ல மேடம், பெயல்.
0: பெயல் அல்ல, பெய் மழை. அந்த பெயல் மழைன்னு சொல்றாங்களே, அது எந்த வகை அப்படிங்கறத நீங்க பாத்திருக்கீங்களா? நீங்க இருக்கும்போது அது பெஞ்சிருக்கான்னு கேக்குறேன்.
3: இல்ல இல்ல, ஆலங்கட்டி மழை பாத்து.
0: ஆலங்கட்டி மழை தான் பாத்திருக்கீங்க. நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
3: ரொம்ப நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி. அவ்வளோதாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வனஜா அவங்க வந்து பனித்தல் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. இல்லை இல்லை, அந்தோனிராஜ் காட்டு பக்கத்துலேருந்து சரியான விடையை பதிவு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரங்கராஜன் டி நகர்லேருந்து சரியான விடையை பதிவு பண்ணியிருக்காங்க. ஓரிரு வரி விடைகளை மட்டும் கேஎம் கார்டன்லேருந்து எம் ஜி செல்வகுமார் அவர் பதிவு பண்ணியிருக்காங்க. மாலினி தேவி அருணாச்சலம் சரியான விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. இப்படி சரியான விடைகளை பதிவு பண்ண எல்லா நேயர்களுக்கும் நன்றிகள் பல பல.

0: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
1: வானிறை விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
0: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ் கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
1: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
0: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
2: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
3: அனைவரையும் வரவேற்போம்,
2: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
3: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.
4: விளையாடு விளையாடு வாழும் வரைக்கும் விளையாடு.
3: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோட பாடல்களை கேட்டுட்டு நேயர்கள் அப்படி பங்கேற்று சிறப்பிச்சாங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைவா ஒரு பாடல் கேட்க போறோம். புது வசந்தம் படத்துல இருந்து 1000 திருநாள் அப்படிங்கிற பாடலோட இங்க 1000 இங்கே நம்ம முடிச்சுப்போம். ரைட், சித்ரா மற்றும் டாக்டர் கல்யாண் பாடிய பாடல், எஸ் ஏ ராஜ்குமார் இசையில், முத்துலிங்கம் கற்பனையில். இதோ உங்களுக்காக 1000 திருநாள். 1000 பாடல்களை கேட்டாலும் அது விவத் பாரதியில கேட்ப போல வருமா வருமா வருமா.

நேர்களே, மீண்டும் நான் உங்களை வந்து பாத்தீங்கன்னா 6 மணிக்கு பக்தி மாலை நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 5 மணிக்கான செய்தி சுருக்கம்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். அரசின் நலத்திட்டங்களை மக்களிடையே கொண்டு சேர்ப்பதில் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஏழை மக்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு பயணம் மேற்கொள்வதை தவிர்க்குமாறும் அந்நாட்டில் உள்ள இந்தியர்கள் அப்பகுதியை விட்டு வெளியேறுமாறும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. வருகையில்லா ஆவணப்பதிவு திமுக ஆட்சிக் காலத்தில் நிறைவேற்றப்பட்ட திட்டம் என்றும் அதனை தமது அரசின் திட்டம் போன்று தவேக அரசு விளம்பரப்படுத்துவதாகவும் திமுக குற்றம் சாட்டியுள்ளது. மின்துறையில் வன்பொருள் திருடு போனது தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு தவேக அரசு உத்தரவிட வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு பின்னரும் கூட திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற விடமாட்டோம் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியிருப்பது வழிபாட்டு உரிமைகளுக்கு எதிரானது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். திருவான்மியூர் உத்தண்டி உயர்மட்ட பால ஒப்பந்தத்தை ரத்து செய்வது குறித்து தவேக அரசு ஆய்வு செய்து வருவது வரவேற்கத்தக்கது என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். தொழில் வளர்ச்சியை உறுதி செய்ய தவேக அரசு முயற்சி மேற்கொள்ளவில்லை என்று அமமுக குற்றம் சாட்டியுள்ளது. நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், கோவை, தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒருசில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நியூ சண்டிகரில் நடைபெற்ற ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஒரு இன்னிங்ஸ் 300 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், ரித்விக் சௌத்ரி, போலிப்பள்ளி இணை பட்டம் வென்றது. ஆசிய போட்டிகளில் பங்கேற்பதற்கான இந்திய கோல்ஃப் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டிக்கான பயிற்சி ஆட்டத்தில் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிராக முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன் வரை 17 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 156 ரன் எடுத்துள்ளது. உலன்பட்டார் ஓபன் மல்யுத்த போட்டியில் இந்தியா 8 தங்கம் உட்பட 17 பதக்கங்களை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: 102.3 பாட்டுக்கு இதான்.
2: வான்வெளியில் வட்டமிடும்.

0: இதயங்களை உரசும்
1: மனசு மயங்கும் மௌன கீதம்
0: தினந்தோறும் இரவு 11 மணிக்கு பாடும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
2: நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா
0: மனசு மயங்கும்
3: மனசு மயங்கும்.
4: கோடை காலத்துல நிறைய உடல் உபாதைகள் ஏற்படும், அதுல குறிப்பா செரிமான பிரச்சனைகள். செரிமான பிரச்சனைகள் எதனால ஏற்படுது, அதை எப்படி கட்டுப்படுத்துறது? கோடை காலத்துல செரிமான திரவம் செயல்திறன் குறையுது, அதே போல வெப்பத்தினால கிருமி வளர்ச்சி அதிகரிக்குது, எலக்ட்ரோலைட் சமநிலை பாதிக்கப்படுது, உணவு நேர ஒழுங்கின்மை அமிலத்தை அதிகரிக்குது, நீரிழப்பு செரிமானத்தை மந்தமாக்குது. இதன் காரணத்தினாலதான் நமக்கு செரிமான பிரச்சனைகள் வருது. செரிமான பிரச்சனை ஏற்படாம இருக்கிறதுக்கு நம்ம தவிர்க்க வேண்டியது பொரிச்ச காரமான உணவுகள், அதிக அமில உணவுகள், வெறும் வயிற்றுல தேநீர் காஃபி தவிர்க்கணும், உணவுக்கு அப்புறமா உடனே படுக்க கூடாது, வெளியே உணவு சாப்பிடவே கூடாது, தண்ணீர் குடிக்கிறத புறக்கணிக்க கூடாது. அதே போல இந்த பிரச்சனைகள்லாம் வராம இருக்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டியது போதுமான அளவு தண்ணீர் குடிக்கணும், இளநீர் மோர் மாதிரியான பானங்களை அதிகமா சேர்த்துக்கணும், சீரகம் சேர்த்த மோர் செரிமானத்தை மேம்படுத்தும், வெள்ளரி தர்பூசணி மாதிரியான குளிர்ச்சியான உணவுகளை எடுத்துக்கணும், உணவு நேரத்தை ஒழுங்கா பின்பற்றணும். செய்ய வேண்டியதை சரியா செய்யுங்க, செய்யக்கூடாதத செய்யவே செய்யாதீங்க. கோடை காலத்துல செரிமான பிரச்சனைகளை தவிர்த்துடுங்க. உங்களோட நலனுக்காக தான் நாங்க சொல்றோம் விவித் பாரதி தமிழகம் 102.

0: 3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 5:05. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள்.
2: Today comprising 5 Kirti Chakra, 28 Shaurya Chakra, 12 Veer Chakra, out of which 1 Shaurya Chakra posthumously, 3 Veer Chakra posthumously.

0: 102.3 விவித் பாரதி தமிழகம் எல் நேயர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: அழகான மாலை நேரத்தில் தென்றல் வலம் வரும் நேரம், இனிமையான பாடல்கள் இத பூந்தென்றல்.

எஸ் பூந்தென்றல் நிகழ்ச்சியில் உங்கள் பரமேஸ்வரி புண்ணியவேல் அப்படியே தென்றலாம் வந்திருக்கனா இல்லையான்லாம் தெரியாது, பட் உங்களுக்கு எல்லா பாடல்களுமே அப்படியே குத்தாட்டம் போடுற மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ இங்கே தென்றலை விட புயல் தான் இருக்கும் அப்படிங்கிறதுல நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக நம்பிக்கையாக இருக்கலாம். நம்ம பூந்தென்றல் நிகழ்ச்சியோட டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதை பற்றி பேச போகிறோம் அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு சொல்லிட்டா நீங்கள் யோசிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்ல. அதனால தான் எங்கே பார்த்தாலும் எல்லா பக்கமுமே ஏன் உலக அளவுலே பேசப்படுகிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீப காலங்களில் இந்த ஜென்ஜி அப்படிங்கிறத பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த தலைமுறை அப்பா அப்படிங்கிறத பற்றி தான். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் நம்ம பேச போகிறோம். இந்த தலைமுறையின் பலம் என்ன அப்படிங்கிறதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற விஷயம். ஓகே, ஜென்ஜி தலைமுறையின் பலம் என்ன அப்படிங்கிறதா, என்னென்ன பலம்லாம் உங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் வந்து நமக்கு தெரியும், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே தெரியும். ஸோ அதனால அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் முதல் பாடல் உங்களுக்காக தாமரை வரிகளில் ஹரிஜராஜ் இசையில் காத்துக்கிட்டு இருக்க பாடல் வேட்டையாடு விளையாடு திரைப்படத்திலிருந்து இணைந்திருங்கள்.

0: அஞ்சு மணி 17 நிமிஷம் ஆயிட்டு இருக்க பூந்தன்றல் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. 2.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல. எஸ் நாம பேசிட்டு இருக்கிற விஷயம் இந்த ஜென்ஜி பத்தி தான். அவங்க கிட்ட இருக்கிற பலம் என்ன அப்படிங்கறதா. ஓகே, நம்ம சொல்றத விட நம்ம நேயர்கள் சொல்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவங்க கிட்ட பேசலாம். 2952-0853 அல்லது 2838-9871 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. மொபைல்ல ட்ரை பண்ணும்போது 0444 போட மறக்காதீங்க. முதல்ல இந்த ஜென்ஜி அப்படின்னா என்ன, ஏஜ், எப்போ பிறந்தவங்க அப்படிங்கறதெல்லாம் ஒரு குழப்பமா அவங்களுக்கு இருக்கும்ல. அதனால உங்களுக்கு ஒரு லைட்டா ஒரு சின்ன ஓவர் வியூ மார்க் கொடுத்துடலாமா. ஜென்ஜி அப்படிங்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா 1997 2012 பிறந்தவங்க தான் ஜென்ஜிக்குள்ள வர்றாங்க. ஓகே, இதுல நம்ம இருக்கிறோமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க தான் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை வச்சு கால்குலேட் பண்ணிக்கிறணும். அதாவது இந்த 2026 யாருக்கெல்லாம் வயசு 14-29 இருக்கோ அவங்க தான் ஜென்ஜி. உங்களுக்கு 30 லைட்டா டச் பண்ணியிருந்தா கூட நீங்க இல்ல அந்த கேட்டகரியில. ஓகே, வணக்கம்.
1: வணக்கம்.
0: எஸ் மேம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து?
1: நாங்க அண்ணா நகர்ல இருந்து ராஜலட்சுமி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க.
1: நன்றி.
2: நீங்க தான் சொல்லணும் நீங்க ஜென்ஜியா பத்தி அவங்களுடைய பலம் என்ன நினைக்கிறீங்க?
3: யாருடைய பலமா? என்னுடைய பலமா?
0: ஆஹா, ஓகே, நீங்க ரொம்ப சந்தோஷம், இருந்தாலும் பரவாயில்ல. நன்றி, வணக்கம்.
4: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர் வேலூர் கட்பாடியில இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க.
4: ஜென்சியோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய திங்கிங் கெப்பாசிட்டி தான் மேம். ஒரு விஷயத்த நம்ம ஒரு பக்கம் யோசிச்சோம்னா அவங்க 360 ஆங்கிள்ஸ்ல யோசிப்பாங்க. பிளஸ் என்ன அப்படின்னா அதை மட்டும் தான் யோசிப்போம்.
0: இது வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது லாஸ்டா நம்ம நேயர்கள் சொன்ன மாதிரிதான் பிளஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு. வணக்கம்.
5: வணக்கம், மாதவத்துல இருந்து நித்யா பேசுறேன்.
0: எஸ் மேம், சொல்லுங்க.
5: என்ன டாபிக் நான் கேட்க போட்டோம்னா,
0: ஓகே, ஜென்ஜி கிட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பலம் என்ன?
5: அவங்கலாம் அந்த வயசுல 14 உள்ளவங்க, இது வந்து
0: 14-29 இருக்கிறவங்க தான் ஜென்ஜின்னு சொல்றாங்க.

0: அதுதான் செஞ்சு சொல்றாங்க இல்ல அப்படிதான் அவங்க பலம்.
1: அவங்க பலம்னா என்ன, சாந்தா தனக்குதான் எல்லாம் தெரியும், நம்ம எல்லா இதுவும் அப்படின்னு சொல்லிட்டு
0: ஒரு நம்பி கான்பிடென்டா இருக்காங்களா?
1: ஆமா கான்பிடென்டா இருக்காங்க, தனக்கு தெரியும், நம்ம எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு.
0: ஓகே, தேங்க்யூ மேம், நன்றி. ஓகே, எல்லாம் தெரியும்ல, சுத்தாதீங்க, புரியுதுங்களா? வணக்கம்.
2: ஹலோ.
0: எஸ் சார், ஹலோ.
2: கேஎம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் மேம்.
0: சொல்லுங்க சார்.
2: மேடம், அவங்க நினைத்தால் எதையும் சாதித்து காட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு திறமை அவங்க கையில் இருக்கு மேடம்.
0: அவங்கள தவிர இப்ப நம்ம இந்த ஜென் எக்ஸ்ல வர்றவங்க, ஜென் ஒய்ல வர்றவங்க எல்லாம்
2: இல்ல, அதெல்லாம் இல்ல மேடம்.
0: ஓகே,
2: அதெல்லாம் அப்படியே கடந்து போகும் மேடம்.
0: ஓகே, தேங்க் யூ சோ மச் சார், நன்றி. தொடர்ந்து பேசுவோம். நம்ம ஜென்ஜி தலைமுறையின் பலம் என்ன அப்படிங்கறத பத்தி யோசிங்க. உங்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஜென்ஜியாக தான் இருப்பாங்க. உங்கள் பசங்க பேரம் பேத்திங்க எல்லாமே ரொம்ப சின்ன பசங்களாக சொல்ல வரல, பட் ஓவராலாக பார்க்கும்போது அவங்கக்கிட்ட என்ன நீங்கள் ப்ளஸ்ஸாக பார்க்குறீங்க அப்படிங்கிறது மட்டும்தான். நெகட்டிவ் இருக்கும் இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா ஒரு சாதாரண பேட்டரிக்கே ஒரு பக்கம் ப்ளஸ் இன்னொரு பக்கம் மைனஸ் இருந்தால் தான் அந்த பேட்டரியே வேலை செய்யும். ஒரு அதே மாதிரி ஒரு நாணயத்துக்கு இரண்டு பக்கங்கள் மாதிரி தலை இருக்கணும், இன்னொன்று பூ இருக்கணும், அப்போ தான் அந்த நாணயம் வந்து செல்லுபடியாகும். அதுக்காக நெகட்டிவ் இருக்கணும்னு நான் சொல்ல வரல, பட் இருக்கும். அதையும் தாண்டி அந்த ப்ளஸ்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஸோ அந்த ஜென்ஜி கிட்டோட பலம் என்னங்கிறத பற்றி யோசிச்சு வைங்க. உங்களுக்காக பாடல் காத்துக்கிட்டு இருக்கு. இதோ வைரமுத்து வரிகளில் ஏஆர் ரஹ்மான் இசையில் அலைப்பாய்தே திரைப்படத்தில் இருந்து பாடல். 5:22 நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்மில் பூந்தென்றது நிகழ்ச்சி.

0: பூந்தென்றல் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. 102.3 விவித் பாரதி தமிழகம்ல நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஜென்ஜியோட பலம் என்ன அப்படிங்கிறத பற்றி, அந்த தலைமுறையின் பலம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான். வணக்கம். எஸ் சார், வணக்கம். ஆஹா, ஏன் சைலண்ட்டாக இருக்காங்க? வணக்கம், கேட்குதா நான் பேசுறது?
1: வணக்கம்மா.
0: எஸ் மேம், சொல்லுங்க.
1: நான் திருவட்டூர் பத்மாவதி பரமேஸ்வரிக்கு வணக்கம்மா.
0: நன்றி, சொல்லுங்கம்மா.
1: என்ன
0: பலம் அவங்களோட, பிளஸ் என்னன்னு சொல்லுவீங்க? சந்தோஷம், தேங்க்யூ சோ மச். அவங்களோட எல்லா விஷயமுமே அவங்க பண்றதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? வணக்கம்
2: மேடம். வணக்கம், வாழ்த்துக்களும் மேடம், நன்றிகளும் மேடம்.
0: சொல்லுங்க.
2: நகர் 54 மேடம். அவர்கள் திறமை என்னை வியக்க வைக்கிறது, வியர்க்கவும் வைக்கிறது மேடம். மேடம், எல்லா நாலேஜும் இருக்கு உங்களுக்கு. மெக்கானிக்கல் நாலேஜ் மேடம்.
0: ஓகே, தேங்க் யூ சார்.
2: ரிஃபர் கொடுத்தீங்கனா உடனே ரிஃபர் பண்ணி கொடுத்துருவாங்க.
0: ஓகே, அவங்களுடைய நாலேஜ் தான் உங்களுடைய பலம். நன்றி.
2: செம்மையா இருக்கு மேடம்.
0: தேங்க் யூ சோ மச். தட்ஸ் தி ரீசன், நாலேஜ் இஸ் பவர். ஓகே, வணக்கம்.
3: இனிய பொன் மாலை வணக்கம்.
0: நன்றி சார், சொல்லுங்க.
3: ஃபேஸ்புக் வீரராகவன் மாதவராம்.
0: சந்தோஷம், சொல்லுங்க சார்.
3: சந்தோஷமா, ஓகே. இப்ப என்ன மேட்டர்னா, ஜென்ஸுக்கு புத்தி கூர்மை,
0: ஜென்ஸி கிட்ஸுக்கு புத்தி கூர்மையா இருக்கா, ஷார்ப்பா இருக்காங்களா?
3: ஆமா, ரொம்ப ஷார்ப். பலம், பலவீனம்
0: வரவே இல்ல. பலம் மட்டும்தான், பலவீனம் லிஸ்ட் எடுத்தீங்கன்னா பெருசா போய்கிட்டே இருக்கும். ஐ எம் சோ சாரி, நம்ம டாபிக் விட்டு வெளியில போக வேண்டாம். ஓகே, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப புத்தி கூர்மையா இருக்காங்க கண்டிப்பா. வணக்கம்.
4: ஹலோ.
0: எஸ் சார், வணக்கம்.
4: சைதாபேட்ல ஆனந்த் மேடம். அவங்க நாலேஜ் தான் மேடம் எங்கிட்ட ரொம்ப பிடிச்சிருக்கு.
0: அவங்க கிட்ட இருக்கிற நாலேஜ் தானா?
4: ஆமா மேடம்.
0: நன்றி.
4: நன்றி மேடம்,
0: தேங்க்யூ. அடுத்த நேயர், வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
0: எஸ் சார், சொல்லுங்க.
5: நெற்குன்ற மேட்டுக்கு பத்திரம் முருகன் பேசுறேன் மேடம். தேன் முட்டாய் முருகன்.
0: சந்தோஷம், சொல்லுங்க சார்.
5: அந்த வயசுல வந்து ஓடுற பாம்பை மிதிக்கக்கூடிய வயசு மேடம், அது வந்து படமே அந்த வயசுல தான் மேடம் இருக்கேன். 17 இருந்து 29 வரைக்கும்.

0: 29 வரைக்குமே ஓடுற பம்பை மிதிப்பாங்களா?
1: சொல்லுங்கள்.
0: இருக்கா செஞ்சிக்கு இருக்கா? இருக்கா? சரி, சந்தோஷம். அடுத்த நேர்கிட்ட நம்ம பேசிட்டு பாட்டுக்கு போல. வணக்கம்.
2: வணக்கம் மேடம், காஞ்சிபுரம் இருந்து பூங்கொத்தி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்கள்.
2: இந்த தலைமுறைக்கு பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் ஸ்பீடா கத்துக்கிறாங்க மேடம்.
0: இந்த தலைமுறையில இல்ல, இந்த 2026 உங்க இருக்கிறவங்க எல்லாம் விட்டுருங்க. அவங்க எல்லாம் வந்து சென்னை ஆல்பாவுக்கு போயிட்டாங்க. இந்த செஞ்சு ஸ்பீடா எல்லாத்தையும் கத்துக்கிறாங்களா?
2: ஆமா, ஸ்பீடா கத்துக்கிறாங்க. கத்துக்கணும்ன்ற ஆர்வம் எல்லாருக்கிட்டயும் இப்ப நிறைய வந்திருக்கு மேடம்.
0: இருக்கு. ஓகே, சூப்பர், நன்றி. நம்ம கிட்ட கத்துக்கணும்னு ஆர்வம் இருந்தாலே போதும், அது எந்த தலைமுறையா இருந்தாலும் பிரச்சனையே இல்லை அப்படிங்கறதுதான். ஓகே, நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் உங்களுக்காக இதோ காத்துட்டு இருக்கு. ரீட்டா பாடியிருக்காங்க, தேவிஸ்ரீ பிரசாத் இசையில், கந்தசாமி திரைப்படத்துல இருந்து. இணைந்திருங்கள். இது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: அஞ்சு மணி 38 நிமிஷம் ஆயிட்டு இருக்க பூந்தென்றல் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல நம்ம பேசிட்டு இருக்கிற விஷயம் இந்த ஜென்ஜி தலைமுறையை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அவங்கள பார்த்து பிரமிப்படைகிறாங்க, நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட இருக்கு அப்படின்னு. அது காரணம் என்னன்னா, அவங்களுடைய இந்த உலகம், அவங்க அந்த மாதிரியான ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதாவது எல்லாமே அவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிது, அதுதான் ஒரு விஷயமே. அவங்க வந்து நெட்டு எவ்வளோ ஸ்லோவாக இருந்த காலத்திலேருந்து இப்போ 5G ஸ்பீடுக்கு இருக்கிற காலம் வரைக்கும் அவங்களுடைய காலகட்டங்கள் இருக்கிறனால, அவங்க எல்லாத்தையும் பார்த்ததுனால அவங்களுக்கு பொறுமையும் இருக்குது, அதே நேரத்தில் அந்த வேகமும் இருக்குது அப்படி சொல்லலாம். அடுத்து நேர்கிட்ட பேசலாம். வணக்கம்.
1: இனிய மாலை வணக்கம் பரமேஸ்வரி. சிங்கச்சான் சென்னை ஆர்கே நகர்ல இருந்து மேம்.
0: எஸ் சார், தேங்க்யூ. சொல்லுங்க.
1: அந்த தலைமுறைக்கு பாத்தீங்கன்னா, அந்த சாதிக்க வேண்டிய துடிப்பு மேம், எதாவது சாதிக்கன்ற துடிப்பு இருக்கும், வீரம் இருக்கும், வேகமும் இருக்கும் அதுல.
0: நன்றி
1: நன்றி.
0: எல்லாமே இருக்கு அவங்க கிட்ட, வேகம் இருக்கு, விவேகம் இருக்கு. ஓகே, அடுத்ததா யார் பேசுறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாமா? அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் இந்த தலைமுறை, இந்த ஜென்ஜிங்கிறவங்க, அந்த 14 வயசுல இருந்து இப்போதைக்கு அவங்களுக்கு 29 வயசுக்குள்ள இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலைக்கு போகணும் அப்படிங்கிறத விட அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணணும், பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான். வேலைக்கு போகவும் செய்கிறாங்க, பட் கொஞ்ச நாள் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்மளே ஏதாவது ஒரு தொழில் பண்ணால் என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ண ஓட்டத்தோடு அவங்க வாழ்கிறத கண்கூடாக பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் எல்லாம் எப்படி பார்க்குறீங்க, அவங்கக்கிட்ட என்னென்ன விஷயங்கள், இதெல்லாம் அவங்களுடைய ப்ளஸ்ஸுங்க, அவங்களுடைய பலம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற விஷயத்தை பற்றி பகிர்ந்துக்கோங்க. 2952-0853 அல்லது 2838-9871 இந்த நம்பருக்கு. சில பேருக்கு வந்து இந்த தலைமுறை, அதாவது இந்த ஜென்ஜின்னு சொல்லக்கூடிய அந்த தலைமுறையை பார்த்தாலே கொஞ்சம் தள்ளியே நிற்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கிறாங்க. பட் நீங்கள் அவ்வளோலாம் பயப்படாதீங்க, அவங்க வந்து எல்லாமே ரொம்ப ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இந்த விஷயத்தை இவங்க கிட்ட சொல்லலாமா வேணாமா அப்படின்லாம் யோசிக்கிறது கிடையாது. ஏன்னா ஓகே, அதனால என்ன இருக்கு, நம்மளுக்கு தெரிஞ்சதை நம்ம அவங்க கிட்ட பகிர்ந்துக்கிறோம், அவங்க கிட்ட இருந்து சில இன்புட்ஸை நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மென்டாலிட்டியில அவங்க இருக்காங்க, அவ்வளவுதான். ஓகே, சோ நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வாலி வரிகளில் ஏஆர் ரஹ்மான் இசையில் ஜில்லுன்னு ஒரு காதல் திரைப்படத்துல இருந்து இணைந்திருங்கள்.

நான் ஜாகவாதங்க பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவேத் பாரதி தமிழ் எஃப்எம்.

0: அப்போல்லாம் நம்ம என்ன படித்தா, என்ன குரூப் எடுத்தா, இல்லை மேல் படிப்பு கல்லூரிகளெல்லாம் என்ன எடுத்து படித்தா நமக்கு நல்ல வேலை கிடைக்கும், எங்கே போகலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய நம்ம தேடுவோம், கேட்டு படிப்போம். இல்லை நம்மளோட சொந்தக்காரவங்களில் நம்ம பார்க்குற இடத்துல தெரிஞ்ச இடத்துல இவங்க இது படிச்சிருந்தாங்க, அதனால் இதை நம்ம எடுத்து படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை முறை இருந்திருக்கும். மேலே மேலே படிக்கிறதுக்கு, வேலை பார்க்கறதுக்கு, பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு, அப்பாவோட பிஸ்னஸ், நம்மளுடைய பரம்பரையாக என்ன பண்ணாங்களோ அதை நம்ம பார்த்துட்டு இருப்போம், இல்லை பார்ட்னர்ஷிப் சேர்ந்து பண்ணுவோம், அந்த மாதிரியான ஒரு கால சூழ்நிலைகள் தான் இருந்தது. பட் இந்த ஜென்ஜி எப்படி இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போ இருக்கிற இந்த தொழில்நுட்பம் இருக்கு இல்லையா, அதை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறாங்க. இப்போ இந்த புதுமைகள் இருக்க ஒவ்வொரு புதுமையையும் அவங்க வந்து ஆயுதமாக பயன்படுத்துகிறாங்க. எதிர்காலத்தை இதை வச்சு தான் அவங்க வடிவமைக்கிறாங்க. இதுதான் ஜென்ஜி. ஓகே, அவங்களுடைய பலம் என்னன்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். கேட்டுட்டு இருக்கீங்க பூந்தென்றல் நிகழ்ச்சி. வணக்கம். ரேடியோ வால்யூம் ஆஃப் பண்ணணும் இல்லையே கம்மி பண்ணணும். எனக்கே நான் பேசுறத போட்டு காட்டிட்டே இருந்தா எப்படி? கடைசி வரைக்கும் இவங்க லைனுக்கு வர மாட்டாங்க. ஒருவேளை நான் ரேடியோவில் பேசுறத கேட்கறதா உங்களுக்கு பிடிச்சிருக்கா? வணக்கம்.
1: வணக்கம் மேடம். கிழக்கு தாம்பரம் ராஜசேகர் மேடம்.
0: கிழக்கு தாம்பரத்துல இருந்து ராஜசேகர் சார்.
1: ஆமா மேடம்,
0: சொல்லுங்கள்.
1: திறமைகள்
0: இருக்குல்ல அப்படி வச்சுக்கலாம் நம்ம. வணக்கம்.
2: ஹலோ.
0: எஸ் சார். ஹலோ.
2: வணக்கம் மேடம். நான் அம்பத்தூர் எஸ்டேட்ல இருந்து பேசுறேன் மேடம். புவி நேர் மேடம். மேடம்
0: சந்தோஷம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
2: பாலமுருகன் மேடம். நானும் நிறைய வாட்டி ட்ரை பண்ணுவேன் மேடம், நிறைய வந்தவங்களே வராங்க மேடம், அதனால நானும் அப்படியே விட்டுட்டேன்.
0: அதெல்லாம் நீங்க அப்படி எல்லாம் ஒதுங்க கூடாது. நம்ம எல்லாம் அப்படி ஒதுங்கிறதுனாலதான் அவங்க ஈஸியா வந்துடுறாங்க. நம்ம முட்டி மோதணும் சரிங்களா சார்? எங்க இருந்தோ கேக்குற குரல் மாதிரி எனக்கு ரொம்ப மைல்டா கேக்குது சார். கொஞ்சம் அப்படி ஃபோன் கிட்ட வாங்க பாக்கலாம். ஆஹா, வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஓகே, ஐ அம் சாரி, நீ மன்னியுங்கள். வணக்கம்.
3: வணக்கம்மா.
0: எஸ் சார், சொல்லுங்கள்.
3: நான் திருப்பச்சிலிருந்து எட்டியபுரம் சார். நல்லா இருக்கீங்களா?
0: சந்தோஷம் சார், சொல்லுங்க.
3: அதாவது இப்ப நீங்க வந்து அவங்க எல்லாமே எல்லாத்துலயும் சிறப்பா இருக்காங்க.
0: எல்லா
3: ஆமா எல்லாத்துலயும் அவங்க ஒரு விஷயம் வந்து இந்த இதுல பரப்புறோம்னா டக்கு டக்கு டக்குன்னு அந்த மீடியம் மீடியம் எல்லாம் போறோம் பாத்தீங்களா, அதுல வந்து அவங்க அவங்க ரொம்ப சிறப்பா செய்யறது. அதுவே நமக்கு ஒரு பெரிய எதிர்காலம் நான் நினைக்கிறேன்.
0: ரொம்ப ஸ்பீடா இருக்காங்கன்னு வச்சுக்கலாமா? வேகமா?
3: ஆமா, ரொம்ப ரொம்ப வேகம்.
0: வேகம். ஓகே, நன்றி.
3: எல்லாத்துலயும் வேகமா இருக்காங்க. வாய்ப்பு. நன்றிமா.
0: தேங்க்யூ. வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: எஸ் சார், சொல்லுங்க.
4: குட்டம் ரவி, செங்கல்பட்டுல இருந்து பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க சார்.
4: அவங்ககிட்ட பேசுற மகிழ்ச்சி மேடம், ரொம்ப நாளாச்சு பேசி.
0: அப்ப நீங்க டாபிக் பேச வரல?
4: இல்ல இல்ல இல்ல, ஐயோ நான் குரல் கேட்டுதான். சாதிக்கணும் நினைக்கிறாங்க, சாதிச்சும் காட்டிட்டாங்க. இப்போ
0: காட்டிட்டாங்களா? ஓகே, நன்றி. தேங்க்யூ.
4: நன்றி நன்றி.
0: ஐயா, நேர்களே, தொடர்ந்து நம்ம பேசுவோம். அடுத்ததான் உங்களுக்காக பாடல். பா விஜய் வரிகளில் ஹரீஷ் ஜெயராஜ், இசையில் கார்த்திக் பாடியிருக்காங்க. அவங்களுடைய குரூப் தான் கோத்ரே படத்துல இருந்து பாடல் இதோ.

0: சிட்டுக்குருவிக்கு கூடு எதற்கு?
1: ஓ, இது சூப்பர். சிட்டு சிட்டு குருவிக்கு கூடு எதற்கு? இல்லையா, கூடெல்லாம் வேண்டாம், அதை அழகா பறக்க விடுங்க, வானத்துல பறக்கட்டும். சிட்டுக்குருவி மட்டும் இல்ல, எல்லா பறவைகளும் சரி விலங்குகளும் சரி, தயவு செஞ்சு அதை கட்டுப்படுத்தாதீங்க, சரியா? என்ன சுதாகர், புரிஞ்சதா?
2: நல்லாவே புரிஞ்சது. இப்ப கூண்டு கதவும் திறந்தது.
1: விலங்குகள் நலம் காப்போம், நலம் பல நாம் பெறுவோம்.

நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை வந்துட்டோம். பூந்தென்றல் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியோ 5:55 ஆயிடுச்சு. ஸோ ஃபைனலாக என்ன சொல்கிற விருப்பப்படுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் ஓவரால் நம்ம நேயர்களும் நிறைய கருத்துக்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க. இப்போ இருக்கிற அந்த ஜென்ஜிக்கு வந்து எதை பற்றியுமே அவங்க ரொம்ப சுயநலமாக இல்லாமல் பொதுநலத்தோடு

இருக்காங்க அப்படிதான் சொல்லணும். அதே நேரத்தில் அவங்களுக்கு சமூக அக்கறை அப்படிங்கிறது நிறையவே இருக்குது. நிறைய இடத்துல சொல்லிப்பாங்க, அவங்களால எதையுமே தோல்வியை தாங்கிக்க முடியல, இப்போ இருக்கிறவங்களால எல்லாமே ஸ்பீடாக நடக்கணும், ஒரு நெட்டு ஸ்லோவானால் கூட அவங்க சே என்ன இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அப்படின்லாம் நம்ம கேள்விப்படுவோம். ஏன்னா அவங்களோட இயக்கம் அந்த மாதிரி, பிரெயின் அந்த லெவலுக்கு வேகமாக இருக்கு. பட் இதே மாதிரி அவங்க கடைசி வரைக்கும் இருந்தாங்கன்னா சூப்பர். எங்கேயாவது ஒரு இடத்துல கொஞ்சம் ஸ்டக் ஆகிட்டு என்னடா அப்படிங்கிற மாதிரிலாம் கீழே இறங்கி வராமல் இதே ஸ்பீடோடையே அவங்களுடைய லைஃப் லாங் இருந்தாங்க அப்படின்னா இந்த உலகம் இன்னும் நிறைய நிறைய புதுமைகளையும் நிறைய நிறைய தொழில்நுட்பங்களையும் ஆள போகிறது. அதுக்கேற்ற மாதிரி நாமளும் அப்டேட் ஆக வேண்டியது நம்ம கடமை. ஓகே, உங்கள் பரமேஸ்வரி புனியவேல் விடைபெறுகிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் அடுத்த 8 மணிக்கு சந்திக்கிறேன் இதே மாதிரி ஒரு இன்னொரு டாப்பிக்கோட. நிகழ்ச்சி நிறைவு பாடல் உங்களுக்காக குரு திரைப்படத்திலிருந்து காத்துட்ருக்கேன். இணைந்திருங்கள்.

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். பக்திமயமான இந்த மாலை பொழுதில் நேயர்களின் இல்லங்களில் பக்தி மனத்தை கமழச் செய்ய வரும் நிகழ்ச்சி பக்தி மாலை.

நிகழ்ச்சியின் தொடக்கமாக பக்த மார்கண்டேயா படத்திற்காக வரக்கூடிய பாடல் அது. பி லீலா மற்றும் வி நாகையா பாடிய பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில்.

நேயர்கள் இணைந்திருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். இறையருள் போற்றும் இன்னிசையாய் இல்லறம் தோறும் நல்லறம் போற்றிக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை. இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் திசை மாறிய பறவைகள் படத்திற்காக வரக்கூடிய பாடல் இது. டாக்டர் எம் பாலமுரளி கிருஷ்ணா, அபயம் பாலமுரளி கிருஷ்ணா பாடிய பாடல் இது. எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் வள்ளலார் பாடல்.

நடன சபேசன், நதிப்புனை ஈசன், திடமுறு தேசன், நித்திய சபேசன், வட கைலாசன், மலைமகள் நேசன், பரமசிவனை பணிந்து வந்த பாடலதை கேட்டோம். நேயர்கள் இணைந்திருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இது பக்தி பாடல்களின் அணிவகுப்பாய் பக்தி மாலை. இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் கந்தன் கருணை படத்திற்காக வரக்கூடிய பாடல். இது எஸ் ஜானகி, சூலமங்கலம் ராஜலட்சுமி மற்றும் ரேணுகா பாடிய பாடல். கே வி மகாதேவன் இசையில்

அலைமோதும் உலகான புவிமீதிலே அடியேன் உன் புகழ்பாட வரம் தாருமே என்று ஆறுமுகனின் பதம் பணிந்து வந்த அந்த பாடலை கேட்டோம். இறையருள் போற்றும் இன்னிசையா இல்லறம் தோறும் நல்லறம் போற்றிக் கொண்டிருக்கிறது விவித் பாரதியின் பக்தி மாலை. இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து அம்பிகாபதி படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல் இது. கே டி சந்தானம் இயற்றிய பாடல்.

0: உலகளந்த வல்லவன் வண்ணமயில் வாகனன் வள்ளி தெய்வானி மணவாளன் சண்முகனை போற்றி வந்த பாடலதை கேட்டோம்.
1: திரை இசையில் மலர்ந்த பக்தி பாடல்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
0: நேயர்கள் இணைந்திருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு பக்தி பாடல்களோடு இணைந்திருக்கிறோம். இனி பக்தி மாலை நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் சரணமையப்பா படத்திற்காக வரக்கூடிய பாடல். இது கே ஜே யேசுதாஸ் பாடிய பாடல். சந்திரபோஸ் இசையில் தசரதன் இயற்றிய பாடல். இது ஹரிஹர சுதன் ஐயப்பனை போற்றி வரும் பாடல்.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்இல் இறை சிந்தனை நம் நெஞ்சில் நிறைய இசை பாமாலைகள் வளம் வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை.
1: இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் கல்பனா ராகவேந்தர் மற்றும் பிரசன்னா ராகவேந்தர் பாடிய பாடலது. பொன்மேகலை படத்திற்காக வரக்கூடிய பாடலது. இளையராஜாவின் இசையில் முத்துலிங்கம் இயற்றிய பாடல். கேட்டதெல்லாம் தரும் கலையரசியை போற்றி வரும் பாடல்.

மீனா திருநெல்வேலியிலிருந்து பூலுவம்பாளையத்திலிருந்து ஆனந்தமுருகன், தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம், சூளை ரீஜா மனோகரன், மேலப்பேடு தயாலன், புஷ்பா இவங்கெல்லாம் வந்து வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த பக்தி மாலை நிகழ்ச்சிக்காக ஓர் ஆயிரம் அப்படிங்கிற சொல்லை எடுத்து அந்த சொல் சங்க இலக்கியம், ஆன்மீகம் மற்றும் இன்ன பிற இடங்களில் பயன்படுத்திய அந்த விதத்தினை ஆராய்ந்து அதோடு தொடர்புடைய ஆயிரம் அப்படிங்கிற சொல்ல பாடல்களை ஒளிபரப்பு செய்து நிகழ்ச்சியை சிறப்பித்த அறிவிப்பாளர், உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள்னு பெரம்பூர் கமலா சண்முகம் ஜீவானந்த் அவரும் பதிவு பண்ணியிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன், மனமே அந்த சிந்தனை செய் மனமே அந்த பக்தி பாடல் பள்ளி நாட்களை நினைவு கூர்ந்த பாடலா இருக்குன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. ஹேமலதா கள்ளக்குறிச்சியிலிருந்து வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. கேம் கார்டன்ல இருந்து எம் ஜி செல்வகுமார், பக்தி மாலை வழங்கிய பாடல்களை கேட்டு நான் பக்தியில் முழுகிவிட்டேன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. இன்றைய பக்தி மாலை இந்த நிகழ்ச்சியில பக்த மார்க்கண்டேயா, திசை மாறிய பறவைகள், கந்தன் கருணை, அம்பிகாபதி, சரணமையப்பா, பொன்மேகலை ஆகிய திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் இடம்பெற கேட்டோம்.

இறைவனின் இன்னருள் வேண்டி இன்னிசை கானங்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.

0: 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்களின் இல்லங்களில் இதுவரை பக்தி மனத்தை கமழச் செய்து நிறைவு பெற்றது பக்தி மாலை.

வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சி நடப்பாண்டில் 8% கூடுதலாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மின்தடை பிரச்சினைக்கு உடனுக்குடன் தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஒரு இன்னிங்ஸ் 300 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் வளர்ச்சி விகிதம் நடப்பாண்டில் 8% கூடுதலாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக உலக வங்கியின் இயக்குநர் திரு நீல்காந்த் மிஸ்ரா செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியையும் பகிர்ந்துள்ளார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழலிலும் கூட இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளது.

0: என்றும் அவர் அந்த பேட்டியில் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக 25 கோடி பேர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஏழைகளின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் நிறைவேற்றிய திட்டங்களை பட்டியலிட்டுள்ளார். 58 கோடிக்கும் மேற்பட்ட ஜன்தன் வங்கிக் கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் அட்டைகள் 44 கோடி பேருக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சீரான மின் விநியோகத்தை உறுதி செய்வதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். மின்தடை ஏற்படும் இடங்களில் அதனை உடனுக்குடன் சரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார்.
1: நம்ம குழுக்கள் அமைச்சு உடனடியாக சரி பண்ணிட்டே தான் வரோம். 4.5 லட்சம் மேற்பட்ட டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்கு. 70% மேல வந்து 20% பழைய டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். நமக்கு சப்ஸ்டேஷன்ஸ் நிறைய தேவைப்படும். ஸோ அந்த சப்ஸ்டேஷன்ஸ் எல்லாம் லோடு ஹேண்டில் பண்ண முடியாம இருக்கு. நிறைய இடத்துல லோ வோல்டேஜஸ் அதனால தான் ப்ராப்ளம். ஸோ இதையும் வந்து கணக்கிட்டு வரோம். ஸோ இதெல்லாம் லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸ். எங்கெல்லாம் பெண்டிங் இருக்கோ அதெல்லாம் உடனே முடிக்க சொல்றோம். எங்கெல்லாம் பாதி கமிஷன் ஆகிருக்கோ அதெல்லாம் உடனே முடிக்க சொல்றோம். ஸோ இதுக்கும் பட்ஜெட்டிங் பண்ண வேண்டியிருக்கு. என்ன இருந்தாலும் மக்களுக்கு தேவையான சேவைகள் எங்கேயும் பாதிக்கப்படக்கூடாது. எக்யூப்மெண்ட்ஸ் வரல, பியூசா பிரச்சனைனா, டிரான்ஸ்ஃபார்மர் பிரச்சனைனா, அங்கங்க சரி பண்ற பணிகள்ல குழுக்கள் அமைக்கப்பட்டு அவங்க எல்லாம் உடனே சரி பண்ணிட்டு வராங்க. கார்பரேஷன்லயும் தனியார் கான்ட்ராக்டர்ஸ் அவங்க ஏதாவது வேலையை எடுத்து அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க மீது கடுமையான ஃபைன் எல்லாம் போடப்படும் சொல்லியிருக்கோம். அதையும் வந்து திரும்ப இம்ப்ளிமெண்ட் பண்ற வேலையா இருப்போம்.
0: வருகையில்லா ஆவணப்பதிவு திமுக ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்ட திட்டம் என்றும், அதனை புதிய திட்டம் போன்று தாவேக அரசு விளம்பரப்படுத்துவதாகவும் திமுக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஜனவரி மாதத்திலேயே திமுக அரசு இந்த திட்டத்தை நிறைவேற்றியதாக கூறியுள்ளது. கருத்து சுதந்திரத்தை பறிக்கும் வகையில் தாவேக அரசு செயல்படுவதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசுக்கு எதிராக கருத்துக்களை தெரிவித்ததற்காக யூடியூபர் மாரிதாஸ் மீது கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளது. ஜனநாயக குரலை நெரிக்க முயலும் தாவேக அரசின் இந்த நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது என்றும் அந்த அறிக்கையில் அஇஅதிமுக கூறியுள்ளது. உயர்நீதிமன்ற உத்தரவிற்கு பின்னரும் கூட திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற விடமாட்டோம் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியிருப்பது வழிபாட்டு உரிமைகளுக்கு எதிரானது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உயர்நீதிமன்றத்தின் 3 நீதிபதிகள் அளித்த தீர்ப்பினை மதிக்காமல் ஒரு சாராருக்கு ஆதரவாக அமைச்சர் கருத்து தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதுதான் தாவேக்காவின் மத நல்லிணக்க அரசியலா என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வினவியுள்ளார். திருவான்மியூர் உத்தண்டி உயர்மட்ட பால ஒப்பந்தத்தை ரத்து செய்வது குறித்து தாவேக அரசு ஆய்வு செய்து வருவது வரவேற்கத்தக்கது என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 700 கோடி ரூபாய் ஊழல் முறைகேடு தொடர்பான இந்த ஒப்பந்தம் குறித்து சிபிஐ விசாரணைக்கு தாவேக அரசு உத்தரவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியை பெருக்குவதில் தாவேக அரசு கவனம் செலுத்தவில்லை என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக அரசுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட பல்வேறு தொழில் நிறுவனங்கள் பிற மாநிலங்களுக்கு செல்வதாக குறிப்பிட்டுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு பொருளாதார மேம்பாட்டிலும் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதிலும் தாவேக அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே வேலை வாங்கி தருவதாக இளம் பெண்ணை

0: அழைத்துச் சென்று தாவேகா நிர்வாகிகள் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த குற்றச்செயலில் தொடர்புடையவர்கள் ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவர்கள் என்பதால் எவ்வித அரசியல் தலையீடும் இன்றி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று அவர் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உரிய பாதுகாப்பும் அரசு வேலையும் நிவாரண உதவியும் வழங்கிட வேண்டும் என்றும் திரு சண்முகம் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: சுமார் 3.1 கிலோமீட்டர் முதல் 4.5 கிலோமீட்டர் உயரம் வரை கடலோர கர்நாடக பகுதியிலிருந்து கடலோர ஆந்திர பகுதிகள் வரை ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 2 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இலவச வீட்டுமனை பட்டாக்களை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா இன்று பயனாளிகளுக்கு வழங்கினார். உதகை அரசு தாவரவியல் பூங்காவை உருவாக்கிய மெக்கைவரின் நினைவு தினத்தை ஒட்டி அன்னாரது நினைவிடத்தில் ஆட்சியர் திருமதி லட்சுமி பவ்யா தன்னேரு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். நாமக்கல் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் தொடர்பாக குறித்த நேரத்திற்குள் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு மதுபாலன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் தீயணைப்புத்துறை சார்பில் பேரிடர் கால தற்காப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஒரு இன்னிங்ஸ் 300 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. நியூ சண்டிகரில் நடைபெற்ற இப்போட்டியின் 3ஆம் நாளான இன்று 5 விக்கெட் இழப்பிற்கு 113 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் முதல் இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய ஆப்கானிஸ்தான் 152 ரன்னுக்கு ஆட்டமிழந்து ஃபாலோ ஆனை பெற்றது. பின்னர் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய ஆப்கானிஸ்தான் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து 112 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. அதிகபட்சமாக செதிகுல்லா அதல் 42 ரன் எடுத்தார். எஞ்சியவர்கள் சொற்ப ரன்னுக்கு விக்கெட்டுகளை பறிகொடுத்தனர். வாஷிங்டன் சுந்தர் 4 விக்கெட்டுகளையும் குல்தீப் யாதவ் 3 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். இந்தியா முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 564 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. லிபேமா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, அமெரிக்காவின் ராஜீவ் ராம் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 4-6, 10-7 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் இவான் கிங் ஸ்வீடனின் ஆந்திரே ரோன்சன் இணையை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், ரித்விக் சௌத்ரி, பொல்லிப்பள்ளி இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 7-6 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் ஜக்கூரி ஃபியூக்ஸ் வாலிடைன் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சி நடப்பாண்டில் 8% கூடுதலாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மின்தடை பிரச்சினைக்கு உடனுக்குடன் தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஒரு இன்னிங்ஸ் 300 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேயர்கள் இணைந்திருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் 6:40. நேயர்கள் இனி கேட்கலாம் என் விருப்பம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரக்கூடிய பாடல் வள்ளி படத்திற்காக வரக்கூடிய பாடல். இது லதா ரஜினிகாந்த் பாடிய பாடலுக்கு இசை இளையராஜா கற்பனை புலமை பித்தன்.

0: ரியா, பல் தானே தேய்க்கிற? பல் தேய்க்கும் போதும் டேப்ல இருந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கணுமா? தண்ணிய மக்கள பிடிச்சு கூட பல் தேய்த்து முகம் கழுவலாம்.
1: சாரிம்மா, தண்ணிய சிக்கனமா பயன்படுத்தணும்னு நீங்களும் டீச்சர்ஸும் நிறைய வாட்டி சொல்லிருக்கீங்க. ஆனாலும் நான் இப்படி செஞ்சிட்டேன், என் தப்புதான்.
0: நான் சொல்லி கொடுக்கற பாடம் புரியுதோ இல்லையோ, இத புரிஞ்சுகிட்டியே எனக்கு சந்தோஷம்தான்.
1: தண்ணீரின் ஒவ்வொரு துளியும் முத்து.

0: சேமித்து வைப்போம் அவை நாளைய சொத்து.
1: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோட என் விருப்பம் நிகழ்ச்சியில பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இனியவளே படத்திற்காக அனுராதா ஸ்ரீராம் பாடிய பாடல் தேவாவின் இசையில் தாமரையின் கற்பனையில்.

0: வணக்கம், நான் டி எல் தியாகராஜன். தமிழ் திரை உலகின் முதல் பின்னணி பாடகர் இசை தென்றல் திருச்சி லோகநாதன் அவர்களின் இசை வாரிசுகளில் ஒருவர். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: அழகன் படத்திற்காக சித்ரா பாடிய பாடல் மரகதமணியின் இசையில், புலமை பித்தன் கற்பனையில்.

0: நேயர்கள் இணைந்திருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் 7 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம் வானொலிக்கு 90.
1: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90.
2: நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம்.
3: எப்பையும் வந்து இதமான பாடல்களை ரொம்ப நல்ல ரேடியோ ஜாக்கிஸ் எல்லாருமே அதுல வந்து பேசக்கூடியவர்கள் அத்தனை பேரும் ரொம்ப நல்ல தமிழ்ல ரொம்ப அழகா பிரமாதமா அந்த பண்பலைய சிறப்பா எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.
4: மாவட்டங்கள், 2.5 கோடி நேயர்கள், இவர்களுடன் நானும் ஒருவன். நண்பனி நண்பன் எனக்கும் நண்பனே, என் நண்பனாகிய பண்பலைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.

0: வானொலிக்கு 90 காற்றின் முகவரியாய், கானங்களின் கவிதையாய், ஸ்வரங்களின் நாதமாய், இதயங்களில் தாளமிடும் வானொலிக்கு 90.
1: கண்கள் மூடி மயங்கும் பொழுதும் காது வழியே இதயம் புகுவது, ஐம்புலன்களையும் ஒன்று கூட்டி செவிகளில் கொண்டு சேர்ப்பது, இதயம் தரக்கும் இலக்கியம், உயிர் சிலிர்க்கும் மெல்லிசை,
2: சந்திரனும் சூரியனும் அஞ்சல் காரர்கள், இரவு பகல் எப்பொழுதும் அஞ்சல் உன்னை சேர்ந்து,
1: மூளை வளர்க்கும் அறிவியல் உங்கள் ஒவ்வொரு நிமிடத்தையும் தேனில் நனைத்து தித்திக்க தருவது. வானொலி கேட்கும் நேரம் உங்கள் வாழ்வின் உன்னத நேரம்.
3: மெல்லிய இசையின் மென்மையில் வல்லிய இதயமும் வழிந்திடும். தெம்மாங்கு பாடலின் தென்னிசையில் தெவிட்டாத இன்பம் பெருகி, தேவராக பாடலின் தேனிசையில் தெய்வீக மனம் பரப்பி, இன்னிசை மழையின் இனிய சாரலில் இன்பம் பொங்க வைப்பது வானொலி. அவ்வானொலிக்கு வயது 90. இன்றைய வானொலிக்கு 90 இசையோடு அசையும் தமிழ், இயற்கையோடு இணையும் இசை, இலக்கியமும் இலக்கணமும் உரைநடையும் செந்தமிழும் என தித்திக்கும் வெள்ளத்தில் பொங்கல் பொங்குவது போல, தமிழ்துறை பேராசிரியர்களின் ஒளி நுகர் பதிவுகளோடு நம் செவி நுகர வருகிறது வானொலிக்கு

0: அனைவருக்கும் அன்பு வணக்கம். முனைவர் ரேவதி, வானொலிக்கு 90.
1: காற்றலையாய் வந்து காலந்தோறும் கண்ணியத்தோடு கடமையாற்றிய வானொலிக்கு வாழ்த்து. பல்லாண்டு வாழ பாவையவள் வாழ்த்துகிறேன். நன்றி.
2: நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷவாணி. நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷவாணி.
3: வானொலிக்கு வயது 90. வாழ்த்துக்களுடன் தி சொர்ணமாலா. அந்த ஆகாசம் உள்ளவரை ஆகாஷ்வாணியின் புகழும் நிலைத்திருக்கும். வாழ்த்துக்களுடன் சி சொர்ணமாலா.
4: இது ஆகாசவாணிக்கு நீஹாவின் நேசமிகு வாழ்த்துக்கள். 9-10 பெருகிட, 100 நோக்கி விரைந்து ஓடிட, 90 என்னும் அகவையை எட்டி பிடித்தது ஆகாசவாணி. இணையத்தில் உன் பெயரின் பொருள் தேடினேன். ஆகாயத்தின் குரலாம் ஆகாசவாணி. பின் சிரிப்பு ஒன்றை சிதறி அக்கணமே உணர்ந்தேன், என் வாழ்வின் குரலும் ஆகாசவாணி.

0: முனைவர் ரா ஏஞ்சல் அவர்கள்.
1: வயது 90. சீரழமை தமிழ் போல் முதிர் பருவம் அடையா தாய் தமிழ் போல் 9 பெருக்கத்து 10 90 ஆண்டுகள். நான் உனக்கு வாழ்த்தொலி கூறுகின்றேன். 90 இன்னுமாய் பெருகட்டும் 100 என்று. நன்றி, வணக்கம்.

0: இசையோடும் இலக்கிய தமிழோடும் இணைந்திருக்கிறோம். ஆகாஷவாணி வானொலிக்கு 90
1: முனைவர் சி. அன்புராணி அவர்கள்.
2: கதை பேசிய வானொலிக்கு அகவை 90, அகிலத்தை ஆண்ட அழகியலுக்கு அகவை 90, மனச்சிறையில் கவிச்சரம் தொடுத்து செவிப்பறையில் இசை மழை தூவி இந்த நாள் இனிய நாள் என்று ஒவ்வொரு நாளையும் இனிமையாக்கி தேன் கிண்ணத்தில் திரை இசையை பருக வைத்து புதுமை பொலிவுடன் செவியை வருடி செல்லும் ஆகாசவாணிக்கு அன்பு வாழ்த்துக்கள். அன்பு ராணியின் இதயபூர்வமான வாழ்த்துக்கள்.

0: முனைவர் லே அலமேலு. வானொலிக்கு 90 வார்த்தைகளை வார்த்து வாழ்த்துவதற்கான வாய்ப்பு. வாசமிகு வார்த்தைகளால் வண்ணமிகு வாழ்த்துக்கள். செறிவாக, சிறப்பாக, செம்மையாக, சீராக கொண்டு வருவதில் வானொலிக்கு நிகர் வானொலிதான். வானொலி தொடக்கத்தில் விதை, வளர்ச்சியில் விருட்சம், பயன் தருவதில் கனி, நிலைப்பதில் வேர், நீடிப்பதில் உறுதி. நிகழ்ச்சிகளில் அலை, கவின்மிகு கலை, கற்றுத்தருவதில் ஆலை, சூட்டுவோம் சொல் மாலை. ஏற்றம் காணும் வானொலிக்கு 90 தொடரட்டும் வரலாறு. வாழ்த்துக்கள் பல நூறு.
1: இதயத்தின் இன்ப மொழி, உணர்வின் உயிரோட்டம், மனதில் மலரும் கவிதை, நினைவில் நின்றாடும் நிழல், எப்போதும் நம்மோடு பயணிக்கும் இசையோடு இன்முகம் காட்டி இனிதே விடை பெறுகிறது வானொலிக்கு 90. நிகழ்ச்சி அமைப்பில் உறுதுணை சுதா ஜெகன். நிகழ்ச்சி அமைப்பு, நிகழ்ச்சி பொறுப்பாளர் விக்னேஸ்வரன். படைப்பு ஆகாஷவாணி.
2: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்.

0: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
1: வா நிறை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
0: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ் கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
1: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
0: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
1: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
0: அனைவரையும் வரவேற்போம்,
1: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
0: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.

நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 7:15 செய்திகள் தமிழில்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு படையினருக்கான வீர தீர செயலுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். ஏழை மக்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 20 மக்களவை உறுப்பினர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். பிலிப்பைன்ஸில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 32 பேர் உயிரிழந்தனர், 200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டிக்கான பயிற்சி ஆட்டத்தில் இந்தியா 26 ரன் வித்தியாசத்தில் வெஸ்ட் இண்டீஸை வென்றது. இனி விரிவான செய்திகள். பாதுகாப்பு படையினருக்கான வீர தீர செயலுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் லெப்டினன்ட் கமாண்டர் சூரஜ் பிரசார், லெப்டினன்ட் கர்னல் நிதேஷ் பாரதி சுக்லா, மேஜர் ஆதித்ய பிரதாப் சிங், ஆய்வாளர்கள் லக்ஷ்மண் கேவத், ரமேஸ்வர் பிரசாத் தேஷ்முக் ஆகியோருக்கு ஷௌரிய சக்ரா விருது வழங்கப்பட்டது. குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், மத்திய அமைச்சர்கள் மற்றும் முப்படைகளின் அதிகாரிகள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். ஏழை மக்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம், முத்ரா கடனுதவி திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் மூலம் கோடிக்கணக்கானோர் பயனடைந்து வருவதாக கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான இலக்கோடு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும் ஏழைகளின் சமூக பொருளாதார பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தொழில் முதலீட்டிற்கு உகந்த நாடாக இந்தியா திகழும் வகையில் பல்வேறு திட்டங்களை மத்திய

0: அரசு செயல்படுத்தி வருவதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நாடு முழுவதும் 100 தொழிற்பூங்காக்களை ஏற்படுத்துவதற்கான பணிகளை விரைவுபடுத்துவதற்கான இணையதள சேவையை இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்து அவர் பேசினார். முதலீட்டாளர்களின் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்கு ஏதுவாக இந்த சேவை தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த தொழிற்பூங்காக்கள் சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கு மேலும் உத்வேகம் அளிக்கும் என்றும் அமைச்சர் கூறினார். நாடு முழுவதும் பெட்ரோலிய பொருட்கள் விநியோகம் சீராக உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறையின் கூடுதல் செயலர் திரு பிரவீன் கனுஜா, பெட்ரோலிய பொருட்களின் உற்பத்தியும் அதிகரித்து வருவதாக தெரிவித்தார். பெட்ரோலிய பொருட்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாகவும் பொதுமக்கள் இதுகுறித்து அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகமும் சீராக நடைபெற்று வருவதாகவும் திரு பிரவீன் கனுஜா கூறினார். இயற்கை உரத்தின் பயன்பாடு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நடப்பு பருவத்தில் மட்டும் 3.5 மடங்கு அதிகமாக இயற்கை உரத்தை விவசாயிகள் வாங்கியுள்ளதாக வேளாண் துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மத்திய அரசு மேற்கொண்ட விழிப்புணர்வு நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 20 மக்களவை உறுப்பினர்கள் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்க முடிவு செய்துள்ளதாக அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ககோலி கோஷ் தஸ்திதார் கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், தங்கள் முடிவு குறித்து மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவுக்கு கடிதம் எழுதியுள்ளதாக கூறினார். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கான ஆதரவு குறித்தும் அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக திரு ககோலி கோஷ் தஸ்திதார் தெளிவுபடுத்தினார். எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணியின் ஆலோசனைக் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எதிராக ஒருங்கிணைந்து போராடுவது என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தப் பணிகள் தொடர்பான அச்சங்களை எடுத்துரைத்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு கடிதம் எழுதுவது என்றும் இக்கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் தொடக்க உரையாற்றிய காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மத்திய அரசு தவறான பொருளாதார மற்றும் வெளியுறவு கொள்கைகளை கடைபிடித்து வருவதாக குறை கூறினார். மாதத்திற்கு 2 முறை கூட்டணியின் கூட்டம் நடைபெற வேண்டும் என்றும் இதில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மக்களுக்கு தகவல்களை கொண்டு செல்வதில் ஆகாஷ்வாணி முக்கிய பங்கு வகிப்பதாக பிரசார் பாரதி தலைவர் திரு பிரசூன் ஜோஷி கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் இதனை தெரிவித்த அவர், ஆகாஷ்வாணியின் 90 ஆண்டுகால சேவை வரலாற்று சிறப்பு மிக்கது என்றார். ஆகாஷ்வாணியின் வளர்ச்சிக்காக பங்களித்த எண்ணற்ற கலைஞர்களுக்கும் ஊழியர்களுக்கும் நேயர்களுக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு பிரசூன் ஜோஷி கூறினார். நாடு முழுவதும் நம்பகத்தன்மை வாய்ந்த செய்திகளை ஆகாஷ்வாணி கொண்டு சேர்ப்பதாக பிரசார் பாரதியின் தலைமைச் செயல் அதிகாரி திரு கௌரவ் திவிவேதி தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் இதனை தெரிவித்த அவர், இந்நாளையொட்டி பிரசார் பாரதி ஊழியர்களுக்கும் நேயர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். மணிப்பூர் மாநிலத்தில் நீதித்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு கெம்சந்த் சிங் கூறியுள்ளார். தௌபால் மாவட்டத்தில் தேசிய புலனாய்வு அமைப்பின் சிறப்பு நீதிமன்றத்தை இன்று திறந்து வைத்து அவர் பேசினார். நீதித்துறையின் சேவைகளை எளிதாக பெறுவதற்கு இந்த புதிய நீதிமன்றம் உதவிடும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். சிக்கிமில் அரசு அலுவலகங்களில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் அரசு ஊழியர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. கல்வித்துறை சார்பில் ஓராண்டு காலத்திற்கு இதற்கான திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக சிக்கிம் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கான பயிற்சியும் இதில் இடம்பெற்றுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈரானில் பயணம் மேற்கொள்வதை தவிர்க்குமாறு மத்திய அரசு மீண்டும் அறிவுறுத்தியுள்ளது. ஈரானில் வசிக்கும் இந்தியர்கள் அந்நாட்டிலிருந்து வெளியேறுமாறும்

0: கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. ஈரானில் உள்ள இந்திய தூதரகம் சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவும் தற்போதைய சூழலை கருத்தில் கொண்டு இந்த அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இஸ்ரேலும் ஈரானும் உடனடியாக சண்டை நிறுத்தத்தை அறிவிக்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் அமைதிக்கான பேச்சுகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பிலிப்பைன்ஸில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 32 பேர் உயிரிழந்தனர், 200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். சரங்கானா மாகாணத்திற்குட்பட்ட மாசின் நகர்ப்பகுதியை மையமாக கொண்டு இந்த நிலநடுக்கம் நேரிட்டதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த நிலநடுக்கம் காரணமாக சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டிக்கான பயிற்சி ஆட்டத்தில் இந்தியா 26 ரன் வித்தியாசத்தில் வெஸ்ட் இண்டீஸை வென்றது. கார்டிஃபில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற வெஸ்ட் இண்டீஸ் முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதனையடுத்து பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 179 ரன் எடுத்தது. அதிகபட்சமாக பார்த்தி ஃபல்மாலி 40 பந்துகளில் 56 ரன் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். 180 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த வெஸ்ட் இண்டீஸ் 8 விக்கெட் இழப்பிற்கு 153 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. ஸ்ரேயங்கா பாட்டில் 4 விக்கெட்டுகளையும் ராதா யாதவ் 3 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். ஆசிய போட்டிகளில் பங்கேற்பதற்கான இந்திய கோல்ஃப் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆடவர் பிரிவில் யுவராஜ் சந்து, சப்தக் தல்வார், வீர் அஹ்லவாத் ஆகியோரும், மகளிர் பிரிவில் திக்ஷா தாகர், அதித்தி அசோக், பிரணவி அர்ஸ் ஆகியோரும் இதில் இடம்பெற்றுள்ளனர். உலான்பாட்டர் ஓபன் மல்யுத்த போட்டியில் இந்தியா 8 தங்கம், 9 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தை பிடித்தது. லிபேமா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, அமெரிக்காவின் ராஜீவ் ராம் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 4-6, 10-7 என்ற செட்கணக்கில் அமெரிக்காவின் இவாங்கிங், ஸ்வீடனின் ஆண்ட்ரே குரான்சன் இணையை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், ரித்விக் சௌத்ரி, போலிப்பள்ளி இணை பட்டம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு படையினருக்கான வீர தீர செயலுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். ஏழை மக்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 20 மக்களவை உறுப்பினர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். பிலிப்பைன்ஸில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 32 பேர் உயிரிழந்தனர், 200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டிக்கான பயிற்சி ஆட்டத்தில் இந்தியா 26 ரன் வித்தியாசத்தில் வெஸ்ட் இண்டீஸை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேயர்கள் இணைந்திருப்பது விவித் பாரதி. தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம்.
2: ஆர்ஜே ராதாவோட கேட்டுட்டு இருக்கீங்க 102.3.

உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வாராவாரம் ஆரவாரம். ஆம் நேர்களே, சனிக்கிழமை தோறும் 8:05 மனதை அள்ளும் நினைவுகளோடு எனக்குள் நான். தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் தேடல் கலையின் தெவிட்டா அனுபவங்கள் பல்வேறு ஆளுமைகளின் மனப்பகிர்வோடு வலம் வருகிறது. கேட்க ரசிக்க திகட்டாமல் தித்திக்க இணைந்திருங்கள் 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையின் எனக்குள் நான்.

வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான

0: நேரம் 7:30. நேயர்கள் இனி கேட்கலாம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். வழங்குபவர் பி சரவணன் அவர்கள்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
2: அன்புள்ள ஆனந்த கிருஷ்ணய்யா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். ஆக்சிஜன் பிராணவாயுவை உள்ளுக்கிழுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுவது மனிதனின் பணி. இது அப்படியே மாற்றி விடுவது தாவரங்கள். அதாவது கார்பன் டை ஆக்சைடை உள்ளெடுத்து கொண்டு பிராணவாயுவை நமக்காக வெளியிடுபவை தாவரங்கள். மனிதன் செய்ய வேண்டியதை செய்தே ஆகணும், இல்லைனா அவனுக்கு ஆபத்து. நாம் உண்ட உணவு செரிமானமாகும் போது வயிற்றில் உருவாகும் அசுத்த காற்று, இதைத்தான் வாயுங்கிறோம், அது இயல்பாகவே வெளியேறிடும். இந்த வாயு அதிகமாக வெளியேறியும் வெளியேறாமலும் இருந்தால் உடலுக்குள் ஏதோ பிரச்சனைங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். வாயு பிரச்சனையாக மாறும்போது அது பல நோய்களுக்கு காரணியாக மாறுது. வாயுக்கள் மந்த வாயு, அண்ட வாயு, அபான வாயு, பாரிச வாயு, பித்த வாயு, எரிக்கொம்பு வாயுன்னு பல வகைகள் இருக்குது. பொதுவாக நம்ம உடம்பில் வயிறு தான் நோய்கள் உண்டாகும் இடம். உண்ட உணவு தாமதமாக ஜீரணிப்பதும் நீடித்த மலச்சிக்கலும் தான் வாயு தொல்லைக்கான அடிப்படை காரணங்கள். ஆனந்த கிருஷ்ணய்யா, உங்களுக்கு பிரச்சனை இல்லை, காரணம் நீங்கள் கிராமவாசி. காலையில் எழுந்ததும் நிலபுலன்களை ஒரு சுற்றி வந்துடுவீங்க, ஒரு வாக்கிங் பயிற்சி ஆயிடுச்சு. அப்புறம் இயற்கையான காற்று நிறைய கிடைச்சிடுது, சுவாசிக்க பிராணவாயு நல்லபடியாக கிடைச்சிடுது. உண்ட உணவுக்கு செரிமான பிரச்சனை ஏற்பட வாய்ப்பில்லை. மல ஜலம் கழிப்பதிலையும் சிரமம் ஏற்படாது. இதற்காகத்தான் நகர்ப்புறவாசிகள் காலை நேரத்தில் நடைப்பயிற்சி மேற்கொள்கிறாங்க. காலை நேர காற்று சுவாசிப்பதற்கு நல்லாயிருக்கும். ஆனால் இதை எல்லாரும்

0: வயதினரும் அனுபவிக்க முடியல. நகர்ப்புறவாசிகளுக்கு ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் பத்தல. வேக வேகமா சாப்பிடுறது, அதிகமாவோ குறைவாகவோ நேரத்துக்கு தகுந்தாப்புல சாப்பிடுறது, ஆக வயிற்றுக்கு தேவையானதை சாப்பிட்றது கிடையாது. உண்ணும் உணவில் உள்ள மாவு சத்து முதல்ல உமிழ் நீருடன் கலந்து வாயிலும் இறை பையிலும் ஜீரணிக்கப்பட வேண்டும். எதையும் பற்களால் மென்று சாப்பிடணும். இறைப்பை சுருங்கி விரியும் தன்மையுடையது. அதனால தான் சாப்பிடும்போது வயிற்றுல கொஞ்சம் இடம் வச்சு சாப்பிடுங்கம்பாங்க. வயிறு முட்டை சாப்பிட்டா இறைப்பை சுருங்கி விரிய வாய்ப்பில்லை. அதனால தான் உணவு சரியாக ஜீரணமாகாமல் இறைப்பையில் அப்படியே கெட்டு போயிடுது, புளித்து போயிடுது. இந்த நிலையில தான் வயிற்றுக்குள்ள வாயு உற்பத்தி ஆகுது. வயிறு முட்டை சாப்பிட்றவங்களுக்கு இந்த பிரச்சனை, இப்படி வாயு உற்பத்தி ஆகிறது. மலச்சிக்கல் உள்ளவர்களுக்கு வயிறு காலியாக இருந்தாலும் வாயு உண்டாகும். வாயு முற்றினால் வாதம் என்பது பற்றி பலருக்கும் தெரியாது. குடல் கெட்டபின் வாதத்துக்கு வித்திடுது. அதனால வாயு தொல்லை உள்ளவர்கள் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. இதற்கு பழங்கள் ஒரு நல்ல தீர்வு அமையும். பழங்கள் சாப்பிடும்போது மலச்சிக்கல் உண்டாகாது, அஜீர்ணமும் ஏற்படாது. எளிய உணவு பழங்கள், காய்கறிகள், கீரைகள் இவற்றை முதலிலும், கடினமான உணவு வகைகளை இறுதியிலும் எடுப்பது நல்லது. அஜீர்ண கோளாறுகள் உண்டாகாது. உணவு உண்ணும் சமயம் தண்ணீர் குடிக்கிறோம், அப்படியே உமிழ் நீரும் இறைப்பையில் சுரக்கும், ஜீரண நீரும் தண்ணியோட கலந்து நீர்த்து போயிடும். இது அஜீர்ணத்துக்கு காரணமாக அமைஞ்சிடும். அதனால தான் சாப்பிடும்போது தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஆனந்த கிருஷ்ணய்யா, நீங்கள் ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்றீங்க, ஆனால் 2 உணவுக்கு இடையில் இடைத்தீனி எடுக்க மாட்டீங்க. எடுக்கக்கூடாது, இது பல நோய்களுக்கு வித்தாக அமையும். தண்ணீர், பழரசம், இளநீர், மோர் இது போன்ற திரவ உணவு வகைகளை எடுத்துக்கலாம். வேற எதுவும் சாப்பிடாமல் இருக்கிறது ஆரோக்கியத்துக்கு வழிவகுக்கும். உணவுல சுக்கு, பூண்டு, இஞ்சி போன்றவற்றை சேர்த்துக் கொள்வது வாயு தொல்லை வராமல் தடுக்கும். காலையில் சுக்குமல்லி காஃபி குடிக்கலாம், மதியம் இஞ்சி சேர்ந்த உணவு எடுத்துக்கலாம், இரவு பூண்டு பால் குடிச்சா வாயு தொல்லை நம்மளை அண்டாது. அப்படிதானுங்கய்யா? இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டோம். வழங்கியவர் வி. சரவணன் அவர்கள். நேரம் 7:35. நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி. தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி பாட்டும் பயணமும். எல்லாரும் அப்படியே வேலையை விட்டுட்டு ஏறத்தாழ திரும்பி வீட்டில் சாப்பிட உட்கார்ற நேரத்தில் பாடல்களோடு நம்ம பயணிக்க போகிறோம். 90கள் காலகட்டத்தில் வந்த பாடல்களை, சில பாடல்களை மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் அந்த மாதிரியான பாடல்களாக கேட்கலாம். பவித்ரா படத்திற்காக வரக்கூடிய பாடல், மனோ மற்றும் பல்லவி பாடிய பாடல், ஏ.ஆர். ரகுமான் இசையில், வைரமுத்துவின் கற்பனையில்.

இங்க கூட சில நேயர்கள் வந்து வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. மயிலை பட்டாபி, சூலை ரீஜா மனோகரன், மீரா வெங்கட்ராமன் அண்ட் அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, மீரா வெங்கட்ராமன் சாங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. சபரி மனோஜ் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. ஹேமலதா கள்ளக்குறிச்சியிலேருந்து, கலீல் அகமது பொன்னேரியிலிருந்து அண்ட் அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி இவங்கெல்லாம் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. சரி, பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் என்ன பாடல்? திருடா திருடா படத்திற்காக வரக்கூடிய பாடல் இது. கே எஸ் சித்ரா மற்றும் மனோ பாடிய பாடல், ஏ ஆர் ரகுமான் இசையில், வைரமுத்துவின் கற்பனையின்.

இந்நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் வானமே எல்லை படத்திற்காக வரக்கூடிய பாடல். இது எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடலுக்கு இசை மரகதமணி, கற்பனை வைரமுத்து.

அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து 90களோட பாடல்கள் வானம், அதில் பாடல்கள்லாம் கேட்பதிலும் மகிழ்ச்சியாக இருக்குது. பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியிலன்னு பதிவு பண்ணியிருக்காரு. அந்நித்தம் நிகழ்ச்சி தர வேண்டும், புத்தம் புது தலைப்பு தர வர வேண்டும், மீண்டும் வேண்டும். ராகி மேம் பொய்யின்றி மெய்யுருகி கேட்டு ரசிக்க வேண்டும். நன்றி வணக்கம். சூழல் அறிந்தோம் என்று ஒரு தகவலாக உங்கள் விருப்பத்துடன் ஹேமலதா கள்ளக்குறிச்சியிலேருந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்களை தொடர்ந்து சூரியமூர்த்தி கோவூர்லேருந்து இரவு வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும், பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் பாடல் தொகுப்பு ரசிக்கும்படியாக இருக்கு அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. குறிப்பா வானமே இல்லை பட பாடல் நல்லா இருந்ததுன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. ராசா மகன் ஹரிச்சந்திரன் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க.

நிறைவாக வரக்கூடிய இந்த பாடல் எஸ் ஜானகி பாடிய பாடல். சுந்தரகாண்டம் படத்திலிருந்து வரக்கூடிய இந்த பாடலுக்கு இசை தீபக், கற்பனை புலமைப்பித்தன்.

0: கேட்ட பாடலுடன் இனிதே நிறைவு பெற்றது.
1: வணக்கம் இசை உள்ளங்களே,
2: பாட்டும் பயணமும்
1: தாளம் தந்த இதயங்கள் நினைவில் நிற்குமே. காற்றில் தவழ்ந்து தனிந்து நெஞ்சில் புதைந்ததே ஒரு பாடல்.
2: பாட்டும் பயணமும்.
0: நேரம் 7:55. நேயர்களினை கேட்கலாம். இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: ஒரு மனிதன் கோபப்படும் பொழுது அவனை நல்லா கவனித்து பாருங்கள். ஏதாவது ஒரு மிருகத்தின் சாயல் அவன் முகத்தில் தெரியும். முகம் அழகாக இருக்கிறது எப்போ, அவன் புன்னகையோடு இருக்கிறப்ப தான். கோபமாக இருக்கிறப்போ முகம் அழகாக இருக்காது. சார் கோபத்தில் இருக்கார், இந்த கோபம் குறையறதுக்கு உள்ளே ஒரு ஃபோட்டோ எடுத்துருங்கோ, அழகாக இருக்கும் அப்படின்னு யாரும் சொல்கிறதில்ல. ஃபோட்டோ எடுக்கிறவர் கூட எடுக்கிறதுக்கு முன்னாடி முகத்தை கொஞ்சம் சிரித்த மாதிரி வச்சுங்க சார் அப்படின்னு தான் சொல்லுவார். முகத்தை கொஞ்சம் கடுகடுப்பாக வச்சுங்க சார், அப்போ தான் நல்லா அமையும் அப்படின்னு நான் சொல்லுவார். ஒரு உண்மை என்ன தெரியுமா, கோபம் வந்து மனசையும் கெடுக்கும் உடம்பையும் கெடுக்கும். கோபப்படுகிறவர்களின் ஆயுள் காலம் குறைகிறது அப்படிங்கிறது விஞ்ஞான உண்மை. சிரிக்கிறவங்க ஆயுள் காலம் அதிகரிக்கிறது அப்படிங்கிறதும் விஞ்ஞான உண்மை. கோபப்படுறவங்களை யாரும் விரும்புறதில்லை. கோபப்படுற அப்பா அம்மா கிட்ட பிள்ளைங்க நெருங்காது. கோபப்படுற அதிகாரிகள்கிட்ட ஊழியர்கள் நெருங்க மாட்டாங்க. கோபப்படுற வாத்தியார்கிட்ட பிள்ளைங்க நெருங்கிறதில்ல. அவன் எப்போ பார்த்தாலும் வள்ளு வள்ளுன்னு விழுவான், அதனால் எப்போவும் அவன் பக்கத்துலேயே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான், அவனை வந்து இவன் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு அர்த்தம். சரி, இந்த கோபம் வந்து எதனால் வருது, இயலாமையினால தான் வருதான். இப்போ நீங்கள் நினைக்கிறத நிறைவேற்றக்கூடிய சாமர்த்தியம் உங்ககிட்ட இல்லைங்கிறப்போ அது கோபமாக வெளிப்படுது, அவ்வளவுதான். திறமை உள்ளவன் வந்து கோபப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு உண்மையான கவிஞன்கிட்ட போய் ஒரு கவிதை எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னால் அவன் உடனே எரிச்சல் அடையக்கூடாது. எரிச்சல் வந்தால் அது அவனுடைய இயலாமையை காட்டுது. இப்போ சிற்பி வந்து சிலை செதுக்கிறதுக்கு கோபப்படக்கூடாது. ஒரு அதிகாரி சொன்னார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி தான் சார், இருந்தாலும் கோபப்படலைன்னா வேலை நடக்காது சார், அதனால தான் தினமும் ஆஃபீஸில் வந்து கத்திட்டு கிடக்கிறேன் அப்படின்னார்.

0: உண்மை என்ன தெரியுமா? கத்துறதுனால கத்துறது தான் நடக்குமே தவிர காரியம் நடக்காது. வேலை நடக்கிறது மாதிரி ஒரு பாவனை நடக்கும், அவ்வளவுதான். தவறு செய்கிறவர்களுக்கு தண்டனை வந்து கத்துறது மட்டும் இல்லை, திட்டுவாங்கிற யாரும் தான் செஞ்சது தவறு தான் அப்படின்னு ஒத்துக்கிறது இல்லை, அதை வந்து அவங்க உணர்றதும் இல்லை. அப்படி இருக்கிறப்போ திட்டுறதுனால என்ன பிரயோஜனம்? திட்டுறதுன் நோக்கம் என்ன? திட்டு வாங்குறவங்க திருந்தணுங்கிறது தானே. நோக்கம் நிறைவேறாதுன்னா எதுக்காக கத்தணும்? திட்டுறது மூலமாகவே ஒருத்தனை திருத்த முடியும்னா திருடுறவனையெல்லாம் கூப்பிட்டு கொஞ்சம் நேரம் திட்டி போயிட்டு வாப்பா இனிமேல் நீ திருந்திவிட்ட அப்படின்னு சொல்லி வச்சுடலாமே. இதில் நாம் முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, கோபம்ங்கிறது நாம் அடுத்தவங்களுக்கு கொடுக்குற தண்டனை இல்லை, அது நமக்கு நாமே கொடுத்துக்கிற ஒரு தண்டனை. அடுத்தவங்களை திருத்துறதாக நினச்சிக்கிட்டு நம்ம நாமே கெடுத்துக்கிற ஒரு முயற்சி. நம்ம மனசு கெட்டு போகுது, நம்ம உடம்பு கெட்டு போகுது, அதுதான் கண்ட பலன். நம்மால் ஒருத்தன் சொன்னான், நான் வந்து கோபம் வந்துட்டதுன்னா அதை வந்து மனிதர்கள் மேலே காட்ட மாட்டேன் சார், அவங்கள வந்து திருத்த முடியாதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னா, வேறு என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டேன். பாத்திரங்கள் பேரில் காட்டுவேன், வீட்டில் இருக்கிற பாத்திரங்களெல்லாம் எடுத்து வெளியில் வீசி எறிவேன் அப்படின்னா, அதனால் கோபம் குறைஞ்சிதா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு குறைஞ்சிது, ஆனால் எதிர்த்த வீட்டுக்காரனுக்கு அதிகமாயிட்டதுன்னு நான், அது எப்படிறான்னு கேட்டிருக்காங்க. நான் எனக்கு கோபம் வந்த உடனே நேராக அவங்க வீட்டுக்குள்ளே போய் அங்கே இருக்கிற பாத்திரங்களை தான் எடுத்து வெளியில் வீசி எறிகிறேன் அப்படின்னு
1: நான். நேயர்கள் கேட்டது இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இன்று 2 மணி தொடங்கி இப்போ 8 மணி வரைக்கும் நிகழ்ச்சியில் உங்களுடன் மகிழ்ச்சியுடன் பயணித்தது ராதா கிரிதரன். மீண்டும் வேறொரு தருணத்தில் சந்திப்போம் நேயர்களே. அதுவரை இணைந்திருங்கள். இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நாட்டின் வளர்ச்சி விகிதம் நடப்பாண்டில் 8% கூடுதலாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக உலக வங்கியின் இயக்குநர் திரு நீல்காந்த் மிஸ்ரா செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியையும் பகிர்ந்துள்ளார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழலிலும் கூட இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளது என்றும் அவர் அந்த பேட்டியில் குறிப்பிட்டுள்ளார். ஏழை மக்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம், முத்ரா கடனுதவி திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் மூலம் கோடிக்கணக்கானோர் பயனடைந்து வருவதாக கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான இலக்கோடு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும், ஏழைகளின் சமூக பொருளாதார பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இயற்கை உரத்தின் பயன்பாடு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நடப்பு பருவத்தில் மட்டும் 3.5 மடங்கு அதிகமாக இயற்கை உரத்தை விவசாயிகள் வாங்கியுள்ளதாக வேளாண் துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மத்திய அரசு மேற்கொண்ட விழிப்புணர்வு நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக 25 கோடி பேர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஏழைகளின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் நிறைவேற்றிய திட்டங்களை பட்டியலிட்டுள்ளார். 58 கோடிக்கும் மேற்பட்ட ஜன்தன் வங்கி கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் அட்டைகள் 44 கோடி பேருக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சீரான மின் விநியோகத்தை உறுதி செய்வதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டு

வருவதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். மின்தடை ஏற்படும் இடங்களில் அதனை உடனுக்குடன் சரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். வருகையில்லா ஆவணப்பதிவு திமுக ஆட்சிக்காலத்தில் நிறைவேற்றப்பட்ட திட்டம் என்றும் அதனை புதிய திட்டம் போன்று தமிழக அரசு விளம்பரப்படுத்துவதாகவும் திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஜனவரி மாதத்திலேயே திமுக அரசு இந்த திட்டத்தை நிறைவேற்றியதாக கூறியுள்ளது. கருத்து சுதந்திரத்தை பறிக்கும் வகையில் தமிழக அரசு செயல்படுவதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசுக்கு எதிராக கருத்துக்களை தெரிவித்ததற்காக யூடியூபர் மாரிதாஸ் மீது கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளது. ஜனநாயகத்தின் குரலை நெரிக்க முயலும் தமிழக அரசின் இந்த நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது என்றும் அந்த அறிக்கையில் அஇஅதிமுக கூறியுள்ளது. உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு பின்னரும் கூட திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற விடமாட்டோம் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியிருப்பது வழிபாட்டு உரிமைகளுக்கு எதிரானது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உயர்நீதிமன்றத்தின் 3 நீதிபதிகள் அளித்த தீர்ப்பினை மதிக்காமல் ஒரு சாராருக்கு ஆதரவாக அமைச்சர் கருத்து தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதுதான் தாவேகாவின் மத நல்லிணக்க அரசியலா என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வினவியுள்ளார். தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் குற்றஞ்சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே வேலை வாங்கி தருவதாக இளம்பெண்ணை அழைத்துச் சென்று தவிக்க நிர்வாகிகள் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த குற்றச் செயலில் தொடர்புடையவர்கள் ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவர்கள் என்பதால் எவ்வித அரசியல் தலையீடும் இன்றி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று அவர் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உரிய பாதுகாப்பும் அரசு வேலையும் நிவாரண உதவியும் வழங்கிட வேண்டும் என்றும் திரு சண்முகம் கோரிக்கை விடுத்துள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 1 இன்னிங்ஸ் 300 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. நியூ சண்டிகரில் நடைபெற்ற இப்போட்டியின் 3 நாளான இன்று 5 விக்கெட் இழப்பிற்கு 113 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் முதல் இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய ஆப்கானிஸ்தான் 152 ரன்னுக்கு ஆட்டமிழந்து ஃபாலோ ஆனை பெற்றது. பின்னர் 2 இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய ஆப்கானிஸ்தான் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து 112 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்தியா முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 564 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. லிபேமா ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி அமெரிக்காவின் ராஜீவ் ராம் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நூத்தி ரெண்டு புள்ளி மூணு விவித் பாரதி தமிழ் FM இல் நேயர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: நீ கோரினால்.
0: எஸ், நீ கோரினால் நிகழ்ச்சியில் உங்கள் பரமேஸ்வரி புண்ணியவேல். நம்ம என்ன பேச போகிறோம் நீ கோரினால் நிகழ்ச்சியில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்காக நேரடியாக விஷயத்துக்கு நான் போயிடுறேன். அப்போ தான் நீங்கள் வந்து கரெக்டாக யோசித்து பதில் சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் ஓகே, எப்பவுமே வந்து விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போக மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஏன், நாமளே நேரடியாக பார்த்துருப்போம், அதை அனுபவிச்சிருப்போம். காலங்கள் நமக்கு அதெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்கோம், பார்க்குறதுக்கான வாய்ப்பையும் கொடுத்துருக்கோம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் அதை பற்றி தான் பேச போகிறோம். அதாவது, உங்கள் விட்டு கொடுத்ததுகளுக்கு பின்னால் இருக்கிற அந்த அன்பு யாருக்குரியது, அதாவது யாருக்காக நீங்கள் அதிகமாக விட்டு கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறதான் நிகழ்ச்சியோட தலைப்பு. நம்ம அதை பற்றி தான் பேச போகிறோம். ஓகே, உங்கள் விட்டு கொடுத்தல் அப்படிங்கிறது யாருக்கானது, யாருக்காக நீங்கள் அதிகமாக விட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறத பற்றி தான். 8:07 ஆயிட்டுருக்கு, நீ கோரினால் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. 102.3 விவித் பாரதி தமிழ் FM இல் நிகழ்ச்சியில் உங்களுக்காக பாடல் இதோ காத்துக்கிட்டு இருக்க. SPB அண்ட் S. ஜானகி பாடிய பாடல் இளையராஜாவோட

0: அங்கே விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணமே வரவே வராது. ஓகே, உங்களுடைய விட்டு கொடுத்தல் அப்படிங்கிறது யாருக்காக, அதிகமாக யாருக்கு நீங்கள் விட்டு கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்எல் நீ கோரி நாள் நிகழ்ச்சி. 8:13 ஆகிட்டுருக்கு. நம்ம நேர்கள் நம்ம கூட பேசுகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. பட் நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 2952208535 அல்லது 2838871 மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக 2952085 ஆர் 2838 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. மொபைல்ல இருந்து ட்ரை பண்ணும்போது 044 போட மறக்காதீங்க. வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம்.
0: சொல்லுங்க சார், யார் எங்க இருந்து?
1: பூந்தமல்லி ஜி போஜராஜன் பேசுறியா? வணக்கம் வணக்கம் வணக்கம்.
0: சந்தோஷம். நீங்க யாருக்காக அதிகமா விட்டு கொடுத்துருக்கீங்க சார்?
1: என் குடும்பத்துக்காக, தம்பிக்காக.
0: இங்க பாருங்க, அதெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க, பட் டாப் லிஸ்ட்ல இருப்பாங்க இல்லையா, அவங்க ஒருத்தர் மட்டும் சொல்லுங்க. இவங்களுக்காக தான் அதிகமா
1: அதிகமா விட்டு கொடுத்தது தங்கச்சிக்காக.
0: தங்கச்சிக்காக தான். ஓகே, சந்தோஷம், நன்றி. ஓகே, வணக்கம்.
2: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர் வேலூர் காட்பாடியிலிருந்து.
0: ஓகே, சொல்லுங்க மேம்.
2: நான் அதிகம் விட்டு கொடுக்கறேன் அப்படின்னா அது என்னுடைய கசினா தான் மேம் இருக்கும்.
0: கசின்
2: இயல்பாகவே அவர் எனக்கு நிறைய விஷயங்கள்ல விட்டு கொடுப்பாரு. எனக்கு உறுதுணையாக பல விஷயங்கள்ல இருந்திருக்காரு.
0: தேங்க்யூ.
2: நானும் அவருக்கு விட்டு கொடுத்து உறுதுணையா இருக்கணும் தானே.
0: தேங்க்யூ சோ மச். ஐயே டன். வணக்கம்
3: மேடம்.
0: எஸ் சார், சொல்லுங்க. ஏன் இவ்வளவு நேரம் யோசிச்சதுக்கு அப்புறமா வணக்கம் வருது?
3: குட்டம் ரவி, செங்கல்பட்டு இருந்து பேசுறேன் மேடம்.
0: சந்தோஷம், சொல்லுங்க சார்.
3: விட்டு கொடுக்க இப்ப விட்டு கொடுக்குறோம். இப்ப எல்லாம் விட்டு கொடுக்கறது வேற, அந்த காலத்துல விட்டு கொடுக்கறது வேற, இப்ப விட்டு கொடுக்கறது வேற.
0: இப்ப நான் அந்த டாபிக்க பேச வரேன். இங்க பாருங்க,
3: நம்ம வீட்டாவே நினைச்சிடறாங்க, வேற ஒண்ணும் இல்ல.
0: அதெல்லாம் இருக்கட்டும், அது நினைக்க புரிஞ்சவங்க அப்பெல்லாம் நினைக்க மாட்டாங்க. விஷயத்துக்கு மட்டும் வாங்க. யாருக்காக அதிகமா விட்டு கொடுத்துருக்கீங்க அவ்வளவுதான். உங்கள் அன்பிற்கு உரியவர் யார்?
4: எனக்கு
0: பெரிய ஒரு கேள்விக்குறி. சொல்லுங்க. உங்க அக்காவுக்கு தான் விட்டு கொடுப்பீங்க? நன்றி. உங்கள் அன்புக்குரியவர் உங்கள் அக்கா மட்டுமே. வணக்கம்.
5: நான் கார்த்திக் கிருஷ்ணமாமணம்.
0: எஸ் சார், சொல்லுங்க. நான்
5: தம்பி ராமணம்.
0: நீங்க உங்க தம்பிக்கு தான் அதிகமா விட்டு கொடுத்துருக்கீங்களா?
5: ஆமா மேம்.
0: நன்றி. இன்னும் ஒரே அக்கா தம்பி தங்கச்சி நட்பு வட்ட. வணக்கம்.
6: வணக்கம், தேவராஜ் 50 இருந்து பேசுறேன் மேடம்.
0: எஸ் சார், சொல்லுங்க.
6: நான் வந்து என்னுடைய மகளுக்கு தான் விட்டு கொடுக்கறது.
0: உங்க மகளுக்கு தானா?
6: ஆமா மேம்.
0: சந்தோஷம்,
6: விட்டு கொடுத்துருவேன். ஆமா ஆமா.
0: நன்றி சார்.
7: தொடர்ந்து
0: பேசுவோம். உங்கள் அன்புக்குரியவர் யார்? இவங்களுக்காக தாங்க நான் என்னன்னாலும் விட்டு கொடுத்துருவேன் அப்பா. ஓகே ஓகே அப்படிங்கிற மாதிரி நான் போயிடுவேன். எதுக்குமே சொல்றதில்ல. அப்படின்னா யார்? 2952208535 அல்லது 2838971 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. இப்போ உங்களுக்காக பாடல். வைரமுத்து வரிகளில், சௌந்தரராயன் மியூசிக்கில், கோபுர தீபம் திரைப்படத்திலிருந்து இதோ.

0: நல்ல நல்ல தமிழ் பாடல்களை பிளே பண்ற தமிழ் ஃபம்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம், நான் சிவிராஜ் பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஜாலியா சந்தோஷமா நிம்மதியா வாழ்றவங்களை நீங்க அப்படியே உன்னிப்பா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க கிட்ட நிறைய அன்பு இருக்கும், அவங்க புரிதலோட இருப்பாங்க, ரொம்ப பொறுமையானவங்களா இருப்பாங்க. மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க கிட்ட இந்த விட்டு கொடுக்குற மனப்பான்மை ரொம்ப இருக்கும். ஸோ இவங்களால மட்டும்தான் நிம்மதியா இருக்க முடியும், அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். எப்பவுமே நான் தான் ஜெயிக்கணும், எப்பவுமே நான் தான் அங்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களால.

0: பாட்டு கேட்கறதுனாவே எல்லாருக்குமே பிடிக்கும். அதுவும் நமக்கு பிடிச்ச பாட்டு நாமளே கேட்டு ரசிச்சா தனி சுகந்தானே. இந்த மாதிரி நீங்களும் கேட்டு ரசிக்கணுமா? தினமும் ஒரு மணியிலிருந்து 2 மணி வரை பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மகிழுங்கள். இது உங்களுக்கான நிகழ்ச்சி. வழங்குவது ஆகாஷவாணியின் விவத் பாரதி தமிழகம், 102.3 மனங்களில் என்றென்றும் மகிழ்ச்சியான டம் டம் டம் கொண்டாட்டம்.
1: மனித நேயம் எங்க இருக்கோ அங்க விட்டு கொடுத்தல் அப்படிங்கறதே இருக்கும். ஏன்னா தெரியாதவங்களுக்கு கூட இங்க உட்காருங்க அப்படின்னு விட்டு கொடுத்துருவாங்க, நீங்க முன்ன போங்க அப்படிங்கிற மாதிரி விட்டு கொடுத்துருவாங்க. சோ இவங்க எல்லாருமே உறவுகளுக்காக எல்லாம் இல்ல, யாரோன்னே தெரியாத எந்த உறவுமே இல்லாதவங்களுக்கு கூட விட்டு கொடுக்குறாங்க இல்லையா, அங்கதான். சோ நீங்க வந்து ரொம்ப மனிதநேயம் உள்ளவங்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்க சொல்லவே தேவையில்ல அவங்க கிட்ட இந்த விட்டு கொடுக்குற பழக்கம் இருக்கு அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, சோ நீங்க பொது

0: இடங்களில் வந்து இந்த மாதிரிலாம் விட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்குது, மனித நேயம் இருக்குது, நீங்கள் மிகப்பெரிய ஒரு அன்புக்கு சொந்தக்காரர் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். கேட்டுட்ருக்கீங்க 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்எல். ஓகே, நீ கோரினால் நிகழ்ச்சி, நிகழ்ச்சியோட பேர் ஏன் நான் டக்குன்னு மறந்துட்டேன் பார்த்தீங்களா. நம்ம நேயர்கள்கிட்ட அடுத்து நம்ம பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: எஸ் சார், சொல்லுங்க. ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க, இல்ல ஆஃப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ்.
1: வணக்கம்.
0: சொல்லுங்க.
2: அதாவது வந்து குடும்பத்துல வந்து யாருக்கு யாரு விட்டு கொடுக்குறங்கிற கணக்கு வழக்கே நம்ம பார்க்க
0: கூடாது. நான் இப்படிலாம் பொதுவாகலாம் நான் வரவே மாட்டேன் எப்பயுமே. செய் அல்லது செத்து மடிங்கிற மாதிரி தான், இதுவா அதுவா யாருக்கு ஒருத்தர் அவ்வளோதான்.
2: அதான் சொல்றேன், நம்ம வந்து நம்ம அவங்க பிரச்சனைக்குரியவங்களா இருந்தாங்கன்னாக்க நம்ம மௌனமா இருக்கிறதே.
0: இப்ப நான் அந்த கதையா கேட்டேன். இப்ப நீங்க யாருக்காவது வீட்டு கொடுப்பீங்களா இல்லையா?
2: கொடுப்பேன்.
0: யாருக்கு?
2: யாருக்கு வேணாலும், வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம். யாரு
0: நிறைய வீட்டுல நிறைய பேர் இருக்காங்கல்ல, இப்போ அதிகமா விட்டு கொடுக்கறது யாராவது ஒருத்தர் தான் இருப்பாங்க, அவங்கள சொல்லுங்க.
3: நண்பர்
0: பெயர் உங்க நண்பரோட பெயர் வேணும் சார்.
3: சுகுமார். சுகுமாரன்.
0: சுகுமாரன் சார்க்காக தான் விட்டு கொடுப்பீங்களா? நன்றி. தேங்க்யூ. வணக்கம்.
4: வணக்கம். வணக்கம் அம்மா.
0: எஸ் சார், சொல்லுங்கள்.
4: திருவள்ளூர்ல இருந்து டெல்லி பேசுறேங்கம்மா. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்.
0: நன்றி. உங்க பேர் என்ன சொன்னீங்க சார்? திருவள்ளூர்ல இருந்து.
4: டெல்லி. டெல்லி. திருவள்ளூர்.
0: டெல்லி.
4: திருவள்ளூர்.
0: ஓகே, இல்ல உங்க பேர் டெல்லி.
4: நன்றி.
0: வணக்கம்.
5: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: எஸ் சார்.
3: நலமா?
0: எப்பயுமே ஜாலியா சொல்லுங்க
5: மேடம். எங்க சொந்தக்காரங்க எல்லாம் கீழ்பாட்டுலயும் சேர்ப்பட்டுல இருக்காங்க மேடம். எல்லாருக்கோசம் விட்டு கொடுப்பேன்.
0: இங்க பாருங்க, காமன் எல்லாம் நான் கிளியரா சொல்றேன். யாராவது ஒருத்தர் தான். யார் அவர்? இன்னக்கே கோவம் வராது, வந்துச்சுன்னா பயங்கரமா வரும். அதனால என் கேள்வி எவ்வளவு ஈஸியா சொல்லியிருக்கேன். யாராவது ஒருத்தரா தான் இருப்பாங்க. அந்த ஒருத்தர் யார்? அந்த ஒருத்தருக்காக தான் விட்டு கொடுப்பீங்க. எல்லாருக்குமே நம்ம நிறைய தடவை விட்டு கொடுப்போம். பட் டாப் லிஸ்ட்ல இருக்குல்ல, அந்த ஒன்னாவது பிளேஸ் இருக்கு இல்லையா, அந்த முதல் இடம் யாருக்கானது? உங்கள் அன்புக்குரியவர் அவர் யார் அப்படிங்கிறதான் நீ கோரினால் நிகழ்ச்சியோட டைட்டில் டாபிக் நம்ம பேசிட்டு இருக்கோம். நீங்களும் நிகழ்ச்சியில கலந்துக்கறணுமா? அந்த அன்புக்குரியவரை பத்தி சொல்லணுமா? இவங்களுக்காக தாங்க நான் விட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு 2952825353 அல்லது 2838918711. மறுபடியும் நம்பர் சொல்றது புது நேயர்களுக்காக மட்டுமே. ஓகே, நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் உங்களுக்காக வாலி வரிகளில் இளையராஜா இசையமைச்சு பாடியிருக்கார். எஸ் ஜானகி கூட தெய்வ வாக்கு திரைப்படத்திலிருந்து பாடல் இது.

0: இரவு 11 மணிக்கு பாடும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
1: எந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா
0: மனசு மயங்கும்
1: மனசு மயங்கும்.
2: விட்டு கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் எல்லாம் இல்லைங்க. நமக்கு பிடிச்சவங்க கிட்ட அவங்களுடைய உணர்வுக்கு மதிப்பு கொடுக்கறது அவ்வளோதான். இதுதான் விட்டு கொடுக்கறது அப்படிங்கிறது. அந்த மரியாதை கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், போதும். ஓகே, 8:34 ஆகிட்டுருக்கு, கேட்டுட்ருக்கீங்க நீ ஒரு நாள் நிகழ்ச்சி 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். நீங்கள் அதிகமாக யாருக்காக விட்டு கொடுத்துருக்கீங்க, உங்கள் அன்புக்குரியவர் யார் அப்படிங்கிறத பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். நேயர்கள்கிட்ட பேசலாம். வணக்கம். எஸ் சார். எஸ் சார், பார்த்திபன் சார் எங்கேருந்து?
3: கோயம்பேடுலேருந்து.
2: கோயம்பேடு, சொல்லுங்க சார்.
3: அதாவது அது அன்புக்கு இதுதானே சார் கட்டுப்பட்டுறது? மனைவி, குழந்தை பையன்,
2: அப்படிலாம் நாங்க சேர்த்துக்க
3: உதவியா இருப்பாங்க.
2: அப்படிலாம் நாங்க சேர்த்துக்க மாட்டோம். யாராவது ஒருத்தர் தான் மனைவியா இல்ல பொண்ணா இல்ல பையனா? இப்படிலாம் கேள்வி கேட்டா எப்படி? வணக்கம். எஸ் சார், ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க பிளீஸ்.
4: நன்றி,
2: சொல்லுங்கள்.
4: கோயம்பேடு ராமகிருஷ்ண மேடம்.
2: தேங்க்யூ, சொல்லுங்க சார்.
4: அன்னைக்கு காலகட்டம் நண்பர்களுக்காக, இன்னைக்கு எங்க வீட்டுல எல்லாத்துக்காக தான் விட்டு கொடுப்பேன்.
2: அதெல்லாம் இல்ல, யாராவது ஒருத்தர் தான்.
4: ஒரு ஆளா? சரி, ஓகே. மனைவி.
2: மனைவிக்கு தான். ஓகே, சூப்பர், தேங்க்யூ, நன்றி. வணக்கம்
5: மேடம். வில்லியாகத்துல இருந்து பேசுறேன் மேடம்.
2: உங்க பேர் சொன்னாதான் நான் பேசுவேன் சார்.
5: நெல்லை தங்கம்.
2: ஓகே, நெல்லை தங்கம். பட் வில்லிவாகத்துல இருந்து பேசுறீங்களா?
5: ஆ, தங்கம்.
2: ஓகே, சொல்லுங்க சார்.
5: புதுநகர் மேடம்.
2: சந்தோஷம். ஓகே, நோ ப்ராப்ளம், சொல்லுங்க.
5: ஆ, மனைவிக்கு தான் எல்லாமே விட்டு கொடுக்குறதெல்லாம்.
2: எல்லாமே மனைவிக்கு தான். நன்றி.
5: ஆ மேடம்,
2: தேங்க் யூ. சாரி சார், நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க பட் கால் கட் ஆயிடுச்சு.
5: வணக்கம்.
2: வணக்கம்.
5: வணக்கம். சென்னை கேகே நகர்,
2: மீனாட்சி
5: பாலசுப்ரமணி,
2: விட்டு கொடுக்கற அதான் விஷயம். அதெல்லாம் வேண்டாம். அப்புறம் கதை திரைக்கதை வசனம் எழுதுறதுக்கு எல்லாம் டைம் இல்ல. இவங்களுக்காக நான் நிறைய விட்டு கொடுக்கறேன், அவ்வளவுதான். அவர் யார்?
6: நாகூர்
2: மீனா, எம் கே பி நகர். சொல்லுங்க சார். சந்தோஷம், சொல்லுங்க. உங்க பொண்ணுதான். நன்றி, தேங்க்யூ. வணக்கம்.
7: வணக்கம்.
2: எஸ் சார்.
7: நான் திருப்பாச்சூர்ல இருந்து எட்டயபுரம் சிவா.
2: தேங்க்யூ, சொல்லுங்க சார்.
7: நான் என் மகளுக்கு தான் விட்டு கொடுவோம், எந்த விஷயத்துல இருந்தோம்.
2: மகளுக்கு
7: தான். ஆமா, மகளுக்கு தான் முன்னுரிமை.
2: நன்றி. ஓகே, எல்லாரும் மகள் மகள்ங்கிறீங்களே, எங்க அப்பா கூட எனக்கு தான். வணக்கம்.
8: வணக்கம் மேடம்.
2: எஸ் சார், சொல்லுங்க.
8: காட்டாங்குத்தூர்ல இருந்து முகமது மேடம்.
2: சொல்லுங்க சார்.
8: பேசுறீங்க
2: பக்கத்துல பேசுறீங்களா? சொல்லுங்க சார்.
8: சரி, நான் என்னோட வாழ்க்கையே குழந்தைகளுக்கு மனைவிக்கு.
2: நான் அந்த பேச்சுக்கே வரல. இப்ப என்கிட்ட கேட்டீங்கன்னா கூட நான் போய் பேசுவேன். அப்படிலாம் இல்ல, யாராவது ஒருத்தர் தான். குழந்தையா மனைவியா?
8: இல்ல, ரெண்டு பேருமே தனியா போயிட்டாங்க. நான் தனியா இருக்கேன்.
2: இருந்தாலும் பரவாயில்ல சார், நாங்க அதிகமா விட்டு கொடுத்தது
8: மனைவிக்கு. ஏன்னா அவங்கதான் விருப்பப்பட்டாங்க.
2: ஓகே, உங்க மனைவிக்கு தான் அதிகமா விட்டு கொடுத்துருக்கீங்க. பட் கூடிய சீக்கிரம் நீங்க வந்து ஜாயின் பண்ணிடுவீங்க, டோன்ட் வரி. ஓகே,
8: ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றி,
2: சீக்கிரம் நடக்கும். நன்றி, தேங்க்யூ சோ மச். தொடர்ந்து பேசுவோம் நேயர்களே. அடுத்ததான் உங்களுக்காக பாடல் காத்துட்டு இருக்க எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் மனோ குரலில் கிருஷ்ணா திரைப்படத்திலிருந்து. ஒருவேளை லாஸ்டா பேசின நேயருக்காக கூட இந்த பாட்டு இருக்கலாம்.

0: நான் உங்கள் பாடலாசிரியர் பழனி பாரதி பேசுகிறேன். காற்றில் வருவது வானொலி அல்ல, நம் செவிகளை நினைக்கும் தேனொளி. திசைகள் இனிக்க மனம் சிறகுகள் விரிக்க கேளுங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: சில விஷயங்கள் நம்ம எவ்வளவுதான் படிச்சாலும் பிஹெச்டியே முடிச்சாலும் நம்மளால அதை கத்துக்க முடியாது. எவ்வளவு திறமை இருந்து கோடி கோடியா சம்பாதிச்சாலும் அது நமக்கு வராது. அது சில நல்ல விஷயங்கள், நல்ல பண்புகள் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல வருது. ஸோ இந்த விட்டு கொடுக்கறது அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடங்கள்லையுமே ஒரு சுமூகமான உறவு வேணும், இவங்க நமக்கு வேணும் அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாக நம்ம விட்டு கொடுத்துருவோம். ஏன்னா அவங்க நமக்கு வேணும்னு நம்ம நினைக்கிறதுனால. ஸோ எங்கே நம்ம அவங்களுக்கு வேணாம், இது நமக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறோமோ அங்கே நம்ம வந்து அந்த விட்டு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் யோசிப்போம். கொடுக்க மாட்டோம், யோசிக்கிறத விட கொடுக்கவே மாட்டோம் வேணான்னு நினைக்கிற இடத்துல. ஸோ எங்கே நம்ம விட்டு கொடுக்காமல் போகிறோமோ அங்கே நம்ம முடிவு பண்ணிடணும், இது நமக்கு வேணான்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இவங்க நமக்கு தேவைன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா விட்டு கொடுக்கறதுக்கும் நீங்கள் ரெடியாக இருக்கணும். எஸ், கடைசியாக எல்லாமே என்ன தெரியுமா, அன்பு தான் உலகம். ஓகே, 8:44 ஆயிட்டு இருக்கு, கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்எல் நீ கோரினால் நிகழ்ச்சியை பேசிட்டு இருக்கோம். நீங்க அதிகமா யாருக்காக விட்டு கொடுத்துருக்கீங்க, உங்களுடைய அன்புக்குரியவர் யார் அப்படிங்கறத பத்தி தான். வணக்கம். ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணீங்கன்னா சந்தோஷம். சொல்லுங்க சொல்லுங்க மேம்.
2: நன்றி.
1: வணக்கம். எஸ் மேம், வணக்கம்.
3: மேடம், சென்னை ஹேமா மேடம்.
1: சொல்லுங்க மேம்.
3: மேடம், உங்க வாய்ஸ் நல்லா இருக்கு, அதுக்காக தான் வந்தேன் நானு.
1: சந்தோஷம். குழந்தைகளுக்காக அப்படி காமனாக சொல்ல முடியாது, அது எந்த குழந்தை, பொண்ணுக்காக. ஓகே, அவ்வளவுதான், நன்றி.
3: Thank
1: you. வணக்கம்.
4: அன்பு சகோதரிக்கு இரவு வணக்கம்.
1: நன்றி. சொல்லுங்க, யார், எங்க இருந்து?
4: சூப்பரா இருக்குது,
1: சந்தோஷம்.
4: காலையில 6 ஸ்டார்ட் பண்ணுது, 10 தான் ஆப் பண்ணுவோம் மேடம். அருமை,
1: அதெல்லாம் ஓகே, விஷயத்துக்கு வாங்க.
4: என் பொண்ணு டைலர் மேடம்.
1: சரி,
4: பொண்ணுக்கு தான் நாங்க விட்டு கொடுப்போம் மேடம், என்ன அதுதான்
1: என்ன வேணாலும். சூப்பர், நன்றி.
4: அம்மாவுதான் விட்டு கொடுப்போம் மேடம்.
1: சந்தோஷம் சார், தேங்க்யூ சோ மச்.
4: அஸ்வினின்னு அம்மா தான்.
1: அஸ்வினி உங்க பொண்ணு பேரு. நன்றி. வணக்கம்.
5: ஹலோ.
1: எஸ் சார், ஹலோ.
5: அம்பத்தூர் எஸ்டேட் பாலமுருகன் மேடம்.
1: சொல்லுங்க சார்.
5: என் பொண்ணுக்கு தான் மேடம் நான் விட்டு
1: கொடுப்பேன். உங்க பொண்ணுக்கு தான். ஓகே, நன்றி.
5: ஓகே மேடம்,
1: தேங்க் யூ. வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
1: எஸ் சார்.
6: புரசை வாக்கம் சவுந்தரராஜன்.
1: சொல்லுங்க.
6: என் மகளுக்காக தான் விட்டு கொடுப்பேன் மேடம்.
1: மகள் தான். ஓகே, நன்றி.
6: மகள் இருக்கிறாங்க.
5: நாலு மருமகள், அவங்க சொல்றதுதான் நாம கேட்போம், நாம சொல்றதே அவங்க கேட்பான்.
1: சந்தோஷம், தேங்க்யூ சார்.
5: வந்து விட்டு கொடுத்தாதான் வீட்லயே எந்த குழப்பம் இருக்காரு.
1: நன்றிகள், தேங்க்யூ. அடுத்து நேர்கிட்ட பேசிட்டு பாட்டுக்கு போயிடலாம். வணக்கம். எஸ் சார், ஹலோ. சொல்லுங்க.
7: சொல்லுங்க மேடம், நான் சம்பத் மேடம், செங்கல்பட்டுல இருந்து.
1: நீங்க தான் சொல்லணும்.
7: ஆமா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்ககிட்ட பேசுறேன். இது சின்ன பையன் கோசம் விட்டு கொடுத்துருவோம் மேடம்.
1: உங்க சின்ன பெரிய பையன் என்ன பாவம் பண்ணாரு? குடும்பத்துல இப்படி எல்லாம் குழப்பம் பண்ண கூடாதுல. அடுத்ததா உங்களுக்காக பாடல் காத்துட்டு இருக்கு. ஜெயச்சந்திரன் பாடியிருக்காங்க, பழனி பாரதி வரிகளில், எஸ் ராஜ்குமார் இசையில், அவள் வருவாளா திரைப்படத்தில இருந்து. இணைந்திருங்கள், இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.

0: ரெண்டு நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. நம்ம நீக்கு ஒரு நாள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கிட்டு இருக்கோம். விட்டு கொடுக்கறத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் அதிகமா யாருக்காக விட்டு கொடுக்குறீங்க, உங்களுடைய அன்புக்குரியவர் யார் அப்படிங்கறத பத்தி தான். ஸோ ஃபைனலா நான் சொல்ல விருப்பப்படுறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே நீங்க வந்துட்டு விட்டு கொடுக்கறதுங்கிற அவங்க என்ன சொன்னாலும் தலையாட்டிட்டு போறது அப்படிலாம் இல்லை. நியாயமான விஷயங்கள் அங்கே இருக்கும்போது உங்களால இது சொல்ல முடியல, இவ்வளவு தூரத்துக்கு வீம்பு பண்றாங்க அப்படின்லாம் இருக்கும்போது அந்த நேரத்தில் பேசாம அமைதியாக இருந்துட்டு எழுதிடுங்க லெட்டராக, எத்தனை பக்கம் வேணுமோ உங்கள் பக்கத்தில் இருக்கிற நியாயத்தை எழுதி இதை பொறுமையாக படிக்கவும் அப்படின்னு அவங்கக்கிட்ட கொடுத்துருங்க. ஓகே, எழுதுங்க, உட்காந்து எத்தனை பக்கம் எழுதணுமோ யோசிச்சு யோசிச்சு எழுதுங்க. எழுதி அவங்களுக்கு புரிய வைக்கணும் அவ்வளோதான். ஏன்னா புரிதல் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக அந்த விட்டு கொடுக்கறது இருக்கும், புரிஞ்சுப்பாங்க. கொஞ்சம் லேட் ஆகும், படிக்கிறதுக்கு படித்து புரிஞ்சுக்கிறட்டும், அவ்வளோதான் விஷயம். டென் நம்ம நேரில் கிட்ட பேசிட்டு பாட்டுக்கு போகலாம். வணக்கம்.
1: ஹலோ.
0: எஸ் சார், ஹலோ.
1: பரமேஸ்வரி மேடத்துக்கு வணக்கம்.

0: பொன்னேரி சைண்டையில இருந்து கலியில மாதிரி பேசுறேன். பாட்டு பக்காவா இருக்கு, நிகழ்ச்சி பக்காவா இருக்கு, நீங்க வந்தாலே எல்லாமே பக்கா ஸ்டோர்ல இருந்து அருமையா இருக்கு.
1: நன்றி, சொல்லுங்க.
0: அதிகமா விட்டு விடுறது பாத்தீங்கன்னா தம்பிக்கு தான். தமிழ்நாடுல பாத்துக்கிட்டீங்கன்னா அடிக்கடி அம்மா பிரியாணி செய்வாங்க, அப்பப்போ
1: நிறைவு காலர் கிட்ட நாம பேசிடலாமா? ஓகே, வணக்கம். எஸ் சார், லைன்ல தான் இருக்கீங்க. சொல்லுங்க.
2: வணக்கம்.
1: வணக்கம். காஞ்சிபுரத்துல இருந்து செல்வம், உங்க மனைவிக்காக தான். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச். விட்டு கொடுங்க, ஜாலியா சந்தோஷமா இருங்க. சோகமா ஸ்டேட்டஸ் வச்சுட்டு நான் இப்படி இருக்கேன், தனிமையா இருக்கேன், அப்படி இருக்கேன்னா காட்டிக்காம இவ்வளோதானே விஷயம் அப்படின்னு உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட, அது உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்களா இருந்தாலும் சரி, நம்ம வீட்டில் என் உறவாக இருந்தாலும் சரி, நட்பாக இருந்தாலும் சரி, மனம் விட்டு பேசுங்கள். ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக ஓப்பனாக பேசுங்க. இதான் விஷயம், இதான் இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி, நான் மறைச்சி புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நான் நினச்சேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கற்பனைலாம் பண்ணிக்காம, இதுதான் இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா இன்னை மாதிரி நிறைய புரிஞ்சுக்காரவங்களாக இருப்பாங்க. அதாவது இவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு நினச்சி பேசுறது, கற்பனையில் பேசுறதெல்லாம் எங்களால் அக்செப்ட் பண்ணிக்க அதை புரிஞ்சுக்க முடியாது. நீ என்ன தான் சொன்னல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லை, நிறைய பேர் இதுதான் அப்படிங்கிறத ஓப்பனாக ஓகே வெளிப்படைத்தன்மையோட சொல்லிடுங்க. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் பரமேஸ்வரி புண்ணியவேல். மீண்டும் உங்கள் அனைவரையும் அடுத்து 9:15 சந்திக்கிறேன். நிகழ்ச்சி நிறைவு பாடல் உங்களுக்காக வைரமுத்து வரிகளில், எஸ் ஏ ராஜ்குமார் இசையில், என்ன விலை திரைப்படத்திலிருந்து.

0: 102.3 விவித் பாரதி தமிழகமில் நேரம் 9 மணி. நேயர்கள் கேட்க இருப்பது
1: ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

0: ராஜ்யத்தை பிரிப்பதை பார்த்திபேந்திரனும் ஏற்றுக்கொண்டு விட்டான் என்று அனிருத்த பிரம்மராயர் இளவரசியிடம் கூறுகிறார்.
1: இது என்ன விந்தை? அந்த பழுவூர் ராணியிடம் அப்படிப்பட்ட மாய சக்தி என்னதான் இருக்கும்?
2: இளவரசி, அதை நான் உன்னிடம் கேட்க வேண்டும் என்றிருந்தேன். நீ என்னை கேட்கிறாய், போகட்டும். வந்தியத்தேவன் மட்டும் அவளுடைய மாய சக்திக்கு உட்பட மாட்டான் என்று எதனால் நீ அவ்வளவு நிச்சயமாக சொல்லுகிறாய்?
1: ஐயா, காரணம் கேட்டால் எனக்கு சொல்ல தெரியாது. மனதுக்கு மனதே சாட்சி என்பார்கள். வானர் குல வீரன் அத்தகைய துரோகம் செய்ய மாட்டான் என்று என் மனதில் ஏனோ நிச்சயமாக தோன்றுகிறது.
2: அப்படியானால் அதை பரீட்சித்து பார்த்து விடலாம் அம்மா.
1: அப்படி என்ன பரீட்சை?
2: காஞ்சிக்கு ஒரு தூதனை நாம் உடனே அனுப்பியாக வேண்டும். ஆதித்த கரிகாலனுக்கு மிக நம்பிக்கையான ஆளிடம் அவசரமாக ஓலை கொடுத்து அனுப்ப வேண்டும்.
1: என்ன விஷயம் பற்றி?
2: சற்று முன்னால் நந்தினியை விஷநாகம் என்று நீ சொல்லிவிட்டு அதற்காக மன்னிப்பு கேட்டுக்கொண்டாய். உண்மையில் விஷநாகத்தை விட அவள் பன்மடங்கு கூடியவள். இந்த சோழ குலத்தை அடியோடு நாசம் செய்து பூண்டோடு ஒழித்துவிட அவள் திட்டமிட்டிருக்கிறாள்.
1: கடவுளே, என்ன பயங்கரம் என்று குந்தவை கூறியபோது அவளுடைய உள்ளக்கடல் பற்பல எண்ண அலைகளினால் கொந்தளித்தது.
2: உன் தமையன் ஆதித்த கரிகாலனை கடம்பூர் அரண்மனைக்கு அழைக்கும்படி அவள் சம்புவரையரை தூண்டியிருக்கிறாள். சம்புவரையர் மகள் ஒருத்தியையும் பழுவேட்டரையர் குமாரி ஒருத்தியையும் கரிகாலனுக்கு மனம் செய்விப்பது பற்றி பேசி வருகிறாள். ராஜ்யத்தை இரண்டாக பிரித்து ராஜி செய்விக்கும் விஷயத்தையும் அங்கே முடிவு செய்யப் போகிறாளாம். இவையெல்லாம் வெளிப்படையான பேச்சு. ஆனால் அவளுடைய அந்தரங்கத்தில் என்ன நோக்கம் வைத்துக் கொண்டிருக்கிறாளோ அது யாருக்கும் தெரியாது. எல்லாம் அறிந்தவன் என்று கர்வம் கொண்டிருக்கும் என்னால் கூட அவள் நோக்கத்தை அறிய முடியவில்லை.
1: அதை பற்றி நாம் என்ன செய்ய வேண்டும் ஐயா?
2: ஆதித்த கரிகாலன் கடம்பூர் மாளிகைக்கு போகாமல் எப்படியாவது தடை செய்ய வேண்டும். அதற்குத்தான் நீயும் நானும் ஓலை கொடுத்து வந்தியத்தேவனிடம் அனுப்ப வேண்டும். நம்முடைய விருப்பத்தை மீறி

0: கரிகாலன் கடம்பூர் மாளிகைக்குப் புறப்படும் பட்சத்தில் வந்தியத்தேவனும் அவனுடன் போக வேண்டும். உடம்பைப் பிரியாத நிழலைப் போல அவன் உன் தமையனைத் தொடர்ந்து காவல் புரிய வேண்டும். நந்தினியை தனியாகச் சந்திப்பதற்கு கூட அவன் இடந்தரக்கூடாது.
1: குந்தவை பெருமூச்சு விட்டாள். முதன் மந்திரி கூறுவது எவ்வளவு முக்கியமான காரியம் என்பதை அவள் உணர்ந்தாள். எல்லா விவரங்களும் அறிந்து அவர் சொல்லுகிறாரா, அல்லது இராஜாங்க நோக்கத்தை மட்டும் வைத்துக்கொண்டு சொல்லுகிறாரா என்று அவளால் ஊகிக்க முடியவில்லை. ஐயா, அவர்களுடைய சந்திப்பை தடுப்பது அவ்வளவு முக்கியமான காரியம் என்று ஏன் கருதுகிறீர்கள் என்று கேட்டாள்.
0: அம்மணி, வீரபாண்டியனுடைய ஆபத்துதவிகள் சிலர் சோழகுலத்தை பூண்டோடு அழிக்க சபதம் செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு பெரிய பழுவேட்டரையருடைய பொக்கிஷத்திலிருந்து புதிய தங்கக் காசுகள் போய்கொண்டிருக்கின்றன. இதைக் காட்டிலும் இன்னும் ஏதேனும் நான் இதை பற்றி சொல்ல வேண்டுமா?
1: வேண்டாம் என்று முணுமுணுத்தாள் குந்தவை. சூடாமணி விகாரத்தில் ஜுரத்துடன் படுத்திருக்கும் இளவரசனின் நினைவு அவளுக்கு வந்தது. பொன்னியின் செல்வனையும் அபாயங்கள் சூழ்ந்திருக்கலாம் அல்லவா? ஐயா, சோழ நாட்டுக்கு விபத்துக்கு மேல் விபத்தாக வந்து கொண்டிருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் தாங்கள் முதன் மந்திரியாயிருப்பது அதிர்ஷ்டம்தான். என் தம்பியின் விஷயமாக என்ன ஏற்பாடு செய்தீர்கள் என்று கேட்டாள்.
0: சோழ நாட்டிலுள்ள எல்லா சிவாலயங்களிலும் விஷ்ணு ஆலயங்களிலும் இளவரசருடைய சுகக்ஷேமத்தை கோரி பிரார்த்தனை செய்து அர்ச்சனை அபிஷேகம் நடத்தச் சொல்லியிருக்கிறேன். அப்படியே புத்த விகாரங்களிலும் சமணப் பள்ளிகளிலும் பிரார்த்தனை செய்யப் போகிறார்கள். நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரத்தில் புத்த பிக்ஷுக்கள் ஒரு மண்டலம் விசேஷ பிரார்த்தனை நடத்தப் போகிறார்கள். வேறு என்ன செய்யலாம் என்று நீ சொல்லுகிறாய்?
1: சூடாமணி விகாரத்தை பற்றி சொல்லும்போது முதன் மந்திரியின் முகத்தில் ஏதேனும் மாறுதல் ஏற்படுகிறதா என்று குந்தவை கவனித்தாள். ஒன்றுமே தெரியவில்லை. ஐயா, சூடாமணி விகாரம் என்றதும் ஒரு விஷயம் ஞாபகம் வருகிறது. சூடாமணி விகாரத்தின் மீது பெரிய பழுவேட்டரையர் ஏதோ கோபம் கொண்டிருக்கிறாராம். இலங்கையில் பிக்ஷுக்கள் இளவரசருக்கு முடிசூட்டுவதாகச் சொன்ன செய்தி வந்ததிலிருந்து அந்த கோபம் முற்றியிருக்கிறதாம். இளவரசர் காணாமற் போனதற்கு பழியை சூடாமணி விகாரத்தில் உள்ள பிக்ஷுக்களின் மீது சுமத்தினாலும் சுமத்துவார்கள். அதற்கு தக்க பாதுகாப்பு தாங்கள்தான் செய்ய வேண்டும் என்று சொன்னாள்.
0: உடனே செய்கிறேன் அம்மா. சக்கரவர்த்தியின் கட்டளையுடன் சூடாமணி விகாரத்தை பாதுகாக்க ஒரு சிறிய சைன்யத்தையே வேண்டுமானாலும் அனுப்பி வைக்கிறேன். வந்தியத்தேவனை காஞ்சிக்கு அனுப்புவது பற்றி என்ன சொல்லுகிறாய்?
1: ஐயா, அவ்வளவு முக்கியமான காரியத்துக்கு வேறு யாரையாவது அனுப்புவது நல்லதல்லவா?
0: உனக்கு மட்டும் அவனிடம் நம்பிக்கை இருந்தால் அவனையே அனுப்ப விரும்புகிறேன். அவனுடைய வீர சாகச செயல்களைப் பற்றியும் தெரிந்து கொண்டிருக்கிறேன். எதற்கும் அஞ்சாத அசகாய சூரனையே இந்த காரியத்துக்கு நாம் அனுப்ப வேண்டும். இன்றைக்கு நான் அரண்மனை முற்றத்துக்கு வந்து கொண்டிருந்த போது என் கண்ணாலேயே பார்த்தேனே, அந்த வைத்தியனை என்ன பாடுபடுத்தி விட்டான். நான் குறுக்கிட்டு தடுத்திராவிட்டால் வைத்தியர் மகன் யமனுக்கு வைத்தியம் செய்யப் போயிருப்பான்.
1: இளைய பிராட்டி இதை கேட்டு பூரிப்பு அடைந்தாள். ஆயினும் சிறிய தயக்கத்துடன், வீரனாயிருந்தால் மட்டும் போதுமா? படபடப்புக்காரனாயிருக்கிறானே, எவ்வளவு விரைவில் சண்டை தொடங்கிவிட்டான்.
0: அதற்கு வேணுமானால் பின்னோடு என்னுடைய சீடன் திருமலையையும் அனுப்பி வைக்கிறேன். நிதானமான யோசனைக்கு பெயர் போனவன் ஆழ்வார்க்கடியான்
1: என்றார் அனிருத்தர். இளைய பிராட்டி தன் மனத்திற்குள், இவருடைய உள்ளத்தில் இருப்பதை கடவுளும் அறிவாரோ என்னமோ தெரியவில்லை, ஒற்றனுக்கு துணையாக ஒற்றன் ஒருவனையே அனுப்பி வைக்க விரும்புகிறார் போலும் என்று எண்ணிக்கொண்டாள். குந்தவை வந்தியத்தேவனை சிறையிலிருந்து மீட்டு மறுபடியும் பிரயாணம் அனுப்புவதற்காக புறப்பட்ட போது வானதி எதிரே வந்தாள். இளைய பிராட்டியிடம் அடிபணிந்து நின்றாள். என் கண்ணே, உன்னை விட்டுவிட்டு வந்துவிட்டேன். இன்னும் கொஞ்சம் முக்கியமான அலுவல் இருக்கிறது, அதை முடித்துவிட்டு வருகிறேனே. சற்று நேரம் தோட்டத்தில் சென்றிரு, ஓடைப்பக்கம் மட்டும் போகாதே என்றாள். அக்கா, தங்களுக்கு இனி தொந்தரவு கொடுக்க மாட்டேன். கொடும்பாளூருக்கு போக விரும்புகிறேன், அனுமதி கொடுங்கள் என்றாள் வானதி. இது என்ன, என் தலையில் நீயுமா இடியை போடுகிறாய்? உனக்கு என் பேரில் என்ன கோபம்? உன் பிறந்தகத்தின் மீது திடீரென்று என்ன பாசம்? உங்கள் பேரில் நான் கோபம் கொண்டால் என்னைப் போல் நன்றி கெட்டவள் யாரும் இல்லை. என் பிறந்தகத்தின் பேரில் புதிதாக பாசம் ஒன்றும் பிறந்து விடவில்லை. தாயும் தந்தையும் இல்லாத எனக்கு பிறந்தகம் என்ன வந்தது? எங்கள் ஊர்

வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள காளி கோயிலுக்கு பூசை போடுவதாக என் தாயார் ஒருமுறை வேண்டிக் கொண்டாளாம். அதை நிறைவேற்றுவதற்கு முன் அவள் கண்ணை மூடிவிட்டாள். எனக்கு அடிக்கடி மயக்கம் வருகிறதல்லவா, ஒருவேளை அந்த வேண்டுதலை நிறைவேற்றாததால்தான் இப்படி என்னை படுத்துகிறதோ என்னமோ. அதற்காக நீ அவ்வளவு தூரம் போக வேண்டியதில்லை, நானே சொல்லி அனுப்பி அந்த வேண்டுதலை நிறைவேற்றச் சொல்கிறேன். அது மட்டுமில்லை அக்கா, என் பெரிய தகப்பனார் இலங்கையிலிருந்து திரும்பி வந்து கொண்டிருக்கிறார். அவர் தஞ்சையை தாண்டி பழையாறைக்கு வரமாட்டார். அவர்

0: போரில் வீர சொர்க்கம் அடைந்ததை மறந்துவிட்டீர்களா?
1: மறக்கவில்லை.
0: அந்த பழி இப்போது நீங்கிவிட்டது. முழுவதும் நீங்கியதாக எனக்கு தோன்றவில்லை. யுத்தம் முடிவதற்குள்ளே அவசரப்பட்டு கொண்டு பெரிய வேளார் திரும்புகிறார்.
1: அவரை மறுபடி இலங்கைக்கு போர் நடத்தும்படி சொல்லப்போகிறாயா? அதற்காகவா குடும்பாளூர் போக வேண்டும் என்கிறாய்?
0: அவ்வளவு பெரிய விஷயங்களை பற்றி சொல்வதற்கு நான் யார்? நடந்ததை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ளவே விரும்புகிறேன்.
1: ஆஹா, உன் மனது இப்போது எனக்கு தெரிகிறது. பொன்னியின் செல்வன் இலங்கை போரில் புரிந்த வீர செயல்களை பற்றி உன் பெரிய தகப்பனாரிடம் கேட்க விரும்புகிறாய் இல்லையா?
0: அது ஒரு தவறா அக்கா?
1: அது தவறில்லை. ஆனால் இத்தகைய சமயத்தில் என்னை தனியே விட்டுவிட்டு போகிறேன் என்கிறாயே,
0: அதுதான் பெரிய தவறு.
1: அக்கா, நானா தங்களை தனியே விட்டுவிட்டு போகிறேன்?
0: என்னை போல தங்களுக்கு எத்தனையோ தோழிகள், தங்கள் கருத்தை அறிந்து காரியத்தில் நிறைவேற்ற எத்தனையோ பேர் காத்து கொண்டிருக்கிறார்கள்.
1: நீ கூட இப்படி பேச ஆரம்பித்து விட்டாயா வானதி?
0: என் தம்பியை பற்றி செய்தி கேட்டு உன் மனம் பேதலித்து விட்டது போல இருக்கிறது.
1: அந்த செய்தியை பற்றி நீ அதிகமாக கவலைப்பட வேண்டாம்.
0: தங்கள் தம்பியை பற்றி தங்களுக்கு இல்லாத கவலை எனக்கு என்ன இருக்க முடியும் அக்கா?
1: உண்மையை சொல். ஓடையில் நீயாக வேண்டுமென்று விழுந்தாயா, மயக்கம் வந்து விழுந்தாயா?
0: வேண்டுமென்றே எதற்காக விழ வேண்டும்? மயக்கம் வந்துதான் விழுந்தேன். தாங்களும் அந்த வானர் குலத்து வீரருமாக என்னை காப்பாற்றினீர்கள்.
1: காப்பாற்றியதற்கு நன்றி உள்ளவளாக தோன்றவில்லையே?
0: இந்த ஜென்மத்தில் மட்டுமல்ல, ஏழேழு ஜென்மத்திலும் நன்றி உள்ளவளாயிருப்பேன்.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: பாட்டனார் மலையமான் ஆதித்த கரிகாலனிடம் பூரிப்போடு சொன்னது நினைவிருக்கும். முதன் மந்திரி அனிருத்த பிரம்மராயரே குந்தவையிடம் யோசனை கேட்பார்னா வேற என்ன சொல்ல முடியும்? ஆனா அதே பிரம்மராயர், நீ அந்தரங்கமா செய்த காரியம் இவ்வளவு தூரம் அம்பலம் ஆயிட்டதுன்னு சற்று முன் குந்தவைய நயமா கண்டிச்சதை பார்த்தோம். இளமை துடிப்புல செய்யற காரியத்துல வேகம்தான் இருக்கும், விவேகம் இராது என்பதையும் சுட்டி காட்டுறார். நேர்களே, இதற்கு இணையான காட்சியை பார்த்திபன் கனவு புதினத்துல பார்க்கிறோம். பல்லவ சக்கரவர்த்தி மாமல்லரின் மகள் குந்தவி கேட்கிறார், நான் சமண முனிவரை பார்த்துட்டு வந்தது தங்களுக்கு எப்படி தெரியும்? அவர் கேட்கிறார், என் மகள் என்ன செய்கிறாள் என்பது எனக்கு தெரியாமற் போனால் இந்த பெரிய பல்லவ சாம்ராஜ்யத்தை நான் எப்படியம்மா கட்டி ஆள முடியும்? கந்தமாறனும் பார்த்திபேந்திரனும் நந்தினியின் வலையில விழுந்துட்டது ஒரு புறம் இருக்கட்டும், வந்தியத்தேவனுக்கு துணையா தான் அனுப்பியிருந்த வைத்தியர் மகன் ஒருவருக்கு ஒருவர் முரண்பட்டு நிற்கிற நந்தினிக்கும் சின்ன பழுவேட்டரையருக்கும் அடிமையாயிட்டானே. நான் அறியாமல் எந்த காரியமும் நடைபெற முடியாதுன்னு எண்ணிக்கிட்டு இருக்கேன். யார் கண்டது? என்னையே ஏமாற்றக்கூடியவர்கள் இருக்கலாம். நான் அறியாத மர்மங்களும் நடைபெறலாம்னு சொன்ன அனிருத்தர், எல்லாமே அறிந்தவன்னு கர்வம் கொண்டிருக்கிற என்னால் கூட நந்தினியின் நோக்கத்தை அறிய முடியலன்னு கூறினதும் பல கோணங்கள்ல சிந்திக்கிறா குந்தவை. இப்பகுதியில் இடம்பெற்ற மண்டலம் என்கிற சொல்ல பார்ப்போம். அமாவாசை தொடங்கி பௌர்ணமி வரை வளர்பிறைன்னு சொல்லப்படுற 15 நாள்கள் ஒரு பட்சம். இதே போல தேய்பிறை 15 நாள்கள் இன்னொரு பட்சம். ஆக 3 பட்சங்கள் 45 நாள்கள். பல காரணங்களால குறிப்பா சில மாதங்கள் 29 நாள்கள், சில மாதங்கள் 32 நாள்கள் கொண்டிருப்பதால 3 நாள்கள் சேர்த்து 48 நாள்கள். இது ஒரு மண்டலம்னு நடைமுறையில இருந்துகிட்டு வருது. காளி கோவில் வேண்டுதல் பற்றி அகிலாண்ட நாயகியின் சக்தி வாய்ந்த வடிவங்கள்ல ஒண்ணு காளின்னு கொள்ளுது சாக்தம். கருநிறம் கொண்டதால, காலங்களை கடந்து நிற்பதால காளி, காளிகா, காளி எனப்படுகிறாள். இவளை வழிபடுறவன் வீரனா இருக்கணும்னு சொல்லுவாங்க உபாசகர்கள். கொடும்பாளூருக்கு பக்கத்துல பேரம்பூர் வீரமா காளியையோ கொல்லங்குடி வெற்றுடையார் காளியையோ வானதி குறிப்பிட்டாள் போலும். இன்றைய ஊகம் நாளை உறுதிப்படலாம். நல்லது, சந்திப்போம் அடுத்த நிகழ்ச்சியில.
2: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நூத்தி 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் இல் நேயர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: இரவின் அமைதியில்
3: இதயம் எழுதும்
2: இசை கவிதை
3: என் இனிய
2: பொன் நிலாவே.
1: உங்களுக்கும் இதே மாதிரி ரொம்ப மெலடியா தான் பாட்டு வரப்போகுது. சித்ரா குரலில், வைரமுத்து வரிகளில், இளையராஜா இசையில், சிந்து பைரவி திரைப்படத்திலிருந்து பாடல். நிகழ்ச்சியில உங்கள் பரமேஸ்வரி புனியவேல்.

0: வணக்கம், நான் சிவகார்த்திகேயன் பேசுறேன். இது 102.3 தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
2: ஒன்பது மணி 20 ஆயிட்டு இருக்கு, கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 விவித் பாரதி தமிழகமில். என் இனிய பொன்னிலவே நிகழ்ச்சியில வந்து அடுத்த பாடல் உங்களுக்காக தேவா இசையில் காத்துட்டு இருக்கு. கல்கி திரைப்படத்திலிருந்து இணைந்திருங்கள்.

என் இனிய பொன்னிலாவை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. 102.3 விவித் பாரதி தமிழகமில் 9:27 ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக ஆபாவாணன் எழுதிய பாடல் இது, இணைந்த கைகள் திரைப்படத்திலிருந்து.

என் இனிய பொன் நிலாவே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்எல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக கேஜே ஏசுதாஸ் குரலில் அமரன் திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.

நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 விவித் பாரதி தமிழகமல் என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில நம்ம வந்து அப்படியே ரொம்ப மெலடியா சோகமா பாட்டு கேட்டுட்டு இருக்கோம்ல, இதுக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லை, அதனால நீங்க வந்து கேட்டுதான் ஆகணும். நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கும் போகும்போது உங்களுக்கு இந்த மாதிரி பாட்டை கேட்கும் போது அப்படியே தூங்கும் வரும், ஆனால் தூங்கிடாதீங்க. நாடோடி காதல் திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் உங்களுக்காக. தேவா இசையில், காளிதாசன் வரிகளில், ஸ்வர்ணலதா கே ஜே ஏசுதாஸ் பாடியிருக்காங்க. இதோ காத்து கொண்டிருக்கிறது, இணைந்திருங்கள்.

நம்ம வந்து என் இனிய பொன் நிலாவை நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நெருங்கிட்டு இருக்கோம். உங்களுக்காக ரெண்டு பாட்டு பிளே பண்ணணும்னு ஆசை. பார்க்கலாம். காந்தி பிறந்த மண் திரைப்படத்திலிருந்தும், அதை தொடர்ந்து உங்களுக்காக என் ஆசை மச்சான் திரைப்படத்திலிருந்தும். உங்கள் பரமேஸ்வரி புண்ணியவேல் அடுத்து 10 நிமிஷத்துல வந்து சந்திக்கிறேன்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவித் பாரதி தமிழகமல் நேரம் 10 மணி ஆயிற்றுக்கு. நேயர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி,
2: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.
1: எஸ், எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. நீங்கள் என்ன பாட்டு கேட்குறீங்களோ அதை வந்து அப்படியே ப்ளே பண்ண போகிறோம். நீங்கள் ஃபேஸ்புக்கு போயிடுங்க, அங்கே போயிட்டு நான் இப்போ தான் 10 மணிக்கு உங்களுக்காக போஸ்ட்டு போட்டிருக்கேன். நீங்கள் அந்த போஸ்ட்டுக்கு கீழே கமெண்ட்ஸில் படம், அதே நேரத்தில் அதுக்கு கீழே உங்களுடைய பாட்டு. ஓகே, படம் பேர் போடாமல் பாட்டு போடாதீங்க, நான் கன்ஃபியூஸ் ஆகிடுவேன். அதனால தான் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, facebook.com போயிட்டு அங்கே விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அப்படிங்கிற பேஜ் போயிடுங்க. அங்கே தான் நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, நிகழ்ச்சியின் முதல் பாடல் வந்து எனக்கு பிடிச்சமான என்னுடைய தேர்வு பாடல். பட் இந்த பாட்டுக்கு அப்புறமா எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு பாடல்கள் இடம்பெறும். பொன்மன செல்வன் திரைப்படத்திலிருந்து பாடல் காத்திட்ருக்கு. இணைந்திருங்கள், இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம், மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.

எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. 102.3 பாரதி தமிழகம். நேயர்களுடைய விருப்ப பாடல்கள் ஃபேஸ்புக் மூலயமா நம்ம வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்கோம். அடுத்த யாதாவது அவங்க கேட்ட பாட்டை நம்ம ப்ளே பண்ணிகிட்ருக்கோம். ஃபர்ஸ்ட் யார் வர்றீங்களோ அவங்களுக்கு தான், அதாவது ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் அப்படிங்கிற மாதிரி தான். முதலில் வருபவருக்கே முன்னுரிமை. எஃப்எம்பி மணிமாறன், மணலிலிருந்து தமிழ்மாறன், வெற்றிமாறன் இவங்க வந்து பாடல் கேட்டிருக்காங்க. நான் அவங்க நிறைய பாடல் கொடுத்துருக்காங்க, இந்தந்த திரைப்படத்துலேருந்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்காக நான் பெரிய மருது திரைப்படத்துலேருந்து பாடல் எடுத்து ப்ளே பண்ண போகிறேன். வாலி வரிகளில் ஸ்வர்ணலதா குரலில் இதோ உங்களுக்காக 102.3 விவித் பாரதி தமிழகம் கேட்டுட்ருக்கிற எல்லாருக்காகவுமே இந்த பாட்டு காத்துட்ருக்கு. இணைந்திருங்கள்.

எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம நேயர்களுடைய பாடல் விருப்ப பாடல்கள் அந்தோனி ராஜ் சண்டக்கோழி 2 திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக அடுத்த பாடல் இது. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.

10:16 ஆயிட்டு இருக்கு. கேட்டு இருக்கீங்க 102.3 விவித் பாரதி தமிழ் FM. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. நம்ம ஃபேஸ்புக் மூலியமா நேயர்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு பிளே பண்ணிட்டு இருக்கோம். அடுத்ததா வீர ராகவன் மெசேஜ் கொடுத்துருக்காங்க மாதவரத்திலிருந்து. அவங்களுக்காக வைரமுத்து வரிகளில் இளையராஜா இசையில் கொம்பேரி மூக்கன் திரைப்படத்திலிருந்து பாடல் காத்திட்டு இருக்கு. இணைந்திருங்கள்.

அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக ஹரி செல்வன் மெசேஜ் கொடுத்துருக்காங்க. ஹரி வந்து வெந்நிற ஆடை அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து பாடல் வேணும்னு கேட்டிருக்காங்க. திருப்பூர் கல்லாங்காடு பன்னீர்செல்வன். ஓகே, ஹரி செல்வன் ஆர் பன்னீர்செல்வன், ரெண்டு மெசேஜா, ஐ மீன் ரெண்டு பேர். இதோ அந்த பாடல் உங்கள் அனைவருக்காகவும் காத்துட்ருக்கு.

10:25 ஆயிட்டு இருக்கு. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. 102.3 விவித் பாரதி தமிழகம். இல்லை, அடுத்த பாடல் ராஜேஷ் ராஜ் மெசேஜ் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்காக வாமனன் திரைப்படத்திலிருந்து காத்துட்டு இருக்க, மயிலாடுதுறையிலிருந்து. ஓகே.

எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சி 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல கேட்டுட்டு இருக்கீங்க. ஃபேஸ்புக் மூலமா நம்ம நேயர்கள், அதாவது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 2.3 அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜில் 10 மணிக்கு நான் போஸ்ட் பண்ண போஸ்ட்டுக்கு கீழே மெசேஜ் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம நேயர்கள். ஸோ அந்த பாடலில் தான் நம்ம ப்ளே பண்ணிட்டு இருக்கோம். அடுத்ததா தியாகராஜன் நஞ்சுண்டேஸ்வரன் மெசேஜ் கொடுத்துருக்கார். அவங்களுக்காக இதய கோவில் திரைப்படத்திலிருந்து பாடல் வேணும்னு கேட்டிருக்காங்க. வாங்க கேட்கலாம்.

ஓகே, அடுத்த பாடல் உங்களுக்காக எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் மாரிசெல்வம் பரமசிவன் அப்படிங்கிறது அவருடைய ஃபேஸ்புக் பேராக இருக்கு. ஆனால் கள்ளக்குறிச்சியிலேருந்து முஜிபா ரஹ்மான் அப்படின்னு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. ஆஹா திரைப்படத்திலிருந்து பாடல் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்க நம்ம எல்லாரும் அந்த ஆஹா திரைப்படத்திலிருந்து வர்ற பாடலை கேட்கலாம்.

நம்ம நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஹரிச்செல்வன், பன்னீர்செல்வன் அவங்களுக்காக புவனா ஒரு கேள்விக்குறி திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டிருக்காங்க. எல்லாருமே ஃபேஸ்புக்கில் ஒரு பேர் வச்சிருக்கீங்க, உங்களுடைய கமெண்ட்ஸ் கொடுக்கும்போது அதில் ஒரு பேர் இருக்கு, பட் எந்த பேர் அப்படிங்கிறதே தெரியல. இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் கேட்ட விருப்ப பாடல் உங்களுக்காக இதோ காத்து கொண்டிருக்கிறது.

அடுத்த பாடல் உங்களுக்காக யாரோட விருப்ப பாடல் அப்படிங்கறத பாக்கலாமா? கதிரேசன் முருகன் அப்படிங்கிறவங்க மெசேஜ் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்காக சின்ன கவுண்டர் திரைப்படத்திலிருந்து பாடல் காத்திட்டு இருக்கு. இணைந்திருங்கள். இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்எல். நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சி.

10:51 ஆயிட்டு இருக்கு. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நாம அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கிட்டு இருக்கோம். அடுத்த பாடல் உங்களுக்காக இது. பர்வத வர்தினி மெசேஜ் கொடுத்திருக்காங்க, அவங்களுக்காக ஈரம் திரைப்படத்திலிருந்து பாடல் காத்துட்டு இருக்கு. இணைந்திருங்கள்.

நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நெருங்கிட்டோம். நிறைவு பாடலா உங்களுக்காக ரொம்ப பிடிக்கும், கேட்டு பாருங்க. அதை கேட்டவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ் மணிகண்டன் பட்டாபிராமத்துல இருந்து மெசேஜ் கொடுத்துருக்காங்க. மணிகண்டன் அண்ட் தேவி, ஓகே, ரெண்டு பேர் பேரையும் சொல்லிட்டேன் சார். நிகழ்ச்சி நிறைவு பாடல் நான் கடவுள் திரைப்படத்திலிருந்து காத்துட்டு இருக்கேன். உங்கள் பரமேஸ்வரி புனியவேல் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைக்கு சந்திக்கிறேன். இணைந்திருங்கள். இது 102.3 விவித் பாரதி தமிழ் FM மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்,

திசையெட்டும் இசையை அசை போட வைக்கும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 இனிமையான இரவு பொழுதில் இதம் தரும் பாடல்களோடு ராம் சரோசன்.

நிகழ்ச்சியில் சித்ரா, எஸ்பி சைலஜா, கங்கை அமரன், எஸ்பி பாலசுப்ரமணியம் இவங்க எல்லாரும் சேர்ந்து பாடியிருக்காங்க. வைரமுத்துவின் வரிகளில், இளையராஜாவின் இசையில் விக்ரம்.

தின்னா திருக்கிட்ட தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா திருக்கிட்ட தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா தின்றுக்கிட்ட தின்னா நாக்கு தின்றுக்கிட்ட தின்னா தின்னா தின்றுக்கிட்ட தின்னா நாக்கு தின்றுக்கிட்ட

புன்னகை மன்னன் படத்திலிருந்து பாடலை ரசித்தோம். இனிக்க இனிக்க பாடல்கள், இரவு நேர தேடல்கள் இணைந்திருக்கிறோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியை அடுத்ததாக அலங்கரிக்கும் பாடல் எஸ் ஜானகி, எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது. வாலியின் வரிகளில் இளையராஜாவின் இசையில் தங்கமகன்.

போச்சு, அம்பலத்தில் நின்னே போச்சு.

11:23 கடிகாரமுள் கடந்து கொண்டிருக்கும் வேளையில் பருவராகம் படத்திலிருந்து பாடலை கேட்டோம். இணைந்திருக்கிறோம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 மனசு மயங்கும்.

0: வைரங்கள் தானே வளமான தோளுக்கு,
1: தங்க செருப்பு தானே கழிவாள காலுக்கு,
0: அவலங்கள் தானே பால் போதும் பல்லுக்கு,

0: பிரதாப் படத்திலிருந்து பாடல் கேட்டோம். சித்ரா எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருந்தாங்க மரகதமணி இசையில். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் நாங்கள் பேசிக் கொண்டிருப்பதும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4 மனசு கிறங்கும். சிவா படத்திலிருந்து அடுத்த பாடல்
1: சுதி சேர்ந்து பாடுங்கடா. சரி, இப்ப நான் பாடுறதெல்லாம் திருப்பி திருப்பி பாடணும்.
2: இந்த ஊரில் பல பேரை பார்த்து புட்டேன்.
1: சபாஷ்.
2: நா வீர சூர
1: அடிக்கதுவா
2: நம்ம

0: சாரு
1: சாரு
0: எதுக்கும்
1: எதுக்கும்
0: துணிஞ்ச வண்டா
1: துணிஞ்ச வண்டா.
0: யாரடா டா போடுறீங்க,
1: யாரடா போடுறீங்க?

உன்னால் முடியும் தம்பி படத்திலிருந்து ஒரு அருமையான பாடலை கேட்டோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். கேட்ட பாடல்கள் அனைத்தும் உங்களை கிறங்கடிக்க செய்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். இது விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4. நிகழ்ச்சி நிறைவாக சின்னத்தாயி சிங்காரவேலன் படங்களிலிருந்து அடுத்தடுத்து பாடல்கள். இசையோடு இணைந்திருங்கள். காற்றோடு நீங்கள், உங்களோடு ராம் சரோசன்.

0: தொடல மாடசாமி வேட்டைக்கு போற மாதிரி விளையாடி பாக்கலாமாடா. அப்ப நீதான் பீப்பி. டேய் நீதான் கொட்டு. டுடும் டுடும் டும். டேய் ரத்னம் நீதான்டா பாட்டு.
1: ஆ சரி சரி சரி.
0: ஆரம்பிக்கலாமா?
1: ஓ
0: டேய் அடிங்கடா.

0: யஜமானஸ்ய சிவகோத்ரோத்பவஸ்ய மிருக நட்சத்திரேஹே அடங்காப்படாரி ஜாதஸ்ய பேரன்னகட்டியோ
1: சுமதி சுமதி
0: சுமதி நாமதேயஸ் சிங்கார வேலன் லவ்வஸ்ய வருங்கால வைஃபஸ்ய தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமினே அஷ்டோத்திர நம பூஜாஞ்சகரிஷ்யே ஐயையோ போரியே.

நேரம் நள்ளிரவு 12 மணி. ஆகாஷ்வாணி எமது ஒலிபரப்பில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகள் காரணமாக தமிழ் எஃப்எம் 102.3 விவத்பாரதி அலைவரிசையில் தரைவழி ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகின்றது. நியூஸ்

தான் ஏர் செயலி வழியே நிகழ்ச்சிகளை நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம். மீண்டும் தரை வழி ஒலிபரப்பு காலை 5:54 மணிக்கு ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே, ஜெய்ஹிந்த்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த புத்தம்புதிய நாளில் உலகம் முழுவதும் அமைதி நிலவ வேண்டும். அனைத்து உயிர்களின் வாழ்விலும் இன்பம் நிறைய வேண்டும். வாழ்த்துக்களோடு விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: காற்றின் மொழி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

கண்ணம் தொடாமல் போவேனோ, கட்டி பிடித்து நெஞ்சில் அணைத்து தன்னை மறந்து வாழ்வேனோ, கட்டி பிடித்து நெஞ்சில் அணைத்து தன்னை மறந்து

சிவன கோயில் கொள்ளக்கூடாது, ஓர் புது பாடம் சொல்லக்கூடாது.

0: கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

குண்டம் வச்சு பட்டு சேலை பட்டு மஞ்சள் வச்சு நல்ல மாலை பட்டு டும்டும்

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இப்போது செம்பனார் கோவில் எஸ்ஆர்டி முத்துக்குமார சுவாமி, எஸ்ஆர்டி வைத்தியநாதன் ஆகியோரின் நாகஸ்வரிசை கேட்கலாம். திருவாளப்புத்தூர் டி ஏ கலியமூர்த்தி அவர்கள் தவில் ரக்தி மேளம், ராகம் கீரவாணி, தாளம் திஸ்ர திரிபுடை.

0: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இதுவரை செம்பனார் கோவில் எஸ்ஆர்டி முத்துக்குமாரசுவாமி, எஸ்ஆர்டி வைத்தியநாதன் ஆகியோர் வழங்கியுள்ள ரக்தி மேளம் இடம்பெற்றது. திருவாளர்புத்தூர் டி ஏ கலியமூர்த்தி அவர்கள் தவில்.
1: ஆகாஷ்வாணி விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4
2: அருள்மணி மாலை.

தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் சூலமங்கலம் சகோதரிகள் பாடிய ஸ்ரீ கந்தகுரு கவச்சம்.

கால் விரல்களையும் பொருந்து முகர் அனைத்தையுமே உரோமத்வாரமெல்லாம் உமைபாலா ரட்சிப்பாய். தோல் ரத்தம் மஜ்ஜையையும் மாம்சமென்பு மேதசையும் அருமுகவா காத்திடுவீர் அமரர் தலைவா காத்திடுவீர். என் அகங்காரமுமகற்றி அறிவொழியாயிருந்தும் முருகாவனை காக்க வேல் கொண்டு வந்திடுவீர். பாபத்தை பொசுக்கி பாறலாம் சிறப்புறவே ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் என்றும் க்ளௌம் சௌம் நமகவென்று சேர்த்திடடா நாள்தோறும்.

தந்து ஆட்கொண்டாய் தமிழகத்தை கலியுக வரதன் என்று கலக முனி உனை புகழ்ந்தான். ஔவைக்கு அருள் செய்த அருமுகவா ஸ்கந்த குரு ஒழுக்கமொழு கருணையையும்